சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக் குறைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz இல் இறையருள் பெறுவோம் இசையமுதம் நிகழ்ச்சியில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிஃப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10 கோடியே 36 லட்சம் ரூபாய் கோவில் நிதியில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. மகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: தொடர்வது சேவை செய்திகள். பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 பெற தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் பெற்ற குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளில் இருந்தால் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்துள்ளார்.

ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: சம்பந்தர் சொல்கிறாரு, இந்த பல்லக்கை கொஞ்சம் கீழே இறக்குங்க, இதுதான் திருநாவுக்கரசர் பிறந்த ஊர், அந்த ஊருக்குள்ளே போவோம், இங்கே தான் அப்பர் சுவாமிகள் இருக்காருன்னு சம்பந்தர் சொல்கிறாரு. நாவுக்கரசர் அந்த பல்லக்கை சுமந்த நாலு பேரில் ஒருத்தர் தான் நாவுக்கரசர். அவர் முன்னே வந்து சம்பந்தர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த திருநாவுக்கரசர் என்கின்ற அந்த அடியவன் நான் தான் சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு என்ன இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா பணிவு இருந்திருக்கு. பாருங்க, பக்திக்கு முதல் தேவை என்ன என்றால் தகுதியின்மை தான் முதல் தேவை. அவருடைய அடியவர் அப்பூதியடிகள்னு ஒருத்தர், அவர் என்ன செய்கிறாரு, நாவுக்கரசருக்கு மிகப்பெரிய தண்ணீர் பந்தல் எல்லாம் அமைக்கிறார். அவர் அவரை நாவுக்கரசரே நேராக போய் பார்க்குறாரு. இவருடைய பெருமைகள்லாம் எடுத்து சொல்லும் பொழுது நாவுக்கரசர் அதை யாரோ ஒருத்தரை பற்றி சொல்கிற மாதிரி அவர் கேட்குறாருங்க. அப்போ அந்த அளவுக்கு அவருக்கு பணிவு இருந்திருக்கு. ராமாயணத்தில் ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம், சுவேலமலைன்னு ஒரு மலை மேலே நின்று அப்படியே சுக்கிரீவன் பார்க்குறான், அங்கே இருக்கான் ராவணன். சுவேலமலையிலேருந்து இங்கேருந்து நேராக போய் ராவணன் கூட சண்டை போட்டு சுக்கிரீவன் திரும்புகிறான். திரும்பி இருக்கக்கூடிய சுக்கிரீவன் சொல்கிறான், காட்டில் குகன் செஞ்ச வேலையை நான் செய்யலை, அந்த கழுகையினுடைய அரசன் செஞ்ச வேலையை நான் செய்யலை, வெறுங்கையோடு வந்தேன்னு சொல்கிறான். பக்திக்கு முதல் தேவை தகுதியின்மை. தகுதியின்மை என்கின்ற நிலையோடு நாம் பணிவு இறைவனை அடைந்தால் இறைவன் நம்முடைய பக்தியை ஏற்றுக்கொள்வான்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம். கண்ணன் அவர்கள்.

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25
1: முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
2: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: தீவுகளுக்கான முதலாவது டச் பயணிகள் கப்பல் சாவகத்தை அடைந்தது.
1: 1856 ஆண்டு இதே நாளில்தான் இலங்கையில் புகைப்பட கலைய பார்டிங் என்பவர்தான் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினாரு.
0: 1880 ஆண்டு இதே நாளான June 24 அன்றுதான் கனடா நாட்டின் நாட்டு வணக்க பாடல் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஓ கனடா பாடல் முதன் முதலாக பாடப்பட்டது.
1: தமிழக தமிழ் அறிஞர் க. அப்பாதுரை அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1907.
0: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1921.
1: தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1928.
0: தமிழக எழுத்தாளர் நீல பத்மநாபன் அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆண்டு 1938.
1: 1939 ஆண்டு இதே நாளான June 24 தேதிதான் சியாம் நாட்டின் பெயர் தாய்லாந்து என மாற்றப்பட்டது.
0: 1950 ஆண்டு இதே நாளான June 24 அன்றுதான் தென்னாப்பிரிக்காவில மக்களை இனவாரியாக பிரிக்கும்
1: 1963 ஆண்டு இதே நாள்ல தான் ஐக்கிய ராஜ்யம் ஜான்சிபாருக்கு உள்ளக சுயாட்சியை வழங்கியது.
0: 2004 ஆண்டு இதே நாளான June 24 அன்றுதான் நியூயார்க்ல மரண தண்டனை சட்டவிரோதமானதாக அறிவிக்கப்பட்டது.
1: தமிழக எழுத்தாளர் திரைப்பட விமர்சகர் சிட்டி பேகோ சுந்தரராஜன் அவர்களின் நினைவு தினம் இன்று ஆண்டு 2006.
0: 2010 ஆண்டு இதே நாளான June 24 அன்றுதான் ஆஸ்திரேலியாவின் முதல் பெண் பிரதமராக ஜூலியா எய்லின் கில்லாடு பதவியேற்றார்.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

பிரார்த்தனை செய்யும் உதடுகளை விட உதவி செய்யும் கரங்கள் பெரியது என்ற அன்னை தெரசா அவர்களின் நற்சிந்தனையுடன் புலருகிறது புதிய காலை.

0: நிகழ்ச்சிகளின் தொகுப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய் கேட்கலாம். காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குகிறார் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளில் இன்று ஒரு செய்தி, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரிமார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள் கேட்கும் சிறப்பு நிகழ்ச்சி, காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 8:55 திரை இசை, 9 மதுரை ஷவராஷ்டா தெற்கு கிருஷ்ணன் கோயில் தெரு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோயில் ஆலய நிர்வாகம் வழங்கும் ஆலய தரிசனம், ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் நேரின் காட்சி வர்ணனை, வர்ணனையாளர்கள் விக்னேஷ் அர்ஜுனன் செண்பகவல்லி. காலை 9:30 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை. கை கேட்டும் தூரத்தில் கல்வி, தொலைநிலை மற்றும் இணையவழி கல்வி மையம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், பங்கேற்பவர் டாக்டர் செங்கமலம் மதுரை உதவி பேராசிரியர் கல்வியியல் துறை, டாக்டர் எஸ் இளையராஜா உதவி பேராசிரியர் வேளாண்மை துறை. நண்பகல் 12 ஸ்நேகிதியே, 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியை தொடர்ச்சி, 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 1:55 பாரதியால் பாடல், 2 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 பன்மொழி பாடல்கள், 2:58 வானிலை அறிக்கை, 3 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கலம், 4:30 பண்பலை வழங்கும் ஆட்டக்கலம், 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல். மாலை 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 அந்திப்பூக்கள். இரவு 7:10 மாவட்ட செய்திகள், திருவண்ணா மாவட்ட செய்திகளை கேட்கலாம், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக, 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடரும், 8 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி, 8:45 இன்றைய பாரதம், 9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன் சிறப்பு நிகழ்ச்சி, 10 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நிகழ்ச்சிகள் நிறைவேறும். முன்னிரவு 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள் டெல்லி அஞ்சலாக. பதினொன்று 10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள் இதுவரை நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய்
1: மீனாட்சி, பிரமாதம்
2: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
3: என்னக்குமாறு
1: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி

0: டெக்ஸ்கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.
1: நேரம் காலை 6:30. நேர்கள் கேட்கவிருப்பது இயற்கை இன்பம்.
2: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.
3: செங்கற்களும் சொல்லும் பசுமை கதை. இயற்கையோடு நட்பாக வீடுகளை கட்டிய லாரி பேக்கர் ஒரு வீட்டை பார்த்து, ஆஹா, என்ன அழகான வீடு என நாம் ரசித்திருப்போம். ஆனால் அந்த வீட்டை பார்த்து, இந்த வீடு பூமிக்கும் நல்லது என சொல்லியிருப்போமா? இன்று நாம் சந்திக்கப் போகும் நபர் வீடுகளை மட்டும் கட்டியவர் அல்ல, இயற்கையோடு நட்பாக வாழும் ஒரு சிந்தனையையே கட்டியவர். அவர்தான் லாரி பேக்கர். இவரை கட்டிடக்கலை உலகின் காந்தி என அழைக்கிறார்கள். இயற்கையோடு இயைந்த, செலவு குறைந்த சூழல் நட்பு கட்டிடக்கலையை நமக்கு அறிமுகப்படுத்தியவர். அவருடைய இந்த அற்புதமான அணுகுமுறையை லாரி பேக்கர் முறை என அழைக்கிறார்கள். லாரி பேக்கர் ஒரு கட்டிடக் கலைஞர். இங்கிலாந்தில் பிறந்த அவர் இந்தியாவை தனது இல்லமாக தேர்ந்தெடுத்தார். குறிப்பாக கேரளாவில் வாழ்ந்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எளிமையான, அழகான, செலவு குறைந்த வீடுகளை உருவாக்கி கொடுத்தார். அவருடைய வீடுகளை பார்த்தால் முதலில் கண்களில் படுவது ஆடம்பரம் அல்ல, எளிமை. ஆனால் அந்த எளிமைக்குள் ஆழமான அறிவும் இயற்கையை நேசிக்கும் மனமும் மறைந்திருக்கும். பொதுவாக ஒரு வீடு கட்டும்போது அதிக சிமெண்ட், அதிக இரும்பு, அதிக செலவு என நினைப்போம். ஆனால் லாரி பேக்கர் ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை கேட்டார். தேவைக்கு மேல் ஏன் பயன்படுத்த வேண்டும்? அந்த ஒரு கேள்விதான் அவருடைய கட்டிடக்கலையின் அடித்தளம். அப்படி என்ன சிறப்பு இந்த லாரி பேக்கர் முறையில்? உள்ளூர் பொருட்களுக்கு முன்னுரிமை. லாரி பேக்கர் தனது கட்டிடங்களில் அதிக தூரத்திலிருந்து கட்டுமான பொருட்களை கொண்டு வருவதை விரும்பவில்லை. அந்தந்த பகுதிகளில் எந்த பொருட்கள் இயற்கையாக கிடைக்கிறதோ, உதாரணமாக செம்மண், சுட்ட செங்கற்கள், மரங்கள், அதை வைத்து மட்டுமே வீடுகளை வடிவமைத்தார். இதனால் போக்குவரத்து செலவு பெருமளவு குறைவதோடு அந்தந்த தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற வீடுகளாக அவை இயற்கையாகவே உருவெடுத்தன. எலிபொறி செங்கல் கட்டுமானம், இது அவரது மிக சிறந்த கண்டுபிடிப்புகளில் ஒன்று. செங்கற்களை வழக்கம் போல நேராக அடுக்காமல் அவற்றுக்கு இடையில் சிறிய இடைவேளை விட்டு அடுக்குவார்கள். அந்த இடைவேளைக்குள் இருக்கும் காற்று ஒரு இன்சுலேட்டராக செயல்படும். இதனால் கோடைக்காலத்தில் வீடு மிகவும் குளிர்ச்சியாகவும் குளிர்காலத்தில் இதமாகவும் இருக்கும். இதற்காக ஆகும் செங்கற்களின் எண்ணிக்கையும் 25% வரை குறைகிறது. ஃபில்லர் ஸ்லாப் குறைகள். கான்கிரீட் குறைகள் அமைக்கும் போது அதிகப்படியான சிமெண்ட் மற்றும் கம்பிகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆனால் பேக்கர் முறையில் கான்கிரீட்டுக்கு இடையே சுட்ட ஓடுகள் அல்லது தேங்காய் சிரட்டைகளை நிரப்புவார்கள். இதனால் கூரையின் எடை குறைவதோடு கான்கிரீட் மற்றும் இரும்பின் பயன்பாடும் பெருமளவு குறைகிறது. இந்த வீடுகளின் உள்ளே நுழைந்தாலே ஒரு இயற்கையான குளுமையை நாம் உணர முடியும். ஜாலி அமைப்புகள். ஜன்னல்களுக்கு பதிலாக செங்கற்களை பயன்படுத்தி அழகான துளைகள் கொண்ட சுவர்களை உருவாக்குவார். இந்த ஜாலி அமைப்புகளின் வழியே இயற்கையான வெளிச்சமும் குளிர்ந்த காற்றும் வீட்டிற்குள் தாராளமாக வந்து செல்லும். இதனால் பகலில் மின் விசிறியோ மின் விளக்கோ தேவைப்படாது. மரங்களோடு இணைந்த வளைவான சுவர்கள். வளைவான சுவர்கள் நேர் சுவர்களை விட வலிமையானவை. அதோடு குறைந்த அளவிலான செங்கற்களே அவற்றுக்கு தேவைப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு வீட்டை கட்டும்போது அங்கிருக்கும் மரங்களை வெட்டாமல் அந்த மரங்களை சுற்றியே வளைவான சுவர்களை எழுப்பும் அற்புதமான கலையை அவர் கையாண்டார். கேரளாவில் இன்று கூட லாரி பேக்கர் வடிவமைத்த பல வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள், சமூக கட்டிடங்கள் மக்கள் பயன்பாட்டில் உள்ளன. அவற்றை பார்ப்பவர்கள் இது பல வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டதா என ஆச்சரியப்படுவார்கள். காரணம், அவரது சிந்தனைகள் இன்னும் புதிதாகவே இருக்கின்றன. இன்று உலகம் முழுவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி அதிகமாக பேசப்படுகிறது. மின்சாரத்தை சேமிப்பது, வளங்களை வீணாக்காமல் இருப்பது, இயற்கையோடு இணைந்து வாழ்வது போன்ற கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த பாதையில் பல ஆண்டுகளுக்கு முன்பே நடந்தவர் லாரி பேக்கர். அவர் கட்டிய வீடுகள் நமக்கு அழகான செய்தியை சொல்கின்றன. பெரிய வீடு கட்டுவது சாதனை அல்ல, புத்திசாலித்தனமாக கட்டுவதுதான் சாதனை. ஒரு கட்டிடம் என்பது வெறும் சுவர்களும் கூரையும் அல்ல, அது ஒரு சிந்தனை, அது ஒரு வாழ்க்கை முறை, அது இயற்கையுடன் நாம் வைத்திருக்கும் உறவின் வெளிப்பாடு. அந்த உறவை இன்னும் அழகாகவும் இன்னும் பசுமையாகவும் மாற்றிய ஒரு மனிதரை இன்று அறிந்தோம். செங்கற்களுக்கு உயிர் கொடுத்து வீடுகளுக்கும் ஒரு பசுமை கதையை எழுதிய லாரி பேக்கரை பற்றி அறிந்தோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி. முருகராஜ் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று பராபவரிடம் ஆணி மாதம் 10ஆம் நாள் புதன்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தில் மாவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி வருகின்ற 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் நடைபெற இருக்கின்றது. பயிற்சிக்கான நேரம் காலை 10 மணி தொடங்கி மாலை 4 மணி வரை. இந்த பயிற்சிக்கு முன்பதிவு அவசியமான ஒன்று. முன்பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9578884432. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 20 நபர்கள் மட்டுமே இந்த பயிற்சியில் சேர்க்கப்படுகின்றார்கள். இந்த பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள் என்னவென்றால், ஆம்சூர், பழத்துண்டு, ஊறுகாய், ஜாம், ஜெல்லி தயாரித்தல், உணவு தரச் சான்றிதழ் மற்றும் தொழில் தொடங்க வழிகாட்டுதல், அறுவடை பின்சார் மேலாண்மை, மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள், சந்தைப்படுத்துவதற்கான வழிமுறைகள், வெற்றிகரமான தொழில் முனைவோரின் அனுபவ பகிர்வு மற்றும் பயிற்சி கையேடு, மதிய உணவு ஆகியவை வழங்கப்படும். எனவே விவசாய பெருமக்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தமிழ்நாடு அரசு விதைச்சான்று துறையினால் அங்கீகரிக்கப்பட்ட தரமான, வீரியமிக்க மற்றும் முளைப்புத்திறன் அதிகம் கொண்ட விதைகள் விற்பனைக்கு உள்ளதாக வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். இதன்படி உளுந்து பயிர்களான வம்பன் ரகம் 8, ஆதாரநிலை 2, வம்பன் ரகம் மற்றும் சான்று நிலை 2, வம்பன் 11 ஆதாரநிலை 2, வம்பன் 11 சான்று நிலை 1, மதுரை 1 ஆதாரநிலை 2 உள்ளிட்ட விதைகள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் உளுந்து விதைகளில் ஆதாரநிலை கிலோ ரூபாய் 130, சான்று நிலை கிலோ ரூபாய் 20 விற்பனை செய்யப்படுகின்றது. இவற்றை விவசாயிகள் வாங்கி பயனடைய வேண்டும் என்று வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் தெரிவிக்கின்றார். மேலும் தகவலுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9965288760. இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வயர்க்கூடை பின்னுதல் குறித்த பயிற்சி 22ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பதிவு செய்தவர்கள் அனைவரும் தவறாமல் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, உரச்செலவை குறைப்பதற்கு விதை நேர்த்தி மிகவும் அவசியம். பயிர்களை விதை மூலம் பரவக்கூடிய பூஞ்சான நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கு விதையுடன் பூஞ்சான மருந்து கலந்து விதை நேர்த்தி செய்திட வேண்டும். விதை மூலம் பரவும் இலைப்புள்ளி, இலைக்கருகள், இலை உரை அழுகல் மற்றும் குலை நோய் போன்ற பூஞ்சான நோய்களை தடுக்க 1 கிலோ விதைக்கு 2 கிராம் வீதம் கார்பன் டசிம் கலந்து 24 மணி நேரம் வைத்திருந்து பின்பு விதைக்க வேண்டும். இல்லாவிட்டால் 1 கிலோ விதைக்கு 4 கிராம் வீதம் ட்ரைகோடெர்மா விரடி அல்லது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் வீதம் சூடோமோனஸ் புளோரசன்ஸ் என்ற உயிரியல் பூஞ்சான மருந்தை விதைப்பதற்கு முன் கலந்து விதைக்க வேண்டும். 1 ஏக்கர் விதைக்க தேவையான விதைக்கு விதை நேர்த்தி செய்ய ₹10 முதல் ₹20 வரை செலவு ஆகும். ஆனால் விதை நேர்த்தி செய்வதால் பயிர் வளர்ச்சி காலத்தில் நோய்கள் தாக்கி அவற்றை கட்டுப்படுத்த மருந்திற்கு செலவு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது. நெல், சிறுதானியங்கள், பருத்தி, கரும்பு, எள் மற்றும் சூரியகாந்தி பயிர்களுக்கு விதை நேர்த்தி செய்வதற்கு 1 ஏக்கர் விதைக்கு அசோஸ் பயிரிலும் 1 பாக்கெட் ஆரிய வடிகஞ்சியுடன் கலந்து, அதனுடன் பூஞ்சான விதை நேர்த்தி செய்த விதையை கலந்து நிழலில் 30 நிமிடம் உலர்த்தி பின்பு விதைக்க வேண்டும். இதன் மூலம் உரச்செலவை குறைக்கலாம் என்று வத்ராயிருப்பு வேளாண் துறை தெரிவிக்கின்றது. இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகின்றார் பி ராமலிங்கம் அவர்கள்.
2: காளான் வளர்ப்புல நம்ம இம்பார்ட்டன்ஸா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன?
3: சுகாதாரம் வேணும், நல்ல ஒரு காற்றோட்டமான அமைப்பு வேணும், அது வளர்க்கக்கூடிய இடம் சுற்று வட்டாரத்துல 150 மீட்டர்ல இருந்து 200 மீட்டருக்குள்ள மாடு, கொசு தொல்லைகள் மற்றும் இது மாதிரி மாடு வளர்ப்பு, வேற ரசாயன தொழிற்சாலைகள் இது மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கணும். அது மாதிரி ஒரு ஆரோக்கியமான சுகாதாரமான இடத்துல

0: முதல்ல தேர்வு செய்ய
1: இருக்கணும், சுத்தியும்
0: சுத்தியும் இருக்கணும். காளான் வளர்ப்புன்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்துக்கு ஒரு 150 மீட்டர் 200 மீட்டர் பக்கத்துலேயே ஒரு மாடு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அங்கே வந்து சுகாதார இன்மைகள் நம்ம உருவம், அங்கேருந்து நிறைய கொசு தொழில் இருக்கும், தொற்றுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா உள்ளே போய் என்னென்னா நடக்குதுன்னு தெரிஞ்சு அதை நம்ம இது பண்ணுறதுக்குள்ளே நம்ம காளான் வளர்ப்புக்கான டைம் வந்துடும். அப்போ அந்த நேரத்தில் அது கெட்டு போகும்போது நல்லா அதனோட பூஞ்சான படர்ந்து வர நேரத்தில் உள்ளே போய் தேவையில்லாத போய் உட்காந்து வேற கொசு ஈக்கள் வேற இது போய் உட்காந்து அதை போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு வந்து ஒரு 15-20 நாளில் நமக்கு காளான் வளர்ந்துரும்னு வச்சுட்ருப்போம். வெளியே பார்க்கல இதாக இருக்கும், உள்ளே பூரா போய் இது போய் சாப்பிட்டு முழுமையாக வந்து அதை வேஸ்ட் பண்ணிடும்.
1: இப்போ காளான் வித்துக்கள் வந்து நம்ம இது பண்ணி போட்டுட்டோம், அது எத்தனை நாளில் நம்ம அறுவடை பண்ணுவோங்க சார்?
0: சாதாரணமாக ஒரு காளான் படுக்கைன்னு நம்ம தயார் பண்ணலேருந்து 15-20 நாளுக்குள்ளே அதனுடைய பூஞ்சானம் வந்து முழுமையாக படரிடும். அந்த பூஞ்சானம் முழுமையாக படர்ந்த பிறகு இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ சில இடையூறு கொடுக்கும்போது அந்த மொட்டுகள் தோன்ற ஆரம்பிச்சிடும். இந்த மொட்டுகள் தோண்டி 3-5 நாளுக்குள்ளே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த உற்பத்தி பண்ண காளான் சரியான ஈரப்பதம் இருந்து வந்துச்சுன்னா 3-12 நாள் வரையும் நாங்கள் வந்து பாதுகாத்துருக்கோம். சிப்பி காளானே 12 நாளையும் ஃப்ரெஷ்ஷாக எந்த ரசாயனமும் வேறு எந்த ஒரு பாதுகாப்பு கூடியான சாதனம் எதுவுமே இல்லாமல் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததில்ல, அதில் சரியான அளவு ஈரப்பதம் இருந்து சரியான பருவத்தில் பறிச்சிருந்தா 12 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கெட்டு போகாமல் நிறமே மாறாமல் அப்படியே இருந்திருக்கு.
1: ஒரு நல்ல காளான் அப்படின்னா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க சார்?
0: காளான்ங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வெள்ளை கலர்,
1: அவ்வளோதான்.
0: வெள்ளை கலர் தான்,
1: வெள்ளை காளான் தான்.
0: ஏன்னா இந்த சிப்பி காளான்னு எடுத்துக்கிட்டாவே இதில் மஞ்சள் கலரில் இருக்குது, கிரே கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, ரோஸ் கலரில் இருக்குது. இது போக இன்னும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், இது இன்னும் பல கலர்கள் இருக்குது சிப்பி காளான் இல்லையே, எல்லோரும் சாப்பிட உகந்த கலர் தான். ஏன்னா இதே மாதிரி மற்ற கலரில் இருக்கிறது தரமற்ற காளான், சாப்பிடக்கூடாத காளானும் இருக்குது. காளான்னு எடுத்துட்டோம்னா உணவு காளான்ங்கிறது ஒன்று, அடுத்து மருத்துவ காளான்னு ஒன்று இருக்குது, விச காளான்னு ஒன்று இருக்குது, போதை காளான்னு ஒன்று இருக்குது. இது போக இன்றைக்கு தொழில்நுட்பங்கள் புதிதாக உருவாகி சாயம் துணிகளுக்கு சாயம் போடக்கூடிய அளவுக்கு ஒரு சாயத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய காளான்களும் இருக்குது. காளான் இலைகள் மூலமாக கட்டிடங்கள் அமைக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வருது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 வகைகள் இருக்குது காளான்கிற குடும்பத்தில். இன்னைக்கு வந்து 7-8 வகைகள் பெரிய பெரிய அளவில் பெரிய பெரிய விஷயங்கள் உருவாகிட்டுருக்கு. காளான் வளர்க்குறத வளர்த்து அதோட தொழில்நுட்பங்கள் மூலமாக ஒரு கட்டடத்தை கட்டக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தொழில்நுட்பங்கள் இருக்குது. காளானை வச்சு சாயங்கள் உற்பத்தி செய்து சாயங்கள் முக்கிய எடுக்கிற அளவுக்கு தொழில்நுட்பங்கள் இருக்குது. இது மாதிரி நிறையா வகைகள் இதில் வந்து அதிகமாக பயன்படுத்து காளான் வந்து உணவுக்கு சைவ பிரியர்களுக்கு அதோடைய ருசியை சாப்பிடக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய புரதங்கள் மற்ற விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சத்துக்கள் நிறைந்த அதிகமான புரதம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு உணவு காளான்.
1: சைவ பிரியர்களுக்கு ஏற்றது,
0: சைவ பிரியர்களுக்கு தேவையானது, ஏற்றதுன்னு சொல்றது தேவையானது. அதே நேரத்தில் அசைவ உணவுல இருக்கக்கூடிய ருசியும் இருக்கு. அது போக இதில் வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறையாவும் இருக்கு. தொடர்ச்சியா ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 நாள் காளான் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் இருக்க சர்க்கரை அளவு வந்து கட்டுப்படுத்து, உயர் ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுது, கேன்சரை கண்ட்ரோல் பண்ணுது, இது போக நிறைய நரம்பு பிரச்சனைகளும் சரி பண்ணுது, உடல் வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்துது. இதே நேரத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை நோய்களை கண்ட்ரோல் பண்ணுது. இதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நம்ம சொல்ல முடியும், தீர்க்குதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கான ஆராய்ச்சிகள் அதன் முடிவுகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சாப்பிடக்கூடிய காளானுக்கு ஒவ்வொரு காளானுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் மாறுது.
2: இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது. சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

0: இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள் அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். நிலையான வளர்ச்சியை விரைவுபடுத்தவும் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை உறுதி செய்யவும் வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் தலைமையில் G7 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்ற வளர்ச்சிக்கான உலகளாவிய ஒருங்கிணைப்பு உச்சிமாநாட்டில் புதுதில்லியிலிருந்து காணொலி மூலம் அவர் உரையாற்றினார். மீண்டு வரக்கூடிய பொருளாதாரத்தை கட்டமைப்பதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் G7 நாடுகளுடன் பரஸ்பர அளவில் பொருளாதார நல்லுறவை இந்தியா கொண்டிருப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். உலக அளவில் தற்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் திறமற்ற சூழல் காரணமாக வளரும் நாடுகள் மற்றும் தெற்கு பகுதி நாடுகள் பாதிப்புக்குள்ளாவதாக அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற சவால்களை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த உலகளாவிய நடவடிக்கை அவசியம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்றுள்ள கூட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. ரஷ்யா முன்வைத்துள்ள திட்டம் குறித்து அப்போது இருவரும் விரிவாக விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று இந்த ஆணையத்தின் 52 கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கர்நாடக நீர்வளத்துறை அதிகாரிகள், தமிழகத்தின் சார்பில் நீர்வளத்துறை முதன்மைச் செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியம் மற்றும் கேரளம் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது வழக்கமாக தமிழகத்திற்கு விடுவிக்க வேண்டிய தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஆணையம் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடமிருந்து தமிழகத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தன் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். அவருக்கு வாழ்த்து தெரிவித்து டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சிறந்த சமூக சேவகரான திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த

0: இருப்பதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 1 கிராம் தங்கமோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான வரும் செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் திரு விஜய் இத்திட்டத்தை தொடங்கி வைப்பார் என அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 22 முதல் அரசு மருத்துவமனைகளில் பிறந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். இத்திட்டத்திற்காக ஆண்டிற்கு 755.83 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் விளையாட்டு மைதானங்களில் இளைஞர்கள் விளையாடுவதற்கு ஏதுவாக பல்வேறு உபகரணங்களை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாநிலத்தின் விளையாட்டு பயிற்சியாளர்களுக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாகவும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு மாவட்டங்களிலும் அமைக்கப்பட்டுள்ள விளையாட்டு மற்றும் இளைஞர் அரங்கங்களை அவர் காணொலி மூலம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்ற முன்னாள் வீரர்கள் கௌரவிக்கப்பட்டனர். முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை இரவு 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28 இரவு 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல் மாற்று சிகிச்சை பெற்ற ஒருவர் பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்த பெண்ணிடம் பல் மாற்று சிகிச்சைக்காக சட்டவிரோதமாக பணம் பெற்றதாக எழுந்துள்ள புகார் அரசு மருத்துவமனைகளில் லஞ்ச வேட்டை நடைபெறுவதை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தவறான சிகிச்சை அளித்து அப்பாவி பெண்ணின் உயிரை பறித்த சம்பவத்தில் தவறிழைத்தவர்கள் மீது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசு மருத்துவமனைகளில் தரமான சிகிச்சை வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்திற்கான கட்டுப்பாடுகளை முற்றிலுமாக நீக்குவதற்கான நடவடிக்கைகளை அமெரிக்கா எடுத்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். ஏமன் நாட்டில் அல் தேலா மாகாணத்தில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி குழுவினருக்கும் அரசு படையினருக்கும் இடையே நேற்று மீண்டும் மோதல் ஏற்பட்டது. உயிரிழப்பு குறித்து உடனடியாக தகவல் எதுவும் இல்லை. இந்திய அமெரிக்கா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை புதுதில்லியில் சந்தித்து பேசினர். தலைநகர் தில்லியில் நேற்று வீசிய புழுதி புயல் காரணமாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். விழுப்புரம் மாவட்டத்தில் பொது இடங்களில் அனுமதியின்றி பேனர்கள் வைத்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதிவாணன் எச்சரித்துள்ளார். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 10.36 கோடி ரூபாய் கோவில் நிதியில் அடுக்குநிலை வாகன நிறுத்துமிடம் கட்டுமான பணிகளுக்கான ஆணை ரத்து செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அடித்த போர்ச்சுகலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. டொரண்டோவில் நடைபெற்ற குரோஷியா பனாமா இடையேயான ஆட்டத்தில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொலம்பியா காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த வலுவான பன்முக ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும்

0: தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தேதி தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 6:55.
3: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன நான் சொல்றேன்,
3: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
3: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட்டாயிருந்துச்சு.
5: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரி ஆயிருச்சு.
3: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
6: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
3: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 July 16 மட்டுமே.
6: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. குழந்தைகளின் சிறப்பில் சந்தோஷம், அவர்களின் பேச்சில் மழலை, அவர்களின் உலகத்தில் நிறைய கனவுகள், அந்த குட்டி மனசுகளின் இனிய குரல்களுடன் உங்களை சந்திக்க வருகிறது இது பூந்தளிர். சுட்டி குழந்தைகளின் சுவாரஸ்யமான குறும்புகள், திறமைகள் என கேட்டு ரசிக்கலாம் இன்றைய பூந்தளிரில். நம்ம கூட பேச காத்திருப்பது லட்சணா ஸ்ரீ. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. லட்சணா ஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க? எங்களுக்காக இன்னைக்கு ரைம் சொல்றீங்களா? சொல்லுங்க.
8: கொடுப்பட்டு கொடுப்பட்டு கோட்டு மேல கொடுப்பட்டு, மூணு பண்ணா கொடுப்பட்டு, மூணு பட்டா கொடுப்பட்டு, பத்து பண்ணா கொடுப்பட்டு, பாறை காட்டுப்பட்டு, கொடி நாளும் போற்றுவோம்,
7: கொடியை நாளும் போற்றுவோம். சூப்பரா சொல்லிட்டீங்க. இன்னொரு ரைம்ஸ் எங்களுக்காண்டி சொல்றீங்களா?
8: குட்டி

0: அடுத்து அம்மா தருவே.
1: இந்த குட்டி பூனை மாதிரியே லக்ஷனா ஸ்ரீயும் வந்ததுல இருந்து நிறைய குறும்புத்தனங்கள்லாம் பண்றீங்க, பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. இதே புன்னகையோடு என்றென்றைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நாங்க மனமார வாழ்த்துக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும்.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த புதிய கலை நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பான காலை வணக்கம் நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நம்மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கும் வரை வாழ்க்கை நம் வசமே என்ற வரிகளோட நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கங்கள் சொல்லி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் ஹரிணி. நிகழ்ச்சியை ஒரு பாடல் கேட்டு தொடங்கிடலாம்.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்க விருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

வணக்கம், நான் உங்க நடிகர் பரணி பேசுறேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்குது 103.3 மதுரை வானவில் பண்பலை. நல்ல தகவல்களை கேளுங்க, ரசிச்சு கேளுங்க, மனசோட ஒட்டி உறவாட இனிமையான பாடல்களை கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்கள் 103.3 மதுரை வானவில் பண்பலை. அன்புடன் பரணி.

0: உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மாறிவரும் உலக சூழலில் தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய பாதுகாப்பு தொடங்கி வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் வரை அனைத்து சவால்களை எதிர்கொள்வதிலும் அந்த நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதிலும் பிரிக்ஸ் அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகளுக்கு முன்னுரிமை அளிக்கவும் நடைமுறை ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் பாதுகாப்பான அனைவரையும் உள்ளடக்கிய உலக நாடுகளின் பங்களிப்பிற்கான முயற்சிகள் இந்தியாவின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் தலைமையிலான அந்நாட்டு குழுவினர் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். வர்த்தக ரீதியான புதிய வாய்ப்புகள் மற்றும் வலுவான தொடர்புகளுக்கு முன்னுரிமை அளிப்பது குறித்தும் அப்போது ஆலோசனை மேற்கொண்டதாக திருமதி நிர்மலா சீதாராமன் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு அமெரிக்கா அதிக அளவு வரி விதித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் பாதிப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் புதுதில்லியில் நேற்று அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் மற்றும் இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் ஆகியோரை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையின் போது அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள் இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இதனிடையே செர்ஜியோ கோர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியா அமெரிக்கா இடையே வலுவான வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் புதிய பொருளாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதுடன் இருதரப்பு நல்லுறவை குறிப்பிடத்தக்க அளவுக்கு மேம்படுத்தும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் அமையும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், அண்டை நாடு தனது தோல்விகள் மற்றும் மனித உரிமை மீறல்களை மறைக்கும் வகையில் வேண்டுமென்றே தவறான கருத்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். பாகிஸ்தான் அமைச்சர் தெரிவித்துள்ள கருத்துக்களை இந்தியா நிராகரிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் எழுந்துள்ள சூழல், அந்த பகுதியில் நீண்டகால அடிப்படை உரிமைகள் மறுப்பு, பொருளாதார புறக்கணிப்பு போன்ற பாகிஸ்தானின் செயல்பாடுகளால் ஏற்பட்டிருப்பதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். வளைகுடா நாடுகளில் நிலவும் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இந்தியாவின் 10 கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் இருந்து புறப்பட தயாராக உள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டின் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு அந்நாட்டு மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல் தானி இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடியை கத்தார் மன்னர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். விபத்தில் காயமடைந்து சிகிச்சை பெறுபவர்கள் விரைந்து குணமடைய தமது விருப்பத்தையும் அப்போது அவர் தெரிவித்துக் கொண்டார். தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கத்தார் அரசு அளித்துள்ள உதவிகளுக்காக

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். கத்தாரில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய இரு நாடுகளின் தலைவர்களும் உறுதிபூண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த உரையாடலின் போது மேற்காசிய நிலைமை குறித்து விவாதித்த அவர்கள், அமைதி முயற்சிக்கு கத்தார் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி பாராட்டுவதாக குறிப்பிட்டார். இந்த பிராந்தியத்தில் விரைவில் அமைதியும் ஸ்திரத்தன்மையும் ஏற்பட கத்தார் மன்னரின் முயற்சிகள் வழிவகுக்கும் என்றும் பிரதமர் அப்போது நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் மொத்த வர்த்தகம் சென்ற நிதியாண்டின் கடைசி காலாண்டில் 5.4% அதிகரித்திருப்பதாக நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் அசோக் குமார் லாகிரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று வர்த்தக நடவடிக்கைகள் தொடர்பான காலாண்டு அறிக்கையை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாட்டின் இறக்குமதி இந்த காலாண்டில் 6.5% அளவுக்கு அதிகரித்திருப்பதாக அவர் கூறினார். மேற்காசியாவில் தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை தற்காலிகமானது என்றும் விரைவில் அமைதி ஏற்படும் என்றும் திரு அசோக் குமார் லாகிரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் பயிற்சி மையங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார். இரு தினங்களுக்கு முன்பு லக்னோவில் பயிற்சி மையம் செயல்பட்டு வந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 பேர் உயிரிழந்த நிலையில் முதலமைச்சர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார். வர்த்தக கட்டிடங்களில் தீ தடுப்பு விதிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். அயோத்தி ராமர் கோவிலின் நன்கொடை வசூல் முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்திய 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. உத்தரப்பிரதேச கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சஞ்சய் பிரசாத்திடம் இந்த குழுவின் தலைவர் திரு விஜய் விஸ்வாஸ் பந்த் அறிக்கையை தாக்கல் செய்தார். இது முதல் நிலை அறிக்கை என்றும் விரிவான அறிக்கை பின்னர் தாக்கல் செய்யப்படும் என்றும் திரு விஜய் விஸ்வாஸ் தெரிவித்தார். அயோத்தி ராமர் கோவிலில் நிதி முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கடலோர கர்நாடகம், கொங்கன், கோவாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேச மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து நாளை 11:50 புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 10:55 போத்தனூர் சென்றடையும். மறுமார்க்கத்தில் வரும் 28ஆம் தேதி 11:55 புறப்படும் இந்த ரயில் அடுத்த நாள் காலை 11:00 எழும்பூர் வந்தடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஈரான் ஆதரவுடன் பிரிவினைவாத குழுக்கள் மேற்காசியாவில் தாக்குதலை தொடரும் வரை அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அபுதாபி சென்றடைந்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிராந்தியத்தில் ஈரான் ஆதரவு குழுவினர் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதை மார்கோ ரூபியோ சுட்டிக்காட்டினார். ஈரானுடன் நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தை லெபனான் சண்டை நிறுத்தம் தொடர்பான விவாதத்திற்கு அப்பாற்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். அண்மையில் லெபனான் அதிபர் ஜோசப் ஆனுடன் தாம் பேச்சு நடத்தியதாகவும் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா பனாமாவை வென்றது. டொராண்டோவில் நடைபெற்ற இப்போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போர்ச்சுக்கல் உஸ்பெகிஸ்தான் இடையேயான ஆட்டத்தில் போர்ச்சுக்கல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஹூஸ்டன் நகரில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 கோல்களை அடித்த போர்ச்சுக்கலின் நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். கானா, இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. கொலம்பியா, காங்கோ இடையேயான ஆட்டம் காலை 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதம் மற்றும் பொதுவான சவால்களை இணைந்து எதிர்கொள்வதில் பிரிக்ஸ் நாடுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே உயர்நிலை வர்த்தக பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நிலவும் சூழல் குறித்து பாகிஸ்தான் அமைச்சர் திரு கவாஜா ஆசிப் தெரிவித்துள்ள கருத்திற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல் தொடரும் வரை மேற்காசியாவில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ கூறியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் குரோஷியா 1-0 என்ற கோல் கணக்கில் பனாமாவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் காலை 7:25.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.

0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி என்பார்கள். இன்றைக்கு நாம் கரிசூழ்ந்த மங்கலம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஆலயத்திற்கு செல்கிறோம். திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடைக்கு வடக்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கரிசூழ்ந்த மங்கலம். அங்குதான் இந்த சக்கரத்தாழ்வார் கோவில் உள்ளது. துர்வாச முனிவர் ஒரு முறை பிரம்மாவின் சாபத்திற்கு ஆளானார். அதற்கு பரிகாரமாக பூ உலகில் தாமிரபரணி ஆற்றின் கரையில் சிவ வழிபாடு செய்யுமாறு பிரம்மா கூறினார். அதன்படி துர்வாச முனிவர் சிவ வழிபாடு செய்த 41 நாள் அங்கே சகல தெய்வங்களும் எழுந்தருளினர். திருமாலும் அங்கே எழுந்தருளினார். அவரை பணிந்து ரோமேஸ்வர் முதலிய ரிஷிகள் யாகம் நடத்தினர். பூர்ணாகுதி செய்தபோது திருமால் வெங்கடாஜலபதியாக வடிவம் கொண்டு காட்சி தந்தார். எல்லோரும் வழிபட்டு இந்த தலத்தில் தாங்கள் வெங்கடாஜலபதியாக கோவில் கொள்ள வேண்டும் என்று வேண்டினார். அதன்படி பிற்காலத்தில் சோழ அரசன் ஒருவன் இங்கு கோவில் கட்டி வெங்கடாஜலபதியை வழிபட்டான். அந்த கோவில் ஆற்றில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தால் வழிபாடுகள் நின்று போயின. அதன் பின் மலையாள நம்பூதிரிகள் கோவில் அமைப்பை சிறிது மாற்றி 16ஆம் நூற்றாண்டு வெங்கடாஜலபதியை நம்பூதிரிகள் குருவாயூரப்பனாக வழிபட்டு வந்தனர். பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் அந்நியர்கள் படையெடுப்பு நடைபெற்ற போது இந்த கோவிலை தாக்கி கோவிலில் உள்ள தங்கம் வெள்ளி ஆகிய பொருள்களை கொள்ளையடித்து சென்றனர். அப்போது பெருமாள் சிலை கீழே சாய்ந்திட கீழிருந்து சக்கரம் ஒன்று கிளம்பியது. அது சுற்றி சுற்றி வந்து அந்நிய வீரர்களை காயப்படுத்தி ஓட ஓட விரட்டியது. அவர்களும் இது தெய்வ செயல் என எண்ணி ஓடிவிட்டனர். எல்லோரும் சக்கரத்தாழ்வாரே அந்நியரை விரட்டியுள்ளார் என்பதை புரிந்து பெருமாளை வணங்கினர். அனைவரும் திருக்கை சக்கரத்தாழ்வார் அந்நியரை விரட்டிய பெருமாளே, பக்தர்களின் எதிரிகளை விரட்டவும் பகை பயம் போக்கவும் தாங்கள் இத்தலத்தில் சக்கரத்தாழ்வாராகவே சேவை அளிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனர். உடனே பெருமாள் சக்கரத்தாழ்வார் ரூபத்தில் 16 திருக்கரங்களுடன் 16 வித ஆயுதங்களோடு காட்சி தந்தார். பின்னாலே யோக நரசிம்மராகவும் காட்சி தந்தார். இதனை எல்லோரும் காண வேண்டும் என்பதற்காக சக்கரத்தாழ்வாரை முன்புறமும் பின்புறம் யோக நரசிம்மரையும் வடித்து கல்விக்கிரக பிரதிஷ்டை செய்தனர். இது நடந்த நாள் ஆனி சித்திரை நட்சத்திர நாள். அதுவே சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாள். சக்கரத்தாழ்வார் அவதாரம் எடுத்ததால் இந்த கோவிலை மூலவராக சக்கரத்தாழ்வாரையும் உற்சவராக வெங்கடாஜலபதியும் கொண்டு வழிபடுகிறார்கள். ஆற்றின் கரையில் கிழக்கு நோக்கிய ஆலயம் கருவறையில் 16 கரங்களோடு சக்கரத்தாழ்வார் பூ மாலைகளோடு கற்று தருகிறார். அவருடைய வலது 8 கரங்களில் சக்கரம், மால், குந்தம், தண்டம், அங்குஷம், சதமுக, அக்னி, மிஸ்கிரீடம், வேல் முதலியவைகளும், இடது 8 கைகளில் பாஞ்சசன்யம், சாரங்கம், பாசம், கலப்பை, வஜ்ராயுதம், கதை, உலக்கை, திரிசூலம் ஆகியவற்றையும் வைத்துள்ளார். கனிவான பார்வையும் அருள் பொங்கும் முகத்தோடு சேவை சாதிக்கிறார். அவருக்கும் பின்னால் பெரிய கண்ணாடி உள்ளது. அதில் சங்கு சக்கரம் தாங்கிய 4 கரங்களுடன் அவயகஸ்தம் காட்டிய யோக நரசிம்மர் காட்சி தருகிறார். 2 கால பூஜைகள் வைகாசி முறைப்படி நடைபெறுகின்றன. வடக்கு பக்கம் ரோமேசமுரசி தீர்த்த கட்டம் உள்ளது. தலமரம் நெல்லிமரம், அருகில் விநாயகர் உள்ளார். இக்கோவில் வருடத்திற்கு 101 நாள் கருட சேவை நடைபெறும். திருவோணம், சித்திரை, சுவாதி நட்சத்திரங்கள் கருட சேவை உண்டு. நாம் இன்னல்கள் நீங்கிட சுதர்சன ஹோமம் நடைபெறுகிறது. சங்கடங்கள் நீக்கி அருளும் சக்கரத்தாழ்வார் வெங்கடாஜலபதி இங்கு வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. சுதர்சனாய வித்மகே ஜுவாலா தீமகி தன்னோ சக்கர பிரஜோதயா. ஓம் நமோ வெங்கடேஷாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் நேர்கள் கேட்கவிருப்பது
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். சர்வதேச யோகா தினத்திற்கான யோகா மற்றும் மாதவிடாய் நிறுத்தம் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
2: குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே. பெண்களுக்கான மாதவிடாய் நிறுத்தம் அந்த காலத்திற்கான யோக பயிற்சி. மாதவிடாய் அப்படிங்கிறது பெண் பூப்பழித அந்த வயதிலிருந்து, அதாவது ஒரு 12-15 தொடர்ந்து இருக்கக்கூடிய மாதாந்திர சுழற்சி. அந்த சுழற்சி 28-30 கணக்கு சொல்லுவாங்க. அதை கொண்டுதான் அந்தந்த வயதுல கருத்தருத்தல் அதெல்லாம் நடக்கும். சரி, இது எப்பவும் ஒரே சுழற்சியில இருக்குமா அப்படின்னா, வயசு ஆக ஆக அந்த சுழற்சியில சில தடுமாற்றங்கள் வரும். அது எதனால? உணர்ச்சியினால, உணவு பயிற்சி அதாவது உணவு பழக்கத்தினால, இது போன்ற எத்தனையோ காரணங்கள், நம்ம வீட்டு சூழ்நிலைகள், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு யோக பயிற்சிக்கு வந்துட்டு இருந்த ஒரு அம்மா பயிற்சி முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு 10 நிமிஷத்துல வெளியே வந்து அவங்க வீட்டுக்காரரை கூப்பிடுவார், அவரு வெளியே வருவார். இந்த அம்மாவை அழைச்சிட்டு நேர போய் ஏதோ பானி போய் மசால் போய் ஸ்டாட் ஐட்டம் அப்படி ஏதோ சாப்பிட்டு வருவாங்க. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. யோக பயிற்சி முடிச்சாங்க, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் வீட்டுல சாப்பிட்டாங்க, கொஞ்ச நேரத்துல வெளியே போய் சாப்பிட்டு வராங்க, என்ன இது குழப்பம் அப்படின்னா ஒரு 10 நாள் கழிச்சு அதை கேட்டேன். காரணம் இதுதான், இந்த மாதவிடாய் நிறுத்த நேரம். அப்போ உள்ள சாப்பிட்டு முடிச்சிருக்கேன், அவசரமா பசிக்கும். சரி, பசிக்குதே, ஏதோ பழம் அப்படி ஏதாவது சாப்பிடலாமான்னா, இல்ல குறிப்பிட்ட இந்த பொருள் தான் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். இப்படிதான் இருக்கும் சார், நான் என்ன செய்ய அப்படின்னாங்க. என்னுடைய ஆசிரியர்கள்ல ஒருத்தரை நான் அணுகி கேட்டேன், என்ன இந்த மாதிரி சொல்றாங்க? எப்பா, நான் அடிக்கடி ஒரு நிலையில படுத்திருப்பேன், பார்த்துருக்கு இந்த கேபிய, அதாவது சவாசன நிலையில காலை குத்த வச்சு ரெண்டு கையும் வயிற்றுல வச்சு அமைதியா சுவாசத்தை கவனிப்பார். ஆமா, எதுக்கு? வயிறு சம்பந்தமான சிக்கல்கள், அதுவும் உணர்ச்சியோட தொடர்பு கொண்டு வயிறு சம்பந்தமான சிக்கல்கள். இதுக்கெல்லாம் தான் அந்த சவாசன நிலையிலேயே காலை மடிச்சு குத்த வச்சு இயல்பா சுவாசத்தை கவனிக்கிறது. இல்ல ஒருவேளை அதுல அடங்கலையா, அந்த நிலையிலேயே பிராணாயாமம் பண்றோம். இப்படி எல்லாம் முயற்சி பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க என்னமோ வடபெட்டி போண்டாலாம் சாப்பிட்றேங்கிறாங்க. அது ஏற்கனவே உடம்புல இருக்கிற குழப்பம், மனதில் இருக்கிற குழப்பம் எல்லாத்தையும் அதிகப்படுத்தவும் அதெல்லாம் முதல்ல நிப்பாட்டு அப்படின்னாரு. இதுக்காகத்தான் நான் அந்த திருமந்திர பாடலை முதல்ல சொன்னேன். குருத்தினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருத்தினை நீக்கா குருவினை கொள்வர். அப்ப சரியான அறிவு இல்லாதவர் அவர்கிட்ட ஒருத்தர் சிஷ்யரா போய் சேர்ந்தார்னா அவருக்கு எப்படி சரியான அறிவு கிடைக்கும்? அப்ப யோக மார்க்கத்துல இந்த குரு சிஷ்ய முறை ரொம்ப அவசியம். சரியான குருவை தேடி அவரை அடைந்து அவரிடமிருந்து சரியான வழிகாட்டுதல்ல நாம இந்த பயிற்சியை தெரிஞ்சுக்கணும். இது சம்பந்தமான தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில ஒரு டாக்டர் பேசினாங்க. இப்ப இப்படின்னா பிரச்சனை இருக்கு, என்ன காரணம்னா, இருக்கிற பிள்ளைங்க வீட்டுல வேலையே செய்யணும் இல்ல, அதான் காரணம். டாக்டர், நீங்க நேரடி தொலைபேசி நிகழ்ச்சியில இருக்கீங்க, ஜாக்கிரதையா பேசுங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணும் பயப்பட வேண்டும் இல்லப்பா. பெண்கள் இப்ப வீட்டுல வேலையை செய்ய ரொம்ப குறைகள், அதுவும் பள்ளி கல்லூரி பெண்கள். அவங்க வேலை செஞ்சாலே மாதாந்திர சுழற்சி அதனுடைய கடைசி காலம் வரைக்கும் சரியான ஆரோக்கியத்தில் இருக்கும் அப்படிங்கறத தெள்ள தெளிவா சொல்லிட்டு போனாங்க. அதனால அப்படிப்பட்ட பெரியோர்களினுடைய வழிகாட்டுதல்ல நாம நம்முடைய பயிற்சியையும் முயற்சியையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் யோகம் நமக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்திற்கான யோகா மற்றும் மாதவிடாய் நிறுத்தம் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:30 கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் நம்ம இணைத்திருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். ஜூன் 25 நாளை மதுரை கலெக்டர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான மாதந்திர குறைதீர் கூட்டம் நடைபெற உள்ளது. காலை 10 மணிக்கு தொடங்கும் குறைதீர் கூட்டத்தில் விவசாயம் தொடர்புடைய அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த செய்தியை தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்.

நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இருபத்தி ஆறு பணியிடங்களுக்கு குரூப் 1 தேர்வு TNPSC அறிவிப்பு. துணை கலெக்டர் உள்ளிட்ட 26 பணியிடங்களை நிரப்ப குரூப் 1 தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஜூன் 30 தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்றும் அடுத்த மாதம் ஜூலை 29 தேதி கடைசி நாள் என்றும் TNPSC அறிவித்துள்ளது. இதற்கு ஆர்வம் உள்ளவர்கள் www.tnpscexams.in என்ற இணையதளத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்கலாம்.

சின்ன சின்ன தகவல்கள் அதோட இன்னசை மெட்டுக்களை காற்றலைகளில் அள்ளித்தந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்போக்கள் நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. நேர்களை மீண்டும் நாளை காலை மணி 7 மணிக்கு கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்போக்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரெங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர்

திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு எஸ் கே எம் மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மொஹரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவர் நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடரும் வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் போர்ச்சுகல் 5-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. கானா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் கோல் எதுவுமின்றி டிராவில் முடிந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. Yeah.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம் நேர்களை, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ். நேர்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு காற்றாலைகளில் அள்ளித்தர பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தான் நம்ம இணைந்திருக்கோம். நீங்கள் கேட்குற பாடலை தர வந்துட்டேன் ஹரிணி. இன்றைய நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் நேயர்கள் தான் அவங்களோட விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறாங்க. பாடல்கள் கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண் மதுரையின் முன்னணிப்பான 04525 என்ற எண்ணோடு 25 30 170 அல்லது 25 30 171 ஆகிய எண்களில் அழைக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் இணைந்திருக்காரு, வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா, உங்க பேர் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணும்?
2: விடுதலை படத்துலமா இசை அணி இளையராஜா போன பாட்டு அருமையான பாட்டை கொடுத்துருக்கோம்.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம் ஐயா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: நன்றி.

0: நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டு வழங்குற பாட்டு வேணுமா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் கேட்டலாம் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு. வருக வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து கயல் படத்துல இருந்து ஒன்னு இப்ப பாக்கணும் அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாம். இனிப்பு வந்தமைக்கு நன்றி.

0: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்கு வாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
4: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
3: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
4: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல பாட்டு வேணுமா தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இணையராக அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்கன்னு கேட்கலாம் வாங்க. வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து தங்கமகள்ல இருந்து என்ன சொல்ல ஏது சொல்ல.
0: நீங்க கேட்ட பாடல் கொடுத்துடலாமா? இனிப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

நேரம் 8:20:24 ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க புத்தம் புது மெட்டுக்களோட பாட்டு வேணுமா. இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்ட நேர்களோட விருப்ப பாடல்கள் தான் வளம் வந்துட்டே இருக்கு. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணுமா, அழைக்க வேண்டிய எண்கள் 25:30:170 மற்றும் 25:30:171 இணையலாம். 0452 என்ற மதுரை முன்னணி போடு.

வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிறப்பு நிகழ்ச்சியாக மதுரை சௌராஷ்டிரா தெற்கு கிருஷ்ணன் கோவில் தெரு ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் திருக்கோவில் நிர்வாகம் வழங்கும் ஆலய தரிசனம். ஸ்ரீ பிரசன்ன வேங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தின் நேரடி காட்சி வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர்கள் விக்னேஷ் அர்ஜுனன், செண்பகவல்லி. மறந்துவிடாதீர்கள் நேர்களே, நிகழ்ச்சி இன்று காலை 9:00 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.

0: பாட்டு வேண்மா நிகழ்ச்சியில் இணைய போகிற அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்டுலாம் வாங்க. வருக வணக்கம்.
1: ஹலோ, வாழ்க வளமுடன். நான் வேலு நாச்சியார் பேசுறேன், ராமநாதபுரம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கோடி அருவி கொட்டுதே.
0: நீங்க கேட்ட பாடல் தந்துடலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றிம்மா.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை. தினம் தினம் வர்ண ஜாலமாய் வலம் வருகின்ற கண்ணாடி மாளிகையின் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக கை கட்டும் தூரத்தில் கல்வி, தொலைநிலை மற்றும் இணைவழி கல்வி மையம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலிருந்து பங்கேற்பவர்கள் டாக்டர் செங்கமலம் மற்றும் பங்கேற்பவர்கள் டாக்டர் செங்கமலம் உதவி பேராசிரியர் கல்வியியல் துறை, டாக்டர் எஸ் இளையராஜா உதவி பேராசிரியர் மேலாண்மையியல் துறை. பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களோட மனதிற்கு பிடித்த பாடல்களை காற்றலைகளில் அள்ளித் தருகிறது பாட்டு வேணுமா.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: என்னடாமா, எந்த ஒரு பிளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
7: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
6: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 to July 16 வரை மட்டுமே.
7: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
8: நேரம் 8:44:53. கேட்டுட்ருக்கீங்க இன்னிசை மெட்டுக்களோட பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேர்களுக்கு மனதிற்கு பிடித்த பாடல்களை அள்ளித்தருகிறது காற்றலைகளில்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் காலை 8:50. இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: என்னை விட யோகியம் இந்த உலகத்துல வேற யாரும் இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். அவரை விட அயோக்கியன் வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு கேட்டவங்க வந்துட்டாங்களாம். மனுஷனுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறையே தன்கிட்ட இருக்கிற குறை அவனுக்கு தெரியாமல் போகிறது தான். ஆனால் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற குறை இவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஒரு ஒட்டகம் ஒரு கொக்கை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு தான், என்ன கேள்வி தெரியுமா? உன் கழுத்து ஏன் இப்படி வளைஞ்சி போயிருக்குது அப்படின்னு கேட்டிருக்கு. இதுக்கு உடம்பே வளைச்சல், இது போய் கொக்கை கிண்டல் பண்ணுது. இன்றைக்கி மனித சுபாவமும் கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் குறையில்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது, நாம் உள்பட அப்படிங்கிறத முதல்ல நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஊரில் ஒரு விற்பனை நிலையம் இருந்தது. செல்ல பிராணிகளை விற்பனை செய்கிற நிலையம் அது. நாய், கிளி, பூனை இப்படி நிறைய வச்சு விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. நாய்க்குட்டி விற்பனை செய்கிற பகுதியில் ஒரு சிறுவன் நின்றுக்கிட்டு இருந்தான்.

0: விற்பனை செய்கிற ஆளுகிட்ட விலை கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுவும் இருக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டானா. 1000 ரூபா அப்படின்னாராம். சரி அது வேணாம், இது என்ன விலைன்றிருக்கான். 500 ரூபா அப்படின்னாராம். இந்த சின்ன பையன் கையில் வச்சுருந்தது வெறும் 50 ரூபா தான். அதனால் இதை விட குறைச்சலாக கிடைக்குமான்னு பார்த்துருக்கான். அந்த கடையில் ஒரு மூலையில் சரியாக கவனிக்கப்படாமல் ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடந்தது, பாவமாக கத்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்ததுமே இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே அந்த கடைக்காரரை பார்த்து, அதுவும் அந்த மூலையில் படுத்து கிடக்குதே அந்த நாய்க்குட்டி என்ன விலை அப்படின்னு கேட்டிருக்கான். தம்பி, அது ஒரு கால் ஊனம், அதனால் அது உன்னோட குதித்து விளையாடவோ ஓடுறதோ அதால் முடியாத காரியம் அப்படின்ட்டுருக்கார் அவர். அது தெரிஞ்சு தாங்க கேட்குறேன், அதோட விலை என்ன அதை மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்ட்டுருக்கான். தம்பி, இது வந்து கால் ஊனம் உள்ள ஒரு நாய், இதை போய் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு யாராவது பிரியப்படுவாங்களா? இதை நான் உனக்கு இலவசமாகவே தர்றேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னாராம். இதை கேட்டதும் அந்த சிறுவனுக்கு கோபம் வந்துட்டு தான். நீங்கள் ஒன்றும் சும்மா கொடுக்க வேணாம், இந்தாங்க 50 ரூபா, இதை வச்சுக்கிட்டு நாய்க்குட்டியை கொடுங்க அப்படின்ட்டுருக்கான். அவருக்கு ஒன்றும் புரியல, ஆச்சரியமாக இருந்தது. சரின்னு பணத்தை வாங்கிட்டு நாய்க்குட்டியை தூக்கி கொடுத்தார். அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டியை ரெண்டு கையாலையும் வாங்கினான். மார்போடு பிரியமாக சேர்த்து அணைச்சிக்கிட்டான். தெருவில் இறங்கி நடக்கிறான். அப்படி நடக்கும்பொழுது தான் பார்க்குறார் கடைக்காரர் வந்து ஆச்சரியமாக அவனை பார்க்குறார். அப்போ தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சிறுவன் தெருவில் நாய்க்குட்டியை மார்போடு அணைச்சிக்கிட்டு விந்தி விந்தி நடந்து போய்கிட்டு இருக்கிறான். ஆமாம், அவனுக்கும் ஒரு கால் ஊனம். இந்த நாய்க்குட்டியை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். குறையுள்ள அதுக்கும் ஒரு எஜமானன் கிடச்சிட்டான். அதனால் ஊனம் ஒரு குறையில்லை அப்படிங்கிற உண்மையை அந்த கடைக்காரர் புரிஞ்சுக்கிட்டாரான். நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், எழுந்திரிச்சு சரியாக நடக்க முடியாது, சாய்வு நாற்காலியிலேயே எப்பவும் உட்காந்துருப்பார். அவர் தனக்கு துணையாக ஒரு நாயை பக்கத்தில் வச்சுருந்தார். அதுவும் ரொம்ப வயசான ஒரு நாய், எழுந்திரிக்கவே சிரமப்படும், நடக்கவும் முடியாது. அவர் பக்கத்துலேயே இதுவும் சோர்ந்து போய் படுத்து கிடக்கும். அந்த பெரியவரை பார்க்க வந்த ஒருத்தர் கேட்டார், ஏங்க ஒரு சின்ன பையனை உங்களுக்கு துணையாக வச்சுக்க கூடாதா? இந்த நாயை உங்களுக்கு பாதுகாப்பாக வச்சுருக்குறீங்களே, உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னா இது எப்படி உங்களுக்கு உதவ முடியும் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னாராம், எனக்கு ஒரு ஆபத்துன்னா அந்த சமயத்தில் இந்த நாய் என்னை தனியாக விட்டுட்டு ஓடி போயிடாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான் இதை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

காற்றலைகளில் புத்தம் புது மெட்டுக்களை அள்ளி தந்த பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் 8:55. இனி கேட்கலாம்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 9 மணி.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க விருப்பது மதுரை சௌராஷ்டிரா கிருஷ்ணன் கோவில் தெரு, ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் நேர்முக வர்ணனை, ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசனாய் அவதரித்து அருள் பாலித்துக் கொண்டும் திவ்ய தேச கஷேத்திரமாகிய திருக்கூடல் எனும் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியப்பட்டதுமான பிரசித்தமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ அகோபிலம் ஸ்ரீ லக்ஷ்மி அருளுடன் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனுடைய கடாட்சத்தாலும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வழங்குவோர் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானம் சௌராஷ்டிர கிருஷ்ணன் கோவில் தெரு, மதுரை. வர்ணனையாளர்கள் எஸ் செண்பகவள்ளி, விக்னேஷ் அர்ஜுனன், சூர்யா ஆகியோர். இதோ கும்பாபிஷேகம் நேரலை நிகழ்வுகளை கேட்க திருக்கோவிலுக்கு செல்வோம்.

0: திரு சுவாமிகள், நரோபவான் ஆகிய சுவாமிகள் ஆகிய இவர்களுக்கு தனியாக வேதிகை, சக்கரத்தாழ்வார் நரசிம்மர் ஆகிய இவர்களுக்கு வேதிகை, ஆக மொத்தமாக 9 யாக குண்டங்களும் 9 வேதிகைகளும் அமைக்கப்பட்டு அத்தனைக்கும் தனித்தனியாக பரிசாரகர் முதற்கொண்டு பெரிய பட்டாச்சாரர் வரைக்கும் சர்வசாதகம் உபசாதகம் ஆகிய இவைகளே எல்லாம் சர்வசாதகமாக உபய வேதாந்த ஸ்ரீ விஜயரகோ பட்டாச்சாரியார் அவர்கள் இங்கே எல்லாவற்றையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு பிற்பாடு அவருக்கு உப தலைமை பற்றாக இருக்கக்கூடிய முரளிதர பட்டாச்சாரியார் சுவாமி அவருக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறார். மேற்றும் புருஷோத்தம பட்டாச்சாரியர், மதுசூதன பட்டாச்சாரியர் ஆகிய இவர்களெல்லாம் மிக விசேஷமாக இவைகளை நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாகசாலையில் பூர்ணாகுதி முடிந்து இப்பொழுது கரமானது புறப்பாடாகி கொண்டு மேலே வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லோரும் வானொலி நிலையம் மூலத்தமாக மனது ஆளை கண்ணை மூடிக்கொண்டு இவைகளை தியானித்து இந்த அபிஷேகத்தை கேட்பவர்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும், மனக்கண்ணால் காண்பு கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரணையை தொடர்ந்து நம்முடைய
1: இப்பெல்லாம் அற்புதமா எங்களுக்காக சொன்ன பேராசிரியர் டாக்டர் சவுந்தரராஜன் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடலாம். அற்புதமான ஒரு ஆலயம் மதுரை அப்படின்னு சொன்னாலே நிறைய ஆலயம், அதாவது ஆலய தரிசனம் அப்படின்னு சொல்லணும்னா தெருக்கு தெரு முக்கக்கு முக்கக்கு பயங்கர நிறைய பிரசித்தி பெற்ற புகழ் பெற்ற ஆலயங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட இன்னைக்கு வந்து பிரசன்ன வேங்கடேச பெருமாள் ஆலயத்திலிருந்து இந்த கும்பாபிஷேக வர்ணனையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் அப்படியே கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கோவிந்த கோஷத்தோட அந்த எம்பெருமானை வேண்டி வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான காட்சியையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்தின் ஒலிபரப்பாக மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகள்ல ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில நடத்திருக்கிறோம். ஆலய தரிசனம் என்பது நமது ஆன்மாவை லகிக்க செய்யும் தரிசனம். இந்த தரிசனத்தில் பச்சை மாமலை மேனி பவளவாய் கமல செல்வன் செங்கன் அச்சுதா அவர ஏற ஆயத்தம் கொழுந்துடும் இச்சுவை தவிர யான் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் என்று அரங்கமா நகருளானே என்று சொல்கிறார். நான் தேவலோகம் சென்று இந்திரனாகவே மாறி அந்த உலகை ஆளும் இன்பத்தை நீ எனக்கு கொடுத்தாலும் அதை நான் விரும்ப மாட்டேன் என்று பக்தி சிறப்பையோடு நாமெல்லாம் பெருமாளோடு எப்படி நாம் ஐக்கியமாக வேண்டும் என்பதை திருமாலை என்கின்ற நூலில் தொண்டரடி பொடி ஆழ்வார் நமக்காக அருளை செய்திருக்கிறார். இதோ ஒரு இறைபாடலுக்கு பின் மீண்டும் நிகழ்ச்சி தொடரும்.

நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நொடிகளில்

எப்படி வேண்டும் சொல்லலாம். ஏன்னா 9:30 இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற காத்துக் கொண்டிருக்கும் என்ற நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால இன்னும் சற்று நிமிடங்களில் கூட இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் வெகு சிறப்பாக பக்தர்களின் குழுவிந்தா விளக்கத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து விளம்பரத்தை தொடர்ந்து

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை சௌராஷ்டிரா கிருஷ ணன் கோவில் தெரு, ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில், மகா கும்பாபிஷேகம் நேர்முக வர்ணனை. ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசனாய் அவதரித்து அருள் பாலித்துக் கொண்டும் திவ்ய தேச கஷேத்திரமாகிய திருக்கூடல் எனும் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியப்பட்டதுமான பிரசித்தமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ அகோபிலம் ஸ்ரீ லக்ஷ்மி அருளுடன் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனுடைய கடாட்சத்தாலும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வழங்குவோர் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானம், சௌராஷ்டிர கிருஷ்ணன் கோவில் தெரு, மதுரை. ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசனாய் அவதரித்து அருள் பாலித்துக் கொண்டும் திவ்ய தேச கஷேத்திரமாகிய திருக்கூடல் எனும் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியப்பட்டதுமான பிரசித்தமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ அகோபிலம் ஸ்ரீ லக்ஷ்மி அருளுடன் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனுடைய கடாட்சத்தாலும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வழங்குவோர் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானம், சௌராஷ்டிர கிருஷ்ணன் கோவில் தெரு, மதுரை. இதோ கும்பாபிஷேகம் நிகழ்வுகளை கேட்க மீண்டும் திருக்கோவிலுக்கு செல்வோம்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேயர்கள் இணைந்திருப்பது ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா நேரடி வர்ணனையில் மீண்டும் இணைகிறோம். இறையரலும் இம்பெருமாளின் பேரரலும் நிரம்பிய இந்த புனித நேரத்தில் இத்திருக்கோவிலில் நடைபெற்று வரும் மகா கும்பாபிஷேக வைபவத்தின் நேரடி வர்ணனையில் உங்களை அன்போடு வரவேற்பது நான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு சாதாரண நாள் இல்லை, பல ஆண்டுகளுக்கு பிறகு வேத மந்திரங்கள் முழக்கத்தோடும் புத்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தோடும் இந்த ஆலய புதிய ஒளியிருக்கிறது இத்திருநாடு. இப்போது கோவில் முழுவதும் ஒரு தெய்வீக அமைதி நிலவரும். அந்த அமைதிக்குள்ள வேத ஓசைகள் நிறைந்திருக்கு. ஆலய வளாகம் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டேதான் இருக்கு. ஒவ்வொருவர் முகத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு, பக்தியும் மகிழ்ச்சியும் தெரிகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சமயத்துல பெருமாளோட கருணை பற்றி பேசாம இந்த தருணம் நிறைவடையாது. கருணையின் வடிவம் தான் பெருமாள். அவர் கேட்பது பெரிய யாகங்களையோ பெரிய காணிக்கையோ அல்ல, உண்மையான பக்தியோட அழைக்கும் ஒரு மனசத்தான். அதனாலதான் பக்தர்கள் சொல்லுவாங்க, நம்பினோர் கெடுவதில்லை அப்படின்னு. இன்று இந்த கும்பாபிஷேக தரிசிக்கும் மற்றும் கேட்டு ரசிக்கும் ஒவ்வொரு பக்தரின் இல்லத்திலும் நிம்மதி நிலவட்டும், நோய்கள் நீங்கட்டும், கல்வி வளரட்டும், தொழில் செழிக்கட்டும், குடும்பங்களின் ஒற்றுமை பெருகட்டும், இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், மூத்தவருக்கு ஆரோக்கியம் கிடைக்கட்டும், குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் அமையட்டும், இதுவே நம் பெருமாளின் அருளாக அமையட்டும். இன்றைய நேரடி வர்ணனையானது உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையையும் ஒரு புதிய உற்சாகத்தையும் புதிய ஆன்மீக சக்தியையும் அடைக்கட்டும்.
2: பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நொடி, அந்த நொடி அற்புதமாக ஏத மந்திரங்கள் விளங்கி கொண்டிருக்கிறது. அற்புதமாக அந்த ஆலய தரிசனத்தை இணைக்கும் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலசங்களில் இருக்க புனித நீரானது அந்த ராசு கொடுக்கிற மற்றும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரிமாற போட்டிகளின் ஒவ்வொரு கோபுரங்களை அந்த உச்சியில் இருக்கக்கூடிய கும்ப கலசங்களில் புனித நீர் தெளிக்கப்படுகிறது. புனித நீரால் அர்ச்சனை செய்யப்பட்டு பூக்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு வஸ்திரங்கள் சாத்தப்பட்டு தீபாந்திரைகள் காட்டப்படக்கூடிய காட்சியை நாம் காண்கிறோம்.

0: எத்தனை திருநாமங்கள் கொண்டு அழைப்பது ஆழ்கடல் வாசா வழிவந்த பெருமாளே, உன் வாழ்க்கையில் வந்த மகாலட்சுமியை எப்படி தன்னசம் வைத்துக் கொண்டிருக்கிறாயோ அது போல உன் காலடியையும் உன் பக்தர்களையும் நீ அடைக்கலமாக்க வேண்டும். உன் தரிசனம் கிடைக்க வேண்டும். உன் கடைக்கண் பார்வை கிடைக்க வேண்டும் என்று பக்தர்கள் மெய்யுருக தன் கையை தடைக்கு மேல் ஏற்றி கோவிந்தா கோவிந்தா என்று கூப்பிடும் குரல் நிச்சயமாக உங்களுக்கு கேட்கும் என்று நம்புகிறோம்.
1: ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில மதுரை சௌராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த தெற்கு பிரிவில் இருக்கக்கூடிய நவநீத கிருஷ்ணன் கோவில் என்று சொல்லக்கூடிய ஆளுநருக்கு பிரசன்ன வெங்கடேச பெருமாளோட மகா கும்பாபிஷேக விழாவில்தான் எங்களோட இணைஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மதுரை ஆகாஷ்வாணி வானொலி நிலையமானது மதுரை பண்பலை 100.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.1 அலைவரிசைகள் ஆலய தரிசன நிகழ்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது எங்கள் கண்முன்னே இதுவும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த அருளினுக்கு அந்த இயற்கையின் அம்சத்தை எல்லாம் தன்னுள் இழுக்கும் விதமாக இங்கு ஆதாரணம் செய்யப்பட்ட அந்த தங்க நிறம் பூசப்பட்ட இந்த தங்க கவசத்திற்கு, கவசத்துடன் இணைந்து இந்த கலசத்திற்கு இதோ நமது மதாச்சாரியார்கள் அனைவரும் இந்த கடம் கடங்களானது புறப்பாடாகி அந்த விமானத்திற்கு அருகில் நின்றவண்ணம் இருக்கிறார்கள். பிரதிநிதியாக உள்ள நபர்கள் மட்டும் அங்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பல்வேறு வானொலி நிலையங்களும் தொலைக்காட்சி நிறுவனங்களும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்றன. மட்டாச்சாரர்கள் அந்த களத்தில் உள்ள கவசத்தில் உள்ள புனித நீரினை எடுத்து பத்ரம் என்று சொல்லக்கூடிய மாவிளைகளினால் அங்கு இருக்கக்கூடிய கர்ப்பிணி புல்களினால் அர்ச்சிக்கப்பட்டு இதோ அந்த கலசத்திற்கு பண்ண நிறமுடைய ஆடைகள் அங்கு தெரிவிக்கப்பட்டு பூஜைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நாமெல்லாம் வெகு நாள்களாக காத்திருந்து அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த மகா கும்பாபிஷேகம் இந்த திருக்கோவிலில் நடைபெற்றது. இன்று 14 ஆண்டுகளும் கழித்து நம்மோடு இந்த தெய்வமானவர் இறங்கி நமக்கெல்லாம் அருள் பாலிக்கும் விதமாக இதோ அந்த நிகழ்வு எங்கள் கண்முன்னே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது.
0: அற்புதமான பிரசன்ன வேங்கடேச பெருமாள் திரு ஆலயத்தின் கும்பாபிஷேக நேரடி வர்ணனை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக குடமுழுக்கு என்று சொல்லக்கூடிய யாகசாலைக்கு எந்த மூர்த்திக்கு எந்த குடம் வைத்து பூஜிக்கப்படுகிறதோ அந்தந்த மூர்த்திகளில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தில் எழுந்தருளி வீட்டிருக்கக்கூடிய அந்த விக்கிரகங்கள் இருக்க பல விதமான சக்திகளை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான மந்திரங்களை ஊதி அந்த புனித நீரினை ஊற்றக்கூடிய அற்புதமான நிகழ்வுதான் இந்த கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி பார்க்க கண்கோடி ஏனும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லக்கூடிய அற்புதமான காட்சி. இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த கலச நீரை ராஜகோபுரம் மற்றும் பரிகார மூர்த்திகளில் இருக்கக்கூடிய கோபுரங்களில் அங்க இருக்கக்கூடிய கலசத்திற்கு ஊற்றக்கூடிய காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். மகாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் நிறைவு பெற்ற பிறகு இறைவன் எழுந்தரில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களில் முறைப்படி அபிஷேக அலங்கார நெல்வேதனங்கள் செய்யப்படும். அதைத் தொடர்ந்து மண்டலாபிஷேகம் சொல்லக்கூடிய மகா அபிஷேகம் ஊற்றுபட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்சம் என்றால் 16 நாள் 48 நாள் கழித்து 3 வருஷம் கழித்து அபிஷேக ஆராதனைகளோடு இந்த மண்டலாபிஷேகங்கள் முறைந்து இந்த கும்பாபிஷேகம் ஒரு அற்புதமான காட்சி. கோவிந்தா கோவிந்தா என்று அனைவரும் சொல்லக்கூடிய காட்சி ஒரு கேட்கும் என்று நம்பகம் அற்புதமாக அந்த புனித நீரினை மக்களுக்கு தெளிக்கக்கூடிய இந்த ஒரு தொழிற்சாலை காத்திருந்தோம். அற்புதமாக அந்த புனித நீரினை இருக்கக்கூடிய பக்தர்களின் திரசுகளில் தெளிக்கக்கூடிய காட்சிகள் தீபார்த்தனை காட்டப்படுகிறது. அத்தனை பக்தர்களும் அதை தொட்டு வணங்கக்கூடிய காட்சிகளையும் காணுகிறோம். ஒவ்வொரு 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய கும்பாபிஷேகம் இந்த காட்சியை காண்பதற்காக 15 ஆண்டுகள் காத்து கிடந்தோமே என்று சொல்லக்கூடிய பக்தர்களின் கண்களில் அந்த ஏக்கம் தெரிகிறது. அந்த கோவிந்தனை நாமத்தை நாமால் உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றோமே என்ற சந்தோஷத்தோடு இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றதை கோவிந்தா என்று சொல்லி அந்த இறைவனை வழிபட்டு அனைவரும் இறங்கி வரக்கூடிய காட்சியையும் நாம் காணுகின்றோம். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடுமையில் பிறந்து ஓடினேன் கூடி இழைத்தவன் தம்மோடு அவர் தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்ந்தோர் பொருளால் இவர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேன் நாடி கண்டுகொண்டேன் நாராயணா இன்னும் நாமம் என்று திருமங்கை ஆழ்வார் தன் பாசனத்தில் பாடியிருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு. வாடி வாடி இறைவனை நாம் வணங்கி வணங்கி வணங்கி அவரை மனத்தால் இணைவால் உணர்வால் அவரோடு இணையக்கூடிய அவருடைய காலடியில் சரணமடையக்கூடிய பாக்கியத்தை பெற வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய பக்தர்கள் இறைவனை பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோவிந்தா கோவிந்த்.

0: என்று கோஷம் விளக்கங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதோ இந்த பட்டாச்சாரியார்கள் அந்த புனித கலசத்தில் இருக்கப்பட்ட அந்த புனித நீரினை அங்கு வார்க்கப்படுகிறது. இதை சற்றும் மேலாக பார்க்கும்போது நீலநிற கண்ணா என்று நாம் எல்லாம் அழைப்போம் அல்லவா, அதே போலத்தான் கோபுரம் தனித்தன்மையாக இன்று நமக்கு இந்த விமானமானது தெரிந்து கொண்டிருக்கின்றது. இதை சுற்றிலும் இந்த நீல வண்ணத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள், அதனை சுற்றி அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனிதர்களைப் போல தனக்கும் தன்னுடைய இந்த பக்தியை இறைவனிடத்தில் நான் காண்பிக்க வேண்டும் என்பதற்காக இயற்கையே இங்கு வெள்ளை நிற மேகங்களாக நமக்கு வலம் வந்து கொண்டிருக்கின்றன. தீப தூப ஆராதனைகள் நிறைவேறப்பட்டு புனித கலசத்தில் நீரானது கொண்டு எங்கள் கண்முன்னே ஊற்றப்படுகிறது. இதனை இந்த நிகழ்வினை வானொலியின் வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் கண்முன்னே கண்ட இந்த காட்சியானது உங்களது செய்திகளுக்கு விருந்தாக படித்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி வானொலி நிலையம். தொடர்ந்து இந்த நிகழ்வானது வெகு சிறப்பாக இன்று நிகழ்வேறி கொண்டிருக்கிறது.
1: நமோ நாராயணாய் என்ற 10 பாசுரங்களையும் அற்புதமாக பாடியவர் பாடினேன் பாடி மனத்தால் உன்னை நான் கண்டுகொண்டேன் நாராயணா, குளம் தரும் செல்வம் தந்திரம் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் என்று கேட்ட ரசிகர்களுக்கும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லி ஆலய தரிசனத்தில் இருந்து நாங்கள் இணையம் திரும்புகிறோம். நன்றி நேர்களை. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது செந்தகவல்லி,
2: விக்னேஷ்,
3: அர்ஜுனன்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது மதுரை சௌராஷ்டிரா கிருஷ்ணன் கோவில் தெரு, ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில், மகா கும்பாபிஷேகம் நேர்முக வர்ணனை, ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீனிவாசனாய் அவதரித்து அருள் பாலித்துக் கொண்டும், திவ்ய தேச கஷேத்திரமாகிய திருக்கூடல் எனும் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியப்பட்டதுமான பிரசித்தமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் ஸ்ரீ அகோபிலம் ஸ்ரீ லக்ஷ்மி அருளுடன் ஸ்ரீ அலர்மேல் மங்கா சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேசனுடைய கடாட்சத்தாலும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் வழங்குவோர் மதுரை சௌராஷ்டிர சபைக்கு பாத்தியமான ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தேவஸ்தானம், சௌராஷ்டிர கிருஷ்ணன் கோவில் தெரு, மதுரை. வர்ணனை வழங்கியோர் எஸ் செண்பகவல்லி, விக்னேஷ், அர்ஜுனன், சூர்யா ஆகியோர்.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உங்கள் மனதை புத்துணர்ச்சியுடன் ஜாலியாக ஆக்க வருது பாட்டு. பல பாடல்கள் சுவாரஸ்யமாக கேட்கலாம். இது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் கேட்டுட்டு இருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. தமிழ் திரைப்பட உலகில் புகழ்பெற்ற விளங்கிய இசையமைப்பாளர் MS விஸ்வநாதன் அவர்களின் பிறந்த தினம் இன்று.

இந்த

0: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கிச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம கேட்டுட்டு இருக்கோம் டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. மிகச்சிறந்த தமிழ் கவிஞரும் திரைப்பட பாடல் ஆசிரியரும் ஆன கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
4: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தமுருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
5: ரெடமீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்டுருக்கோம். நேரம் 9:50 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நம்மோ ட்ரோன் தீதி ஸ்கீம், இதை தமிழ்ல நம்மோ ட்ரோன் சகோதரி திட்டம்னு சொல்லுவாங்க. ரெடமீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, இப்போ ஒரு பாடல் காத்துட்டு இருக்குது, கேட்டு வந்துடலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை விராட்டிப்பதில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம் ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு VVM கல்யாண மகள் அருகில் விராட்டிப்பத்து மதுரை.
4: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம்.

பண்பலை 100.9. நாம கேட்டுட்டு இருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. நமோ ட்ரோன் ரீதி திட்டம் என்பது கிராமப்புற பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் விவசாயத்தில் நவீன தொழில்நுட்பத்தை புகுத்தவும் மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம்.

நேர்களை இருவதை கேட்டது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நான் வைஷ்ணவி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

0: சொல்றது.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ரஷ்ய பாதுகாப்பு ஆலோசகர் செர்ஜி சொய்குவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பத்மபூஷன் விருது பெற்ற சமூக சேவகர் திரு SKM மயிலானந்தனுக்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அண்ணா பிறந்த நாளான September 15 தொடங்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் விளையாட்டு விடுதிகளுக்காக 12 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கடலூர் அரசு மருத்துவமனையில் பல்மாற்று சிகிச்சை பெற்ற பெண் ஒருவர் தவறான சிகிச்சை காரணமாக உயிரிழந்திருப்பதாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட Group 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் September 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. ஈரான் பிரிவினைவாத குழுக்கள் தாக்குதலை தொடர்

வரை மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வாய்ப்பில்லை என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் காயத்ரி கோபிசந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நீங்கள் கேட்டு ரசிக்க போவது விருப்ப கானங்கள். விருப்ப கானங்களில் உங்க கூட பேச இணைந்திருக்கேன் ஹரிணி. இன்னைக்கு நிகழ்ச்சியில தோட்டம் பற்றிய தகவல்கள் பற்றி தாங்க பேச போறோம். தோட்டம் என்பது ஒரு அழகான விஷயம். நம்ம வீட்டில் வைக்கிற தோட்டம் நம்ம வீட்டை அழகா மாற்றுறது மட்டும் இல்லாம நம்ம சுற்றுச்சூழலையும் வந்து ரொம்ப அழகா பாதுகாப்பா மாற்றுது. தொடர்ந்து இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் சந்திப்போம்.

நமது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெட்ஸில் விருப்ப கானங்கள் தான் கேட்டுட்ருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில் தோட்டத்தை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கோம். தோட்டம் என்ற ஒன்று வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகான விஷயம் மட்டும் இல்லைங்க. அந்த தோட்டம் வளர்க்குறவங்களுக்கோ இல்லை தோட்டத்தை பார்க்குறவங்களுக்கோ அது மன அழுத்தம் போக்கி ஒரு மன நிம்மதியாக அப்புறம் நல்லா ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கொடுக்கும். இதனால் நம்ம உடல் கூட ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பான முறையில் அது நடக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்தில் வாக்கிங் போகிறதோ இல்லை நீங்களே வந்து ஒரு தோட்டம் வைக்கிறதோ செஞ்சீங்கன்னா நீங்களும் நல்லபடியாக இருக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம்.

நேயர்களின் கவனத்திற்கு இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை. கை கிட்டும் தூரத்தில் கல்வி, தொலைநிலை மற்றும் இணையவழி கல்வி மையம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். பங்கேற்பவர்கள் டாக்டர் செங்கமலம் உதவி பேராசிரியர் கல்வியியல் துறை, டாக்டர் எஸ் இளையராஜா உதவி பேராசிரியர் மேலாண்மியல் துறை. விருப்பகானங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம வந்து தோட்டத்தை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். தோட்டங்கள் நம்ம சுற்றுச்சூழலை ரொம்பவே பாதுகாத்து அதுக்கு நிறைய நன்மைகள் செய்யுதுங்க. தோட்டங்களில் இருக்க மரங்கள் செடிகள் மூலயமா காற்று நல்லா சுத்தமாக்கி மாசெல்லாம் நீங்கி நம்ம சுவாசிக்கிறதுக்கு ரொம்பவே சுத்தமான காற்று தருது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்தை வச்சு இந்த மரம் செடி கொடிகளெல்லாம் வளர்ப்போமே. கேட்ட இந்த தகவலோட நிகழ்ச்சியோட அடுத்த பாடலில் இணைந்திருப்போம்.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz நம்ம கேட்டு ரசித்துட்டு இருக்கிறது விருப்ப கானங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேங்க, தோட்டம் வந்து ரொம்ப அழகான விஷயம்ட்டு. அந்த அழகான விஷயத்தை நம்ம அழகாக பராமரித்தா மட்டும்தான் அது வந்து ரொம்ப அழகான விஷயமா இருக்கும். தோட்டத்தை ப்ராப்பராக பராமரிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், அதில் இருக்க தேவையில்லாத செடிகளான அந்த களை எடுக்கிறது, அப்புறம் தேவையானப்போ வந்து செடிகளுக்கு மண் மாற்றுறது, இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக நம்ம வந்து தோட்டத்துக்கு கவனம் செலுத்தி அதுக்கு கரெக்டான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் தோட்டம் வந்து செழிப்பாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 தினம் தினம் வர்ணஜாலமாய் வலம் வருகின்ற கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியாக கை கெட்டும் தூரத்தில் கல்வி. பங்கேற்பவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் இயக்குநர் டாக்டர் பி முத்துப்பாண்டி மற்றும் டாக்டர் எஸ் இளையராஜா, உதவி பேராசிரியர் மேலாண்மையியல் துறை. மறந்துவிடாதீர்கள் நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகை கை கெட்டும் தூரத்தில் கல்வி.

இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மெகா ஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ் நிறைவு பெறுகிறது. விருப்பகானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கொடுத்துட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஹரிணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் காலை 10:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது ஒரு பட பாடல்கள். இன்று வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒருபட பாடல்கள். அடுத்த பாடல் பென்னி தயாள், கிருஷ், ஸ்ருதிஹாசன் ஆகியோர் பாடியுள்ளனர். இதோ காற்றலைகளில் உங்களுக்காக.

0: நேரம் காலை 10:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சி கை கெட்டும் தூரத்தில் கல்வி. பங்கேற்பவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் இயக்குநர் டாக்டர் பி முத்துப்பாண்டி அவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர் மேலாண்மையியல் துறை டாக்டர் எஸ் இளையராஜா அவர்கள். தொடர்வது ஒருபட பாடல் வாரணம் 1000 திரைப்படத்தில் இருந்து. நரேஷ் ஐயர், கிறிஸ் பிரசாந்தினி ஆகியோர் பாடியுள்ள பாடல் காற்றலைகளில்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

நேரம் காலை 10:47 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒருபட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வாரணமாயிரம் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் எஸ்பி சரண் மற்றும் கிளின்டன் சரேஜோ ஆகியோர் இணைந்து பாடியுள்ளனர். இதோ

நேரம் 10:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒருபட பாடல்கள். நிகழ்ச்சியின் கடைசி பாடலாக வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து சுதா ரகுராம் அவர்களின் குரலில்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை

0: பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு, புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: வணக்கம், நான் சிங்கர் சுப்லாஷினி
2: பேசுறேன்.
1: எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: இன்னும் சில நிமிடங்களில் கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியில் கைக்கிட்டும் தூரத்தில் கல்வி. பங்கேற்பவர்கள் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை மற்றும் இணையவழி கல்வி மையத்தின் இயக்குநர் டாக்டர் பி முத்துப்பாண்டி அவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர் மேலாண்மையியல் துறை டாக்டர் எஸ் இளையராஜா அவர்கள்.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ. உன்னாலே உன்னாலே
0: விண்ணால சென்றேன். தொடர்ந்து கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கத்தார் தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு உடனடியாக உதவிய அந்நாட்டு மன்னருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நிலையான பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்த G7 நாடுகளிடையே ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலை புதுதில்லியில் ரஷ்ய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு செர்ஜி ஷோக்யு சந்தித்து ஆலோசனை நடத்தினார். காவிரியில் ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 40 TMC தண்ணீரை விடுவிக்க வேண்டும் என்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது. கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள் மற்றும் 18 உதவி கணக்கு அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று வழங்கினார். துணை ஆட்சியர் உள்ளிட்ட குரூப் 1 பணியிடங்களுக்கான முதல்நிலை தேர்வு வரும் செப்டம்பர் மாதம் 6 நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. முகரம் மற்றும் வார இறுதி நாளை முன்னிட்டு பயணிகள் நெரிசலை சமாளிக்க சென்னை எழும்பூர் போத்தனூர் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் மாணவ நல மையத்தின் சார்பில் 2 நடைபெறும் வேலைவாய்ப்பு முகாம் நேற்று தொடங்கியது. தாய்லாந்திலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் காயத்ரி கோபிச்சந்த் த்ரிஷா ஜோலி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
2: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
2: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகை. இன்னைக்கு கண்ணாடி மாளிகையினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக கை கேட்டும் தூரத்தில் கல்வி, கை கேட்டும் தூரத்தில் கல்வி. சிறப்பு விருந்தினராக ரெண்டு முனைவர்கள் வந்திருக்காங்க, ஆசிரியர்கள் வந்திருக்காங்க. அவங்க யார், எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்றத அவங்களே வந்து நம்ம கேட்டுடலாம். சார் வணக்கம். சார்
1: வணக்கம் மேம்.
0: உங்களை அறிமுகம் படுத்திக்கோங்க.
1: நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ என்னுடைய பெயர் முனைவர் பா முத்துப்பாண்டி. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தின் தொலைதூர மற்றும் இணையவழி கற்றல் மையத்தினுடைய இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பல்கலைக்கழகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, மதுரை காமராசர் பல்கலைக்கழகமானது 1966 ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் மதுரை பல்கலைக்கழகம் அப்படின்ற பெயரோடு ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் அப்படின்றது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1972 தான் அந்த தொலைதூர கல்வி இயக்ககம் அப்படின்றது வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம், அதை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். அதோட சார் இளையராஜா சாரும் வந்திருக்காங்க, அவங்களையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணிக்குவாங்க.
2: வணக்கம் மேடம். என்னோடய பேர் முனைவர் சு இளையராஜா. மேலாண்மை துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றுறேன். உங்கள் நேயர்கள் கூட நான் உரையாடுறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கேன் மேடம்.
0: ரொம்ப நன்றி. நன்றி சார், உங்களை அறிமுகப்படுத்துனது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து கை கேட்டும் தூரத்தில் கல்வி, இந்த கல்வி வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான் ரொம்ப முழு முக்கிய நோக்கமாக இந்த நிகழ்ச்சி கண்ணாடி மாளிகை இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், காலேஜ் போய் தான் வந்து படிக்கணும். ஒன்று மார்னிங் காலேஜ் போயிட்டு படிப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த ஈவினிங் காலேஜ் ஒன்று இருக்குது, செல்ஃப் ஃபினான்ஸ் மாதிரி போய் படிப்பாங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ரெண்டு தான். நிறைய பேருக்கு வந்துட்டு தொலைதூர கல்வி அப்படின்னா என்ன, இதெல்லாம் வந்து எப்படி படிக்க முடியுமா, காலேஜுக்கு வந்துட்டு 24 வந்துட்டு எப்படியும் குறைஞ்சது ஒரு 8 போய் தான் படிக்கணும் அப்படின்றது தான் மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது. இதெல்லாம் கிடையாதுங்க, இதெல்லாம் தாண்டி இன்னொரு கல்வி இருக்குங்க, அதுதாங்க தொலைதூர கல்வி. அது எப்படி படிக்கணும் அப்படின்றது வந்துட்டு நேர்களுக்கு சொல்கிறதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க. சார் சொல்லுங்கள் சார், தொலைதூர கல்வினா என்ன?
1: தொலைதூர கல்வியுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னா கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றது தான். நாங்கள் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோன்னா ரீச்சிங் த அன்ரீச்சு அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கெல்லாம் கல்வி போக வாய்ப்பு இல்லாமல் இருக்கோ அவங்களுக்கும் கல்வி போய் சேரணும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டங்களில் கல்வி ஒன்று தான் பல மாற்றங்களுக்கு ஒரு வித்தாக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எல்லாருக்கும் கல்வி போய் சேரணும் அப்படின்றத நோக்கத்தோடு 1972 துவங்கப்பட்டது தான் இந்த தொலைநிலை கல்வி இயக்ககம். இதன் மூலமாக சப்போஸ் இப்போ என்னால் நேரில் போய் காலேஜில் போய் படிக்க முடியாத சூழலாக இருக்கலாம், அல்லது எனக்கு குடும்ப சூழ்நிலை காலமாக நான் வேலைக்கு போக வேண்டிய சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கலாம். அப்போ வேலைக்கு போய்கிட்டே படிக்கிறது எப்படி, இல்லை என்னால் வகுப்புகளுக்கு போய் கல்லூரிகளுக்கு போய் படிக்க முடியலை அப்படின்னா, இந்த மாதிரியான தொலைதூர கல்வி இயக்ககத்தில் சேர்ந்துட்டு நீங்கள் தாராளமாக ஒரு யூஜி டிகிரியோ அல்லது ஒரு பிஜி டிகிரியோ முடிக்கலாம். அது ஈக்குவலன்சி, நம்ம அதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். ஆக்சுவலி இப்போ யூஜிசி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கல்லூரியில் போய் நம்ம ஒரு பிஏ தமிழே கல்லூரியில் போய் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே சிலபஸ் தான் இங்கே தொலைநிலை கல்வியிலையும் இருக்கும். அதே மாதிரியான எக்ஸாம் பேட்டர்ன், அதே மாதிரியான அந்த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதே மாதிரி, சிலபஸும் அதே இருக்கிறதுனால ஈக்குவலன்சி. நம்ம தொலைதூர கல்வியில் படித்தோம்னா நாளைக்கு ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, அந்த ஒரு கேள்விக்கும் இடமே இல்லாத ஒரு சூழல் வந்து இருக்கும். அதனால் தாராளமாக தொலைநிலை கல்வி இயக்ககத்தில் சேர்ந்து ஒரு யூஜியோ பிஜியோ தாராளமாக முடிக்கலாம் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இது ஆரம்பிக்கப்பட்டது.
0: சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப அருமையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, தொலைதூர கல்வியும் இப்போ நீங்கள் காலேஜ் போய் படிக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான், அதே டிகிரி, அதுக்கான

0: இந்த வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதுக்கான மதிப்பு ரெண்டுக்குமே ஒன்று தான். ஒருவேளை நம்ம தொலைதூர கல்வியில் படிச்சுட்டா அதுக்குரிய மதிப்பு குறைஞ்சிருமோ? அப்போ அதுக்கான அந்த ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கான சரிசமமான அந்த அளவு வந்து இது இல்லையோ அப்படின்ற மாதிரி மக்கள் நினச்சிருந்துருப்பாங்க. நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க, இது கண்டிப்பாக வந்து நேர்களுக்கும் புரிஞ்சிருக்கும். ரெண்டு படித்தாலுமே, நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்கிறீங்க இல்லை வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தாலும் அதே இதில் நீங்கள் தொலைதூர கல்வியில் படித்தாலும் அதே தான். இப்போ இங்கே பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தாலும் அதில் பிஎஸ்சி மேக்ஸ் எடுத்தாலும் ரெண்டுக்குமே ஒரே மதிப்பு தான். எதுவுமே உங்களுக்கு குறைவு கிடையாது அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லை, இப்போ நானே ஒரு உதாரணமாக சொல்லலாம். என்ன அப்படின்னா, யூஜி முடிச்சுட்டு அடுத்தது பிஜி, அடுத்தது படிக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயம் படிக்கிறதுக்கு வீட்டில் வந்து அலோ பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வேண்டாம் இதுக்கு வந்து நீங்கள் போய் படிக்கும் போது அதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிரும், நீ காலேஜ் போய் படித்தா தான் அந்த டிகிரி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கிடையே அது சேராமையே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நான் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் பிஜி கோர்ஸ் நான் படித்த போது நீங்கள் சொன்ன மாதிரியே அதுக்கான ஈக்குவலண்ட்டாக மதிப்பு அதுக்கு இருந்துச்சு. சார், இதுக்கு அட்மிஷன்லாம் எப்படி போடணும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா, நேர்கள் அடுத்தது நிறைய கேள்விகளோட காத்துட்ருக்காங்க. சொல்லுங்கள், இதுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு இப்போ நான் வந்து நான் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சராசரியான நான் ஒரு பொண்ணு, நான் வந்து இப்போ யூஜி படிக்கணும்னு நினைக்கிறேன், டுவெல்த்து முடிச்சிட்டேன் நான். அப்போ நான் படிக்கணும் காலேஜில், முதல்ல நான் எந்த டிகிரி எடுத்து படிக்கணுன்ற ஒரு குழப்பம் இருக்கும். அடுத்தது நான் என்னால் ரெகுலராக காலேஜ் போக முடியாதே, அப்போ நான் தொலைதூர கல்வியில் போகிறதா இருந்தால் நான் எப்படி நானாக ஒரு பெண்மணியாக நானாக வந்து எப்படி வந்து அதை அப்ளை பண்ணுறது, எங்கே போகிறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். அதை பற்றி சொல்லுங்களேன் சார்.
1: நிச்சயமாக நிச்சயமாக, வழக்கமாக நம்ம தொலைதூர மற்றும் இணையவழி கற்றல் மையத்தில் வருஷத்துக்கு ரெண்டு அட்மிஷன் போடுவோம். ஸோ ஒன்று வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கேலண்டர் இயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஜனவரி டு மார்ச் ஒரு அட்மிஷன் நடக்கும், அது கேலண்டர் இயர், அது ஜனவரி டு டிசம்பர் அந்த வருஷத்துக்குரியது. அதே மாதிரி அந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதத்தில் ஒரு அட்மிஷன் போடுவோம், அது வந்து அகடமிக் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அகடமிக் இயர் அட்மிஷன்ன்றது வந்து இப்போ போயிட்டுருக்கு. இப்போ உள்ள டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டில் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க மொபைல் ஃபோனை எடுத்து mkudde.org அப்படின்னு போட்டிங்கன்னா, அதாவது மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தினுடைய தொலைதூர மற்றும் இணையவழி கற்றல் மையத்தினுடைய முகவரி, அந்த இணையதள முகவரி mkudde.org போனீங்கன்னா அதில் ஆன்லைன் அட்மிஷன் ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த அட்மிஷன் போர்ட்டலுக்கு உங்களை எடுத்துகிட்டு போகும். அங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான கோர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு, உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, என்னென்ன விஷயங்கள் அதில் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், நீங்களே அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்களே அப்லோடும் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூஜி படிக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டுவெல்த்து சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு பிஜி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய யூஜி சர்டிஃபிகேட்டை அதில் அப்லோட் பண்ணணும். ஸோ நீங்களே மொபைல்லையே அப்லோட் பண்ணிக்கலாம், அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்களே தாராளமாக எல்லா ரெஜிஸ்ட்ரேஷனையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆன்லைன் பேமெண்ட் மூலமாக, அதாவது கியூஆர் கோடு சரி யூபிஐயாக இருந்தாலும் சரி, நீங்களே பே பண்ணி உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதற்கான வசதிகள் அங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இதை தவிர்த்து இல்லை என்னால் ஆன்லைனில் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் இருக்குது, அங்கே எங்களுடைய ஸ்டாஃப் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா ஒரு 10 to 15 minutes உங்களுக்கு அட்மிஷன் முடிச்சு கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு பாண்டியன் ஹோட்டல், நம்ம அவுட் போஸ்ட் இருக்கு இல்லையா, பாண்டியன் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் எங்களுடைய அட்மிஷன் சென்டர் இருக்குது, ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது. அதே மாதிரி திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது. தேனியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது. அங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு அட்மிஷன் போட்டு கொடுப்பாங்க. அது அந்த அந்த வசதியையும் மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம்.
0: ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார், எப்படி எங்கே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டீங்க. இது படிக்கும் போது இப்போ எனக்கு வந்து யூஜி படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், டுவெல்த் முடிச்சு ஒரு டிகிரி பண்ண போகிறேன், எனக்கு அது பற்றின எந்த ஒரு இதுவுமே ஒரு பயம் இருக்கும், நாலேஜ் இருக்காது. இப்போ திடீர் நான் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு அப்போ என்ன இருக்கும், என்ன பாடம் இருக்கும், அது எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக எனக்கு எப்படி அந்த கல்வியை ஒரு அவுட்லைன் மாதிரி நீங்கள் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்களா, இல்லை கிளாஸஸ் எதுவும் இருக்குமா, இல்லை நேராகவே எக்ஸாமுக்கு வந்து நம்ம எழுதுகிற மாதிரி ஆயிருமா, அதை பற்றின கொஞ்சம் விவரத்தை சொல்லுங்கள் சார்.
2: வணக்கம் மேடம், கிளாரா மேடம் ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இதில் பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் அண்ட் பிஜி கோர்சஸ்ன்னு சொல்லிட்டு பலவிதமான கோர்சஸ் நம்ம ஆஃபர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எப்போயாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு புரிதலே இல்லை, ஒரு அறிமுகம் இல்லை, எந்த கோர்ஸ் படிக்கணும், என்ன கோர்ஸ் படித்தா என்ன நல்லாயிருக்கும், எதுக்கெல்லாம் நான் எலிஜிபிலிட்டியாக இருக்கேன் அப்படின்ற டவுட்ஸ் நிறையா இருக்கும். அதுக்காக எங்களுக்கு நேரடியாக காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டடி சென்டர்ஸ்லையும் எங்களோட அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இதை தவிர நம்மளோட வெப்சைட் இருக்கு இல்லையா, அது mkudde.org, அதுக்கு போனீங்கன்னா கோர்சஸ் ஆஃபர்டு அப்படின்ற காலமில் அந்த 3 வருட படிப்புக்காக இருந்தால், இளநிலை பட்டமாக இருந்ததுன்னா 3 வருட படிப்புக்காக

0: ஒவ்வொரு செமஸ்டர் பருவ தேர்வுலையும் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்கும், அதோட சிலபஸ் என்ன இருக்கும். அதே போல் பிஜி படிக்கிறாங்கன்னா அந்த 2 வருடங்களில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி படிக்கணும் அப்படின்றது இருக்குது. அதே போல் செய்முறை தேர்வுகளுக்கான இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கான ஸ்கெடியூல் கொடுத்துருவாங்க. அதுக்கான ஆசிரியர்கள் வந்து செப்பரேட் லேபரேட்டரியெல்லாம் இருக்குது, அதை வச்சு சொல்லி கொடுத்துருவாங்க மேடம்.
1: ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இது நானுமே படிச்சிருக்கிறதுனால இதை பற்றின எனக்கும் சில சில விஷயங்கள் தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம எடுத்த உடனே நீங்கள் நேராக போய் பரீட்சை எழுதணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்காக கிளாஸஸ் வைப்பாங்க, உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஆசிரியர்கள் வருவாங்க, உங்களுடைய கேள்விகளுக்கு தெளிவுபடுத்துவாங்க, உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும், சிலபஸாக கொடுத்துருவாங்க, இதுக்குள்ளே தான் அந்த பாடதெல்லாம் வரும், கொஷின்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம படித்தாலே போதும். அதே மாதிரி உங்களுடைய கொஷின் அப்போ நம்ம ஒரு வாரம் படிப்போம், ஒரு சிந்த சந்தேகம் வந்துடும், அந்த சந்தேகத்தை தெளிவுபடுறதுக்கு திரும்ப 2 வாரம் கழிச்சு திரும்பவும் அந்த ஆசிரியர்கள் வருவாங்க, நீங்கள் அப்போ நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவு வந்துடும், நமக்கு வந்து ஒரு பயமே தேவையில்லை. அதையும் ஒன்று தெரியாமல் போய் ஒரு பரீட்சை எழுத போகிறோம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் நல்லா இந்த கல்வியை தெளிவுற கற்று

0: அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நம்ம படித்தாலே போதும். அதே மாதிரி உங்களுடைய கொஸ்டின், அப்போ நம்ம ஒரு வாரம் படிப்போம், ஒரு சிந்த சந்தேகம் வந்துடும், அந்த சந்தேகத்தை தெளிவுபடுறதுக்கு திரும்ப ரெண்டு வாரம் கழிச்சு திரும்பவும் அந்த ஆசிரியர்கள் வருவாங்க, நீங்கள் அப்போ நீங்கள் கேட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவு வந்துடும், நமக்கு வந்து ஒரு பயமே தேவையில்லை. அதையும் ஒன்று தெரியாமல் போய் ஒரு பரீட்சை எழுத போகிறோம் அப்படின்னு கிடையாது. நீங்கள் நல்லா இந்த கல்வியை தெளிவுற கற்று உங்களுடைய கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க, அப்படி தானே சார்?
1: எஸ் மேடம், கரெக்டாக சொன்னீங்க கிளாரா மேடம்.
0: ரொம்ப நன்றி சார். ஒரு சிறிய விளம்பர இலவிக்கு ஒரு மீண்டும் சந்திக்கலாம் நேயர்களே. இது கண்ணாடி மாளிகை, கை கேட்டும் தூரத்தில் கல்வி.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம், ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
5: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
4: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர், முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
5: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகை சிறப்பு நிகழ்ச்சியாக கை கேட்டும் தூரத்தில் கல்வி. சார், நேர்கள்லாம் காத்துட்டு இருக்காங்க, அதுக்கு நம்பர்லாம் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது? இப்போ நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி மட்டும்தான் எடுக்க முடியுமா, இல்லை இதில் நீங்கள் செலக்டடாக தான் இருக்குமா, இல்லை எல்லாமே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இதை பற்றினதை சொல்லுங்கள் சார், நம்ம கேட்கலாம்.
1: ஓகே, நன்றி மேடம். இது ரொம்ப முக்கியமானது. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம், நேரடியாக போய் படிக்க முடியல, அட்லீஸ்ட் தொலைநிலை கல்வியில் வந்து படிக்கணும்னு விரும்புகிறாங்க. அப்போ என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதை அறிமுகப்படுத்துகிற நானும் சந்தோஷப்படுறேன். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ சோசியாலஜி, பிஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், பிபிஏ, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி பாட்டனி, பிஎஸ்சி ஜுவாலஜி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி டூரிசம் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், பிசிஏ, பிஎல்ஐசி ஒரு வருட படிப்பு, பிஎட் இரண்டு வருட படிப்பு, இதெல்லாம் ஆங்கில வழி கல்வியாக இருக்குது. மேலும் பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாம், இந்த இளநிலை படிப்புகள்லாம் தமிழ்லையும் இருக்குது, ஆங்கில வழியிலையும் படிச்சுக்க முடியும் அவங்களால. அதே போல் பிஜி ப்ரோக்ராம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்பிஏ, எம்காம், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி ஜுவாலஜி, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்சிஏ, எம்எல்ஐசி ஒரு வருட படிப்பு, இதெல்லாம் ஆங்கில வழியில் கற்றுக் கொடுக்குறோம். இதே பிஜி ப்ரோக்ராமில் தமிழ் வழியிலையும் கற்றுக்க முடியும், ஆங்கில வழியிலையும் கற்றுக்க முடியுன்ற ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா எம்ஏ ஹிஸ்ட்ரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்ஏ சோசியாலஜி, எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ இந்த இந்த படிப்புகள் எல்லாம் விரும்பும் போது அவங்க படிச்சுக்கலாம்.
0: சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ நேர்கள் வந்து அழைக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கான நம்பர்ஸும் சொல்லிடலாம் சார். 2530 170 மற்றும் 2530 171 0452 மதுரை 3 இணைப்போடு உங்களுடைய சந்தேகங்களை கேட்க வரலாம். இன்றைக்கி கண்ணாடி மாளிகையில் கை கேட்டும் தூரத்தில் கல்வி. ஒரு நேர் காத்துட்ருக்காங்க, பேசிடலாமா சார்? வணக்கம்.
2: அகில இந்திய வானொலிக்கு வேட்டுக்கொத்து பாண்டியராஜன் காலை நேரம். வணக்கம்மா.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: வந்திருக்க சிறப்பு விருந்தினர் ஐயா, வணக்கம் ஐயா. தொலைதூர கல்வி இது வந்து ஏழைகளுக்கு எட்டக்கூடிய கல்வின்னு நான் நம்புறேன். அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப வந்து இப்ப படிச்சு முடிச்சோம்னா உடனே வேலை கிடைக்கும் அப்படின்ற கோட்ஸ மட்டும் இப்ப எல்லா பேருமே எதிர்பார்க்காக. நம்ம படிச்சுட்டோம்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அது வெளியே வந்தோம்னா

0: உங்களுக்கு வேலை வேணும். அது எந்த கோர்ஸுக்கு இன்னைக்கு உள்ள பவர் இருக்கு, எந்த கோர்ஸ் படித்தோம்னா நம்ம வந்தோம்னா வேலை கிடைக்கும். நம்மளா ஒரு 3 வருஷம் ஆகும் ஒரு கோர்ஸ் முடிக்க. 3 வருஷம் கழிச்சு எது வேல்வி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும். வாய்ப்புக்கு மத்தி நன்றி, வணக்கம் ஐயா.
1: நன்றி நன்றி.
2: பாண்டியராஜன் ஐயா, மிக அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க, எல்லாருக்குமான கேள்வி. நான் படிக்கிறேன், படிக்கிறதுக்கான ஒரு பலன் இருக்கணும் இல்லையா, அதுவும் உடனே இருந்ததுனா நல்லது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ எப்போவுமே நம்மளோட நேரமோ நம்மளோட உழைப்போ நம்மளுடைய பணமோ எங்கேயாவது செலவழிக்கிறோன்னா அதுக்குரிய பிரதிபலன் வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது உண்டு. கல்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெறும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டுமோ தொழிலில் சேர்றதுக்காக தொழில் செய்வதற்கோ இல்லை ஒரு வேலையில் சேர்றதுக்காக மட்டுமே இல்லை, உங்களோட திறன்களையும் உங்களுடைய அறிவையும் உங்களுடைய தனிப்பட்ட மதிப்பையும் கூட்டிக் கொள்வதற்காக தான். ஒரு மனிதன் எப்போ நல்ல நிலைக்கு அடைகிறான்னா ஒரு நல்ல கல்வியை கல்வியை கற்றுக்கொள்ளும் போது. ஸோ உங்களுடைய உயர்நிலையே அது முதல் ரீசனாக நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் நல்ல ஒரு நல்ல மனநிலையில் நல்ல அறிவாளியாக நல்ல ஆற்றல் உள்ளவராக வளரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஈஸியாக நம்ம வந்து அடைய முடியுன்றது எங்களோட நம்பிக்கை. அதனால் இந்த கோர்சஸ் எல்லாமே நிறைய ஒரு சில கோர்சஸ் இப்போதைக்கு தேவை, இந்த கோர்சஸ்லாம் ரொம்ப அவுட்டேட்டட் ஆயிடுச்சு அதனால் இந்த கோர்சஸ்லாம் எடுத்துருவோம் அப்படின்றதெல்லாம் நிறைய ஒரு கமிட்டி வந்து டிசைட் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய கோர்சஸ் எல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிங்கன்னா உங்களுடைய திறன்களையும் உங்களுடைய அறிவு நலன்களையும் பேணி பாதுகாத்து இருந்தீங்கன்னா உடனே உங்களுக்கான வேலை வாய்ப்புகளோ இல்லை ஒரு தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளையோ இல்லை உங்களோட முயற்சி உங்களோட முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை அடைகிறதுக்கோ இல்லை ஏதாவது ஒரு வேலை ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ உங்களுக்கு டெஃபினட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது இல்லாமல் நம்ம யூனிவர்சிட்டியில் கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாருமே யூஜிசி அப்படிங்கிற பல்கலைக்கழக மானிய குழுனால் அங்கீகரிக்கப்பட்டது, ஏஐசிடி அப்படிங்கிற ஒரு அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டது, டெப் அப்படிங்கிற அமைப்பினால் அங்கீகரிக்கப்பட்டது. ஸோ எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்னால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு படிப்புகள். இதனால் நீங்கள் எந்த ஒரு வேலைவாய்ப்புகள் வரும்போதோ இல்லை நீங்களே ஒரு ஒரு தொழிலை தொடங்கும்போது ஒரு லோன் வாங்குறது ப்ராசஸ்க்கோ எல்லாத்துக்குமே இது எலிஜிபிளாக இருக்கும் மேடம்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி சார். ஒரு சிறிய விளம்பர இடைமைக்கு பிறகுமே நம்ம சந்திக்கலாம் நேர்களே. இது கண்ணாடி மாளிகை.
3: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
4: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 முதல் July 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
1: தொடர்கிறது கண்ணாடி மாளிகை. சிறப்பு நிகழ்ச்சியாக கை கெட்டும் தூரத்தில் கல்வி. ஸோ ரொம்ப அருமையாக நேர்கள் வந்து அவங்களோட சந்தேகங்களை கேட்டுட்ருக்காங்க. 100 நேர் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம் சார். வணக்கம். நேரம் 11:21 இணையக்கூடிய நேயர் வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசுங்க.
5: ஹலோ மேடம், வணக்கம். மேடம்
1: வணக்கம், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்கன்றத சொல்லுங்கள்.
5: மதுரை தான் மேடம், ஒத்தகடல இருந்து பேர் உத்தரகுமார்.
1: சொல்லுங்கள் சார், உங்களுடைய சந்தேகம்.
5: முடிச்சிருக்கேன் மேடம், காமராஜ் யூனிவர்சிட்டி தான் முடித்தேன்.
1: ரொம்ப சந்தோஷம்.
5: பிசிடிசி கோர்ஸ் வந்து இப்ப கரஸ்ல இருக்குதா இல்லையா, அது எதனால இல்ல, அது நெக்ஸ்ட் எப்ப வரும், அது மாதிரி டீடைல் கேக்கணும் மேடம்.
1: பிசிடிசி, ஓகே சார், ரொம்ப நன்றி. உங்களுக்கான கேள்விக்கான சந்தேகத்துக்கான பதில் இதோ.
6: வணக்கம் முத்துரகுமார், உங்களுடைய கேள்வி சரியான கேள்வி. அந்த பிஜி டிப்ளமோ அப்படின்றது இந்தியா அளவில் என்ன ஒரு பாலிசி டேஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் 2 வருஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாலிசி டேஷன் எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி அது 1 வருட படிப்பாக இருந்தது, இந்த வருஷத்துலேருந்து அது 2 வருஷ படிப்பாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான வேலைகள் அந்த 1 வருஷம் இருந்த அந்த பாடத்திட்டத்தை நம்ம 2 வருஷமாக கன்வெர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அந்த வேலைகள் போயிட்டுருக்கிறதுனால இந்த பேட்சில் நம்மளால் கொடுக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் அடுத்து வரக்கூடிய ஜனவரி பேட்சில் இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து ஆஃபர் பண்ணுற அளவுக்கு முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம், கொடுப்போம்னு எதிர்பார்க்குறோம் வர ஜனவரியிலேருந்து.
1: ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. இது கண்ணாடி மாளிகை.

0: நேரம் 11:26 தொடர்கிறது கண்ணாடி மாளிகை. சிறப்பு நிகழ்ச்சியாக கை கேட்டும் தூரத்தில் கல்வி, தொலைதூர கல்வி பற்றின நிறைய சந்தேகங்களை நமக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க டாக்டர் பி முத்துப்பாண்டி மற்றும் டாக்டர் எஸ் எழிலராஜ் அவர்கள். சார் நேர் காத்துட்டு இருக்காங்க, அவங்க கூட பேசிடலாமா?
1: சரி மேடம்.
0: வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. கேக்குதா? லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. சார் லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. சார் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு சராசரியான ஒரு பெண்மணி, நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், எக்ஸாம் எழுதணும், நிறையா நீங்கள் புக்ஸ்லாம் தந்துடுவேன் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த ரெண்டு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த புக்ஸுக்கு தனியாக நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்களா? இதுக்கு தனியாக நாங்கள் பணம் கட்டணுமா, இல்லை அது ஃபீஸ்லேயே வந்து அது இன்க்ளூட் ஆயிருமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் சார்.
2: ஆக்சுவலி அது ஃபீஸ்லேயே இன்க்ளூட் ஆயிரும் மேம். ஸ்டடி மெட்டீரியல்ஸுக்குன்னு சொல்லி நாங்கள் தனியாக சார்ஜஸ்லாம் பண்ணுறதில்ல, அந்த ஃபீஸ்லேயே இன்க்ளூட் ஆயிரும். அதை நாங்கள் SLM அப்படின்னு சொல்லுவோம், செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மற்ற மெட்டீரியல் மாதிரி இல்லாமல் இது செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, அது படிக்கிறப்பயே அவங்களுக்கு ரொம்ப அந்த ஈஸியாக இருக்கும், படித்தோடனே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சின்ன சின்ன விஷயமாக சொல்லி சொல்லி சொல்லி அப்படியே கொண்டு வருவோம். ஓவராக அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, நோன் டு அன்னோன் அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்ச விஷயங்களை ஃபஸ்ட்டு சொல்லி அப்புறம் தெரியாத விஷயங்களுக்கு அப்படியே அந்த புக்கில் அந்த ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான மெட்டீரியல் தான் அவங்களுக்கு கொடுப்போம். அதனால் அந்த புக் மெட்டீரியல் வந்து இதோட இன்க்ளூட் ஆனது தான், அந்த இன்க்ளூட் ஆகிட்டு தான் அதை சார்ஜ் பண்ணுறோம். மீகராக தான் இருக்கும் அது மேம்.
0: ஓகே சார், நன்றி சார். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, என்னோட சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ நான் இருக்கிறது ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நிறையா கிளாஸஸ் நடக்கும், உங்களோட சந்தேகங்களை தெளிவுபடுத்துறதுக்காக ஆசிரியர்கள் நாங்கள் நியமிச்சிருக்கோம், அவங்களாம் வந்துருவாங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்கிறதுக்காகவே அந்த கிளாஸஸ் நடக்கும், பாடம்லாம் நடத்துவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த கிளாஸஸ் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு அருகில் இருக்குமா, இல்லை நீங்கள் வந்து ஒரு தூரமாக நாங்கள் இங்கே தான் கண்டிப்பாக போடுவோம், நீங்கள் தான் நீங்கள் எல்லாம் தாண்டி ரொம்ப தூரமாக நீங்கள் வந்து படிக்கணும், அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காது?
2: ஆக்சுவலி கிளாஸ்

0: ஸ் வந்து ஒரு செமஸ்டருக்கு மூணு ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மூணு சனி ஞாயிறு ஒரு 6 நாள் தான் இருக்கும் ஒரு செமஸ்டருக்கு. அந்த கிளாஸஸுமே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலேஜஸ் இருக்குது, எங்களுடைய அஃபிலியேட்டட் காலேஜஸ். எங்கள் காலேஜஸ் அஃபிலியேட்டட் மட்டும் இல்லை, மற்ற காலேஜஸும். அந்த காலேஜஸில் உங்களுக்கு நியர்பை லேர்னர் சப்போர்ட் சென்டரில் போய் நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம். இப்போ மதுரையில் நம்ம இங்கே நம்மளுடைய மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி டே காலேஜில் நம்ம கிளாஸஸ் நடத்துவோம். அந்த சாட்டர்டே சண்டேஸில் கிளாஸஸ் நடத்துவோம், அதில் அட்டன் பண்ணலாம். அல்லது உங்களுக்கு நியர்பை இருக்கிற அந்த லேர்னர் சப்போர்ட் சென்டர்னா, லேர்னர் சப்போர்ட் சென்டர்ன்றது முந்திலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டடி சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10x10 ரூமில், ஒரு 10 அடி நீளம் 10 அடி அளவு உள்ள ஒரு ரூமில் ஸ்டடி சென்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கான்செப்டே கிடையாது. யுஜிசியோட கான்செப்ட் படி ஒரு லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு காலேஜ் அஃபிலியேட்டட் டு எனி யூனிவர்சிட்டி, அந்த காலேஜ் தான் லேர்னர் சப்போர்ட் சென்டர். அந்த காலேஜில் போய் சனி ஞாயிறில் நீங்கள் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எங்களுடைய லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்றது எங்களுடைய இணையதளத்தில் இருக்குது, தாராளமாக நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ MKUDD.org போனீங்கன்னா லேர்னர் சப்போர்ட் சென்டர்னே ஒரு மெனு இருக்குது, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர் அதனுடைய அட்ரஸு ப்ளஸ்ஸு நாங்கள் கூகுள் மேப் லொக்கேஷனும் அதில் போட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்றக்காக நீங்கள் கூகுள் மேப் லொக்கேஷனை டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டைரக்ஷன் காமிச்சிரும், மொபைல் நம்பரும் அதிலே கொடுத்துருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அப்போ நம்ம கண்ணாடி மாளிகையினுடைய தலைப்பு கரெக்ட் தான், கை கேட்டும் தூரத்தில் கல்வி. நீங்கள் கல்வி படிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் கைக்கிட்டே இருக்குதுங்க, ரொம்ப எளிமையாகவே படிச்சிடலாம். காத்திருக்கக்கூடிய ஒரு நேரம் சந்திச்சிடலாமே. வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: நான் பெங்களூர்ல பேசுறேன் மேடம்.
1: எங்க இருந்து? பெங்களூர்ல இருந்தா?
2: ஆமா ஆமா, பெங்களூர்ல இருந்து. நான் இப்ப வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டில வந்து நான் பிஏ தமிழ் படிச்சிட்டு இருக்கேன்.
1: ஓ, படிச்சிட்டு இருக்கீங்க?
2: ஆமா, படிச்சிருக்கேன், இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர் படிச்சிட்டு இருக்கேன்.
1: ஓ, ரொம்ப சந்தோஷம்.
2: என்னுடைய கேள்வி என்னன்னா, சார் சொன்னாரு இந்த மாதிரி வந்து ரெகுலர் கோர்ஸும் டிஸ்டன்ஸ்ல படிக்கிறதும் ஒண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப நான் வந்து பிஏ தமிழ் வந்து நான் டிஸ்டன்ஸ்ல படிக்கிறேன், 1 வருஷம் படிக்கிறேன் நானு.
0: தாராளமாக படிக்கலாம். எந்த இது இந்த என்ன சொல்றது, நீ தாராளமாக ஒரு காலேஜில் போய் நீங்கள் படிக்கலாம், அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது. நீங்கள் ஏன்னா நீங்கள் இப்போ படிக்கிற பிஏ தமிழ் அப்படின்றது ஒரு காலேஜில் போய் பிஏ தமிழ் படித்தா என்ன சிலபஸ் இருக்குமோ அதே சிலபஸ் தான் இப்பயும் படிக்கிறீங்க. ஓகே, அதே செமஸ்டர் பேட்டர்ன், அதே இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சிஸ்டம், எவ்ரி திங் இஸ் ஆஸ் ஆன் பார் வித் ரெகுலர். அதனால் யூஜிசிஏ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கைட்லைன்ஸில் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் எவர் யூஆர் டூயிங் இன் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் டு த டிகிரி யூஆர் அப்டைனிங் ஃப்ரம் ரெகுலர் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ரெகுலர் மோடில் ரெகுலர் காலேஜில் போய் நீ என்ன டிகிரி முடிக்கீங்களோ அதுக்கு என்ன வேல்யூவோ அதே வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ பிஏ தமிழ் டிஸ்டன்ஸில் முடிச்சுட்டு நீங்கள் எம்ஏ ரெகுலரில் போய் தாராளமாக சேரலாம், எந்த சந்தேகமும் வேண்டாம்.
1: உங்களுடைய கேள்விக்கான பதில் வந்துருச்சா? இருங்க, நீங்க வந்துட்டு இப்ப படிச்சிட்டு இருக்கனால நீங்க சொல்லுங்க, நீங்க படிக்கிறது எப்படி இருக்குது, எளிமையாக இருக்குதா?
2: எளிமையாக தான் இருக்குது. உங்க 12th எண்டாம் செமஸ்டர் வந்து அவங்க வந்து கிளாஸஸ் வைக்கறாங்க, வீக்கெண்ட் கிளாஸஸ்.
1: அந்த வீக்கெண்ட் கிளாஸஸ்க்கு நீங்க அட்டெண்ட் பண்றீங்க?
2: ஆமா ஆமா, நான் அட்டெண்ட் பண்றேன்.
1: சரி, உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கேட்கும்போது அவங்க தெளிவுபடுத்துறாங்களா ஆசிரியர்கள்?
2: தெளிவுபடுத்துறாங்க மேடம்.
0: சரி, நீங்க எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சா? ஏன்னா இப்போ எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியிருக்கோம் மேம், செமஸ்டர் எக்ஸாம் கால்ஃபார் பண்ணியிருக்கோம். அதற்கான அந்த கடைசி தேதியும் இந்த வர 30 ஜூன் 30 தான் அதோடைய லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளார அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்காக தான் சரி கேட்டுக்குவோம் இவரை வச்சு
2: அப்படின்னு.
1: ரொம்ப நன்றி.
2: டேட்
1: அனௌன்ஸ்
0: பண்ணுங்க சார். டேட் அனௌன்ஸ் ஷார்ட்லி சார், கொஞ்சம் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் சார். எக்ஸாம் டேட் வந்து எப்போ இருந்து கமெண்ட்ஸ் ஆகுது, என்ன வென்யூ, ஹால் டிக்கெட் எல்லாமே வெப்சைட்ல வந்துடும் சார்.
1: இப்போ அப்ளை பண்றது மட்டும்,
0: இந்த 30ஆம் தேதி கடைசி நாள். அது இவர் அப்ளை பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். உங்க பேரு சார்? உங்க பேரு? பேரு சார்?
2: வெங்கடேசன்.
0: நல்லது சார், நல்லது சார்.
1: நன்றி, நன்றி வெங்கடேசன், நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ உங்க சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிச்சு சார் என்ன அப்படின்னா, இவ்வளோ எலிஜிபிளா இருக்குது அப்படின்றதுக்கு. இப்போ நம்ம வந்து பிஏ தமிழ் படிச்சுட்டு இந்த கையில இருக்க கோர்ஸ் சர்டிபிகேட் முடிச்சதை கொண்டு போய் நம்ம எம்ஏ தமிழ்ல ரெகுலர் காலேஜ்ல படிக்கலாம்.
0: தாராளமா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்போ ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் சந்திக்கலாமா சார்? நன்றி, நன்றி, நன்றி.

0: நேரம் 11:37 ஆச்சு. கண்ணாடி மாளிகையில் இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சியாக கை கேட்டும் தூரத்தில் கல்வி. நம்ம கூட நம்மளுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க டாக்டர் பி முத்துப்பாண்டி அவர்கள் மற்றும் டாக்டர் எஸ் இளையராஜா அவர்கள். சரி, இன்னும் நேரம் காத்துட்டு இருக்காங்க, அவங்களுடைய சந்தேகங்கள் என்னன்றதை கேட்டலாமே சார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் பனையூர்ல இருந்து பாலசுமன் பேசுறேன். எஸ் போலீஸ் ஆபீசர் ஹேண்டிகேப் வரேன்.
0: ஓ சரிங்க சார். உங்களுக்கு சந்தேகம் என்னன்றதை கேளுங்களேன்.
1: நான் என்னுடைய டாக்டர் வந்து படிக்க வச்சு அவர் எஸ்கேப் ஆயிட்டான். எம்பிஏ பாத்திமாவில் படிச்சு கேரளாவில் செட்டில் ஆயிட்டான்.
0: ரொம்ப சந்தோஷம்.
1: என்னுடைய ஒய்ஃபுடைய சிஸ்டருடைய சன்னை நாங்கள் வளர்த்துருக்கோம். வளர்ப்பு பையன.
0: சரிங்க சார்.
1: அவர் வந்து அவங்க தாயார் வந்து இறக்கும் போது டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு அவர் 10th எக்ஸாம் எழுதாம.
0: சரிங்க சார்.
1: அந்த 10th எக்ஸாம் பிரைவேட்டா படிச்சுக்கிட்டு இது டிப்ளமோ கோர்ஸ் 10th முடிச்சவங்களுக்கு இருக்குல்ல, அந்த தொலைதூர கல்வியில் தொடரலாமா, அதுக்கு ஒரு சந்தேகம்.
0: சார், அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறதுக்கு 10th எலிஜிபிளாக இருக்குது.

0: மாதிரிலாம் நம்ம படிக்கலாம். அது மாதிரி நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லையுமே, அதாவது தொலைதூர கல்வியில் நான் டென்த்து படிச்சுட்டு இந்த டிப்ளமோ கோர்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க சார்.
1: தொலைநிலை கல்வியில் நம்மளோட டிப்ளமோ கோர்சஸ் அவைலபிலிட்டி இல்லை மேடம். அதாவது டுவெல்த்து முடித்த பின்னாடி படிக்கக்கூடிய டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இப்போ வேறு எங்கேயாவது டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அதில் இருக்கக்கூடிய யூஜி ப்ரோக்ராம்ஸ் அவங்க பண்ண முடியும் மேடம்.
0: ஓகே சார், அப்போ மொத்தத்துக்கு என்ன அப்படின்னா நம்ம டென்த்து முடிச்சிருக்கணும், நீங்கள் டிப்ளமோ கோர்சஸையும் முடிச்சிட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் வந்துடும். டுவெல்த் மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கோர்சஸ்னாலும் நம்ம டிகிரி பண்ணிக்கலாம், பிஎஸ்சி.
2: இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ டென்த்து முடிச்சிருக்காங்க இல்லையா, அப்போ மேபி நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்னு ஒன்று இருக்குது, என்ஐஓஎஸ்ன்னு சொல்லுவோம்.
0: ஓகே சார்,
2: அங்கே அவங்க டுவெல்த்துக்கு ஈக்குவலண்ட்டான படிக்கலாம்.
0: ஓ,
2: அது அப்ரூவ்டு ஒன், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங்
0: என்ஐஓஎஸ். நம்ம டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நம்ம
2: டிகிரிக்கு வந்துடலாம்.
0: ஓகே, வந்துடலாம். இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன சார் அப்படின்னா, இப்போ தமிழ் அப்படின்னா நம்ம புக்கில் எடுத்து படிச்சிடலாம். இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா நமக்கும் ஒரு புக்கில் நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் வந்து நடத்துவாங்க, நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சயின்ஸ்னு வரும்போது லேப்லலாம் வந்துட்டு நிறையா கற்றுக்கிட்டே தானே சார் சயின்ஸ் அப்படின்றத படிக்க முடியும்.
1: கண்டிப்பாக மேடம், அதாவது செய்முறை விளக்கம் இல்லாமல் ஒரு அறிவியல் சார்ந்த தகவல்களை வந்து பெறுவது வந்து அவ்வளோ இது இல்லை. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் அதுக்காக பிரயோஜனமாக செப்பரேட்டாக ஒரு லேபரேட்டரிஸ் இருக்குது. ஒவ்வொரு செமஸ்டர்லேயுமே லேப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த லேப் ப்ராக்டிசஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிட்டு போவாங்க மேடம்.
0: ஓகே சார், ரொம்ப நல்லது சார், ரொம்ப நல்லது. நேரம் 11:40 ஆச்சு, நம்ம நேர்கள் யாராவது காத்துட்ருக்காங்களா அப்படின்றத பார்த்துடலாம் சார். லைனில் வந்துட்டே இருக்கிறாங்க சார். இப்போ நம்ம தொலைதூர கல்வி, நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு டிகிரி நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ இதே இதில் நான் யூஜி படிச்சுட்டு பிஜி படிச்சுட்டு இப்படியே நான் படிச்சுட்டே போய்கிட்டே இருக்கலாம் சார். எல்லாமே நமக்கு வந்து அந்த டிகிரியோட நம்ம படிக்கிறதுக்கு அந்த வேல்யூ வந்து அப்படி இருந்துகிட்டே இருக்கும், அப்படி தானே சார்?
2: நிச்சயமா.
0: இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் நான் ஒரு இடத்துல வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, நான் வந்து தொலைதூர கல்வி தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா, அதில் எனக்கு இந்த படிப்புக்கான தகுதி, நான் படித்ததுக்குரியது எனக்கு கண்டிப்பாக முழுசாக இதை வந்து என்னால் வந்துட்டு அனுபவிக்க முடியும். அதாவது நான் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா எல்லாமே என்னோடது தான், அப்படி தானே சார்?
1: ஆமாம், நிச்சயமாக மேடம்.
0: இது நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் சார், என்ன அப்படின்னா இதுவும் அதுவும் ஈக்குவலா அப்படின்றது தான். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ தெளிவு பெற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காத்திருக்கக்கூடிய நேர சந்திச்சிடலாம். வணக்கம், லைனில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம், சிறப்பு விருந்தினருக்கு அம்மாவுக்கு வணக்கம்.
0: வணக்கம் சொல்கிறது யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: ஒண்ணு தூரத்து கல்வி நாங்க எங்க பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்க நினைக்கிறோம். தூரத்து கல்வி படிப்பது நல்லதா இல்ல அட்டன் என்று சொல்லக்கூடிய டெய்லி போய் அங்க நாங்க கலந்துக்கணுமா, மேற்படி என்ன படிப்பு படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஐயா சொல்லுங்க.
0: அதுதான் சார் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க வந்து தூரமா போய் படிச்சாலும் சரி, இல்ல நீங்க ரெகுலர் காலேஜ்ல போயிட்டு நீங்க காலையில போயிட்டு மத்தியானம் வந்தாலும் சரி, மத்தியானம் போயிட்டு நீங்க வந்துட்டு சாயங்காலம் வந்தாலும் சரி, இது எப்படி படிச்சாலுமே தொலைதூர கல்விக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் உங்க சந்தேகத்துக்கு அவங்களுக்கான பதில் என்னன்றதை கேட்டுடலாம் சார், சொல்லுங்க சார்.
1: இப்போ நேரடியாக போய் தினசரி வகுப்புகளை அட்டன் பண்ண முடியாமல் நான் ஒரு வேலைக்கு போகிறேன், என்னை வீட்டிலேருந்து அந்த கல்லூரி வரைக்கும் போய் படிச்சுட்டு வர முடியாது, இல்லை எனக்கு வந்து நேரடியாக போய் அட்டன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்காக தான் இந்த தொலைநிலை கல்வி இயக்கம். இங்கே கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரெகுலரில் என்ன படிக்கிறோமோ அதே தானே நம்ம டிஸ்டன்ஸில் படிக்கிறோம். அங்கே என்ன ஒரு செமஸ்டர், அங்கே என்ன இன்டர்னல் எக்ஸாமினேஷன், அங்கே என்ன எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன், அங்கே என்ன கிரேட் சிஸ்டம், அதே போல் சிமிலரானது தான் இந்த தொலைநிலை கல்வியிலையும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். அதனால் ஒரு வேறுபாடும் கிடையாது. அப்புறம் இன்னொன்று, ஐயா கேட்டாங்க எந்த கோர்ஸை படிக்கிறதுன்னு நீங்கள் கைட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பிளைண்டாக ஒரு பிஎஸ்சி படிச்சிருக்காங்க, எம்எஸ்சி படிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதில் பலதரப்பட்ட உள்வகுப்புகள் இருக்குது. இப்போ ஜுவாலஜி படிச்சிருக்காங்களா, பாட்டனி படிச்சிருக்காங்களா, மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்காங்களா, இல்லை யூஜி என்ன முடிச்சிருக்காங்க, பிஜி என்ன போனான்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் பிஎஸ்சி பாட்டனி முடிச்சுட்டு நான் எம்பிஏல ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு விரும்புவாங்க. அது அந்த அந்தந்த மாணவர்களுடைய விருப்பத்தை பொறுத்தட்டது. ரெண்டாவது எந்த மாதிரியான வேலை வாய்ப்புகளுக்கு அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை எந்த மாதிரியான தொழில் அவங்க ஆரம்பிச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, எந்த மாதிரி துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அந்த பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுத்துக்கிறது நல்லது.
0: ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ எல்லா கேள்வியுமே அதுதான், என்னென்னு கேட்டால் எந்த கல்வி படித்தா அது தகுதியானதாக இருக்கும், எந்த கல்வி படித்தா வேலை கிடைக்கும், எல்லா கல்விக்கான தகுதியான உங்களுக்கு வேலைகள் இருக்குது.

0: முதல்ல நீங்கள் என்ன வேலை பார்க்க போறீங்கன்றத முடிவெடுங்க. அதுக்கப்புறம் அதற்கான படிப்பு என்னன்றத நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் படித்து அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் சார். சார் அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி சார். என்ன அப்படின்னா, இப்போ நான் ரெகுலர் காலேஜில் படிச்சுட்டே இருக்கிறேன், ஒரு பிஎஸ்சி ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு ஆசை வருது என்னன்னு கேட்டால், இதே மாதிரி பிஎஸ்சி இல்லை வேறு ஒரு கோர்ஸ் எடுத்து சைடில் தொலைதூர கல்வி படிக்கலாமா? இப்போ ரெகுலர் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், அதே இடத்துல டக்குன்னு எனக்கு இந்த பக்கமும் படித்தா, இது படிச்சுட்டு வெளியில் வரும்போதும் இது படிச்சுட்டு முடிக்கும் போதும் ரெண்டும் சேர்த்து என் கையில் ரெண்டு டிகிரி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஆப்ஷன் இருக்காது?
1: நிச்சயமாக மேடம், கிளாரா மேடம் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும், மாணவர்களுக்காக ஒரு அற்புதமான திட்டத்தை சொல்லியிருக்கிறாங்க. சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் அவங்களால இரண்டு படிப்புகளை வந்து சேர்ந்து படிக்கணும்னு விருப்பம் இருக்குது. நான் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிட்ருக்கேன், அதே நேரத்தில் எனக்கு வந்து பிபிஏவும் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்கன்னா, ஒரு கோர்ஸும் இன்னொரு கோர்ஸும் டிஸ்டர்பன்ஸ் ஆகாத அளவுக்கு, இப்போ நான் வந்து ஈவினிங் காலேஜில் வந்து ஒரு பிபிஏ படிச்சிட்ருக்கேன், எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து தொலைதூர கல்வியில் படிக்கணும்னா அதை படிக்க முடியும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு மாணவர்களுக்கு. ஒரே நேரத்தில் டூயல் டிகிரி ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது. ரெண்டு ரெண்டு எக்ஸாம் மட்டும் ஒரே டைமில் வந்ததுன்னா எழுத முடியாது, அது ஒன்று தான் அவங்களுக்கு கஷ்டம். முடிய மற்றபடி இந்த ரெண்டு, இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் இன்ஜினியரிங் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தார், நான் இந்த நேரத்தில் வந்து என்னோடய கோர்ஸ் ஒன்று ஜாயின் பண்ணிக்க முடியுமா, பிபிஏ ஜாயின் பண்ண முடியுமான்னாரு. ஆல்மோஸ்ட் இது தேர்ட் இயர் முடிக்கிறாரு பிபிஏவை, இன்னும் ஃபோர்த் இயரில் அவரோட இன்ஜினியரிங் கோர்சஸ் படிச்சுட்ருக்காரு. ஸோ அது வாய்ப்புகள் இருக்கு மேடம்.
0: ஓகே, அப்போ ரெண்டு பரீட்சை வரும்போது அது கரெக்டான நேரமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப லக்கு தான்
1: அவங்களுக்கான வாய்ப்புகளை வந்து பெருக்கிக்கிறதுக்கு. இது நல்லாயிருக்கும்.
0: ஓகே சார்,
1: ஒரு துறை சார்ந்து மட்டுமே அவங்களோட வளர்ச்சி இல்லாமல் இரு துறையில் அவங்களோட வளர்ச்சியை ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
0: அப்போ ரெண்டு டிகிரி கண்டிப்பாக
1: வாங்கலாம்.
2: நாங்கள் ஒரே நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ஆக்சுவலி இந்த ரெகுலரில் படிக்கிறவங்களுடைய எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுடைய எக்ஸாமை நடத்துவோம்.
0: அப்போ அது ரொம்ப எளிமையாச்சு, கொஞ்சம்
2: கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி.
0: அப்போ இது ரொம்ப எளிமையானது. இப்போ நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மொதல் சொன்ன மாதிரி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டே இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு பிஎஸ்சியில் வந்துட்டு வேறு ஒரு இது படிக்கணும் அப்படின்னா, பயாலஜி இல்லை ஏதோ சம்திங் படிக்கணும், ஜுவாலஜி எடுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, அதை படிக்கும்போது ஃபஸ்ட்டு ரெகுலராக இருக்கக்கூடிய எக்ஸாமை தாண்டி அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து
2: வழக்கமாக அப்படி தான் இருக்கும்
0: இருக்கும்போது அப்போ எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், படிக்கிறவங்களுக்கு ரொம்ப இது உதவியாக இருக்கும்.
1: வேலை வாய்ப்புகளில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் மேடம்.
0: ஓ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அதுதான் சார் ரொம்ப முக்கியம். இப்போ நாங்கள் படிக்கிறது கல்வி அப்படின்னா அதுக்கு எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்றது தான். அப்போ அதுக்கு நீங்கள் நல்லா படிங்க, நிறையா ஸ்கோர் பண்ணுங்கள், உங்களுடைய கிரேடை கூட்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்டுட்டு மீண்டும் தொடரலாமே. இது கண்ணாடி மாளிகை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கண்ணாடி மாளிகை தொடர்கிறது. சிறப்பு நிகழ்ச்சியாக கைகொட்டும் தினத்தில் கல்வி, கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி. கண்ணாடி மாளிகையில் சிறப்பு நிகழ்ச்சியாக நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க டாக்டர் பி முத்துப்பாண்டி அவர்கள் மற்றும் டாக்டர் எஸ் இளையராஜா அவர்கள். சார், எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, படிக்கணும் அப்படின்னோடனே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ஃபீஸ் கட்டணும் அப்படின்றது தான் நமக்கு வந்து மைண்ட் செட் ஆகும். அப்போ அந்த ஃபீஸ் கட்டும் போது நாங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு அதில் ஒரு தள்ளுபடி இல்லை ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி இல்லை இது இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, தள்ளுபடி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய நேயர்களுக்கான ஒரு கேள்வியாக சந்தேகமாக அவங்க முன்னாடி வந்து வைக்கிறேன் சார்.
2: கிளாரா மேடம், இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எதாக இருந்தாலும் ஃபைனான்ஷியலி வரும்போது எல்லாருமே ஒரு செகண்ட் தாட் வச்சுருப்பாங்க. இப்போ மற்றதை கம்பேர் பண்ணும்போது நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து எல்லா கோர்சஸ்க்குமே கம்மியான ஃபீஸஸ் தான். ஏன்னா இது வந்து ஸ்டேட் ஓன்டு யூனிவர்சிட்டி, ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற கல்வி நிறுவனம். இதில் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து 100% வந்து தள்ளுபடி மேடம். அவங்க வந்து எந்த ஒரு ஃபீஸுமே கட்ட தேவையில்லை எந்த கோர்ஸை நீங்கள் அவங்க ஆஃபர் பண்ணும்போதும் அதேபோல் இராணுவத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு 50% வந்து தள்ளுபடி இருக்குது. திருநங்கைகளாக இருந்தாலும் 50% வந்து அவங்க ஃபீஸ் கட்ட தேவையில்லை மேடம்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்துறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்குது. ஏன்னா படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் வாங்க, படித்தா மட்டும் போதும், நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். தொலைதூரத்தில் கல்வி, நீங்கள் வந்து ரெகுலர் கிளாஸஸ் அட்டன் பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நாங்கள் ஃபீஸ்க்கு இந்த மாதிரிலாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம், அது மட்டும் இல்லை நாங்களே மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்றோம், ஆசிரியர்கள் உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திடுவாங்க. நீங்கள் நினைக்கும் போதுக்கான அந்த பக்கத்தில் உங்கள் வீட்டுக்கு நியர்பையாக இருக்கிறதுலே நாங்களுக்கு வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் சென்டர் அமைச்சு கொடுத்துட்றோம். அது போக நீங்கள் எக்ஸாமினேஷன் ரொம்ப அருமையாக நீங்கள் படித்து அந்த பாடத்துக்கான அறிவுகளை பெற்று அதுக்கப்புறம் நீங்கள் எழுதுறதுக்கு நாங்கள் துணை புரிகிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க சார். வேறு உங்களுடைய தொலைதூர கல்வி பற்றி ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா சார்?
3: என்னென்னா கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் இந்த தொலைதூர கல்வியில் வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் வயது வரம்பு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு ரெகுலர் காலேஜில்

0: போய் ஒரு பிஏ தமிழ் அல்லது பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கணும்னா ஏஜ் வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும். இந்த ஏஜுக்கு மேலே நீங்கள் சேர முடியாது அப்படின்லாம் இருக்கும். பட் இங்கே வந்து அந்த ஒரு கட்டுப்பாடே கிடையாது. நீங்கள் 80 இருந்தாலும் சரி, 90 இருந்தாலும் சரி, தாராளமாக படிக்கலாம். நிச்சயமாக. போன வாரம் கூட ஒருத்தர் வந்தார் சார், ஒரு எனக்கு 82 வயசாயிடுச்சு. 82 வயசில் வராறாங்க. வந்துட்டு 82 வயசாயிடுச்சு சார், நான் ஒரு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு. தாராளமாக படிங்க சார் அப்படின்னு. இந்த ஒரு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணியிருக்காரு.
1: சூப்பர் சார்.
0: அதனால் கல்வி கற்பதற்கு வயது ஒரு இதே கிடையாது, தடையே கிடையாது தொலைநிலை கல்வியை பொறுத்தவரையில். அதனால் தாராளமாக அவங்க, ஏன்னா அதனால தான் சொல்லுவோம் இல்லையா, அந்த கற்றல் அப்படின்றது நம்ம சொல்லுவோம், கருவறை முதல் கல்லறை வரைன்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி கருவறையில் ஆரம்பிக்கிற அந்த கற்றல் கடைசி வரைக்கும் அது தொடரத்தான் செய்யும். அதற்கு நல்ல ஒரு ஆப்டான இடம் பார்த்தீங்கன்னா தொலைநிலை கல்வி இயக்கம் தான்.
1: தாராளமா
0: படிக்கலாம், எந்த ஒரு இதுவுமே கிடையாது.
1: மக்கள் வந்து இந்த வயசானாலும் படிக்கிறதுக்கே இப்போ ரெடியாக இருக்காங்க,
0: படிக்கிறாங்க. நான் ரிட்டையர் ஆகிட்டேன், பட் இருந்தாலும் எனக்கு படிக்கணும்னு ஆசை இருக்கு அப்படின்வாங்க.
1: ஸோ
0: அதனால தாராளமாக அவங்களுக்கு படிக்கலாம்.
1: ஏன்னா
0: ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமூகத்தை உருவாக்குறதே நமது வந்து ஒரு நம்ம முக்கியமான நோக்கம்.
1: ஆமா சார். இப்போ நம்ம கேட்கும் போது என்ன தோணுது அப்படின்னா, ஒரு 82 வயசு இருக்க ஒருத்தரே படிக்கணும்னு ஆர்வமா இருக்கும் போது என்னங்க, வாங்க படிக்க வாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது.
0: அதான் மேம். அதே மாதிரி நம்மளுடைய ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல, ஒரு ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் உங்களுக்கு நீங்களே போய் அட்மிஷன் போடுறதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பல்கலைநகர் வரலாம். நம்ம தேனி மெயின் ரோட்டில் இருக்கிற பல்கலைநகர் வரலாம். எங்களுடைய மெயின் கேம்பஸில் எங்கள் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு அட்மிஷன் சென்டர் இருக்குது. அங்கே வந்து தாராளமாக உங்களுடைய கொரீஸாக இருந்தாலும் சரி, இல்லை அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம். அதே மாதிரி சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே அவுட் போஸ்ட்டு பக்கத்தில் எங்களுடைய டே காலேஜ் இருக்குது. அந்த டே காலேஜில் ஒரு ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது, அங்கேயும் வந்து நீங்கள் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேனியில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய ஸ்பாட் அட்மிஷன் சென்டர் இருக்குது. திண்டுக்கல்லையும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்களுடைய அட்மிஷன் சென்டர் இருக்குது. தாராளமாக அங்கே வந்து உங்களுடைய அட்மிஷன்ஸை போட்டுக்கலாம்.
1: உங்கள் தொலைபேசி எண்கள் இருந்தால் கூட சொன்னீங்கன்னா.
0: நிச்சயமாக நிச்சயமாக சொல்கிறேன். நம்ம இந்த சிட்டி கேம்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அவுட் போஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண் வந்து 9342669702. இன்னொரு முறை கூட சொல்கிறேன், 9342669702. ஸோ இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் அனுப்பினா கூட நாங்கள் வி வில் டூ த அட்மிஷன் போட்டு தருவோம். நீங்கள் அலையணும்னு அவசியமும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இணைய வழியிலையும் அட்மிஷன் நீங்களே தாராளமாக போட்டனாலும் போட்டுக்கலாம். அந்த இணைய வழிய அட்மிஷன் வீட்டில் இருந்தே நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். இங்கே வரணுன்ற அவசியம் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம். தாராளமாக வாங்க, ஒரு டிகிரி கற்றுக்கலாம்.
1: ஓகே சார், ரொம்ப அருமையாக எங்களோட சந்தேகங்களுக்கான பதில்களை வந்து தெளிவுற நீங்கள் சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். கண்ணாடி மாளிகை நிறைவு பகுதிக்கு வந்துருச்சு சார். இதுவரை கண்ணாடி மாளிகையினுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக கை கெட்டும் தூரத்தில் கல்வி, கைக்கு எட்டும் தூரத்தில் கல்வி அப்படின்ற தலைப்பில் ரொம்ப அருமையாக வந்து பேசினாங்க, பங்கேற்றார்கள். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை மற்றும் இணையவழி கல்வி மையத்தினுடைய இயக்குனர் டாக்டர் பி முத்துபாண்டி அவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர் மேலாண்மையில் துறை டாக்டர் எஸ் இளையராஜா அவர்கள், மிக்க நன்றி சார். எங்களோட சந்தேகங்கள் எல்லாம் வந்து ரொம்ப கண்ணாடி மாளிகை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நன்றி சார், நன்றி சார், நன்றி.
0: நன்றி மேம்.
2: நன்றி. Boom tak tak bom bom da tak tak bom bom da tak tak bom bom boom tak tak bom bom da tak tak bom bom

வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது சிறப்பு நிகழ்ச்சியாக உங்களை தேடி. கீழக்குயில் குடியிலிருந்து நேரலை நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் நிலைய நண்பர்கள் முத்துக்கருப்பன் மற்றும் அகிலாண்ட ஈஸ்வரி பாண்டி.

0: வாருங்கள் நேர்களே, நாமும் மதுரையில் உள்ள கீழக்குயில் குடியிலிருந்து நேரலை நிகழ்ச்சியில் இணைவோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உங்களை தேடி சிறப்பு நிகழ்ச்சியாக இன்னைக்கு காண இருக்கோம். என்னன்னா, ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை வந்து உங்களை தேடி சிறப்பு நிகழ்ச்சியில ஒவ்வொரு பகுதிக்கு நம்ம போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை பத்தி காண இருப்போம். இன்னைக்கு எங்க இருக்கோம்னா, மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டைக்கு அருகே அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கிராமத்தெல்லாம் இருக்கும். எங்கன்னா, கீழக்குயில்குடி அந்த இடத்துல இருக்கும். இது வந்து ஒரு சமண மலை, அதாவது சமணர் மலைன்னு சொல்றாங்க. அதாவது சமண சமயம் சார்ந்த இங்க ஒரு மலையா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப பழமையான பழமை வாய்ந்த குகைகள் இருக்கு. அதாவது சமண முனிவர்கள் வாழ்ந்த குகைகளும் அங்க துறவைகள் தங்குவதற்கான படுக்கைகளும் காணப்படுது. இப்ப நிகழ்ச்சியை வழங்குவதற்காக நான் முத்துக்கருப்பன் மற்றும்
2: அகிலாண்டேஸ்வரி.
1: இப்போ இங்க இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா, ஒரு குளம், அருமையான அமைதியான ரொம்ப தாமரை நிறைந்த குளங்களா இருக்கு. அத பக்கத்துல வந்து ஒரு கோவில் இருக்கு. அதுக்கு அந்த சமணர் மலைக்கு மேல போகக்கூடிய ஒரு படிக்கட்டுகள் வந்து அந்த மலையை வந்து செதுக்கி ரொம்ப அருமையா, அதுக்கு ஒரு கம்பி வேலி எல்லாம் போட்டு அது கம்பி பிடிச்சு மேல போற மாதிரியான ஒரு அமைப்புகளை உருவாக்கியிருக்காங்க. இங்க வந்து என்னென்ன இருக்கு அப்படின்றத, இங்க இருக்கக்கூடிய அந்த மலையை சுத்தி என்ன இருக்கு அப்படின்றத அகிலாண்டேஸ்வரி சொல்லுவாங்க.
2: ஆங்கிலேயர்களே, மலை பக்கத்துல வந்து ஒரு அழகான

0: கருப்பசாமி மற்றும் அய்யனார் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு எதிர்புறமா வந்து ஒரு தெப்பக்குளம் அமைஞ்சிருக்கு. அந்த தெப்பக்குளத்துல வந்து தாமரை பூக்கள் வந்து மலர்ந்து முட்டாவும் காணப்படுது. அந்த தெப்பக்குளத்துக்குள்ள வந்து மீன்கள் அதிகமா வந்து காணப்படுது. அதுலயும் வந்து ரொம்ப வித்தியாசமான வெள்ளை மீன்கள் இருக்கு. அந்த வெள்ளை மீன்களுக்கு வந்து ஒரு தனித்துவமான பேர் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. அந்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து தேலி மீன் அப்படின்னு சொல்றாங்க. அது கருப்பு மற்றும் சிவப்பு அந்த மாதிரி நிறைய வண்ணங்கள்லயும் அந்த மீன்கள் இருக்கு. கோவிலுக்கு வந்து இடதுபுறமா வந்து ஒரு பாதை போகுது. அந்த பாதையில நம்ம பார்த்தோம்னா வந்து சமணர் படுக்கை அது எல்லாமே இருக்கு. கோவிலுக்கு வலதுபுறமா வந்து மலை இருக்கு. அந்த மலையில நம்ம மேல ஏறி போனோம்னா பேச்சம் பள்ளம் அந்த மாதிரி வந்து அதெல்லாம் வந்து காணப்படுது.
1: இப்போ இந்த சமணர் மலை பற்றியான வரலாறை வந்து பாண்டியவர்கள் கூறுவாங்க.
2: அய்யனார் கோயிலோட நுழைவாயில இரண்டு வாயிற்காவலர் சிற்பங்கள் நம்மளை வரவேற்கிற மாதிரி ரொம்ப அழகாவே வடிவமைச்சிருக்காங்க. நுழைவாயில தாண்டி உள்ள போனதும் குதிரை மேல கையில் அருவாளோட கருப்பசாமி ரொம்ப பிரமிப்பா காட்சி தராரு. உள்ள அய்யனாரு கருப்பசாமி போன்ற நாட்டுப்புற தெய்வங்களும் அழகாவே இருக்கு. அய்யனார் கோயிலை ஒட்டி பாத வழியா மலைக்கு மேல உள்ள பேச்சு பள்ளங்கள் இடத்தை பார்க்க எல்லாரும் மலைக்கு மேல ஏறணும். மலை மேல ஏறுவதற்கு தகுந்தாப்புல படிகள் ரொம்ப வசதியாக வெட்டியிருந்தாங்க. பிடிச்சு ஏறுவதற்கு வசதியாக இரும்பாலான கைப்பிடிய மலை மேல உள்ள பேச்சு பள்ளம் வரைக்கும் தொல்லியல் துறை அமைச்சிருந்தாங்க. மலைக்கு மேல பேச்சு பள்ளத்துல இயற்கையாகவே சுனை ஒண்ணும் இருக்கு. சுனைய ஒட்டி இருக்க பாறையில எட்டு சிற்பங்களும் செதுக்கப்பட்டிருக்கு. தொல்லியல் அறிஞர் ஐயா சாந்தலிங்க அவர்கள் வந்து சமணரோட வரலாறை ரொம்ப அருமையாவே விளக்கி இருக்காரு. அதாவது சமணர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க வந்தாங்களாம். மதுரையை சுத்தி பல குன்றுகள்ல சமணர்கள் வாழ்ந்து இருந்தாலும் கீழ குயில்குடி மலை குன்றுதான் சமணர்கள் பள்ளி அமைச்சு அவங்களோட இறைப்பணியை தொடர்ந்தாங்களாம். அதாவது அறம் கல்வி மருத்துவம் கிட்ட தரக்கூடிய இடமாக இருந்ததா நம்ம கீழ குயில்குடி. கேக்குறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கலாம்.
1: ஆமா, அவங்க சொன்ன தகவல் எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இங்க வந்து நம்ம கீழ குயில்குடியில ஒரு அருமையான அமைப்பு அருமையான சூழல்ல இருக்கு. இப்ப இங்க ஒரு கல்லூரி மாணவர் ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை சந்திச்சு அவரு இங்க என்ன மாதிரியான அனுபவங்களை பெற்றிருக்காருன்றதை கேட்டுடலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: உங்க பேர் என்ன?
3: என் பேர் யோகேஸ்வரன். நான் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன். எம்கேயு கல்லூரியில படிச்சுட்டு இருக்கேன். வரலாற்று துறையில படிச்சுட்டு இருக்கேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா கீழ குயில் குடி சொல்றப்படி இடத்துல சமணர் மலையில இருக்கோம். இங்க வந்து சூப்பரா சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்விரான்மெண்டலும் மலை அமைப்புமே சூப்பரா தான் இருக்கு. சிற்பங்கள் நல்லா செதுக்கப்பட்ட அலமுறையிலும் நிறைய அழகாக காணப்படுகிறது. கோயிலோட ஆர்கிடெக்சர் சொல்ற கட்டுமான அமைப்புகளும் நுட்பமான முறையில சூப்பரா இருக்கு. குளங்களும் நல்ல பசுமையான முறையில நல்லா பராமரிக்கப்பட்டு சூப்பரா இருக்கு. இங்க இருக்கிற என்விரான்மெண்ட்லயே நல்ல பசுமையான முறையில தான் இருக்கு. ஆல்ரெடி மரம் சுடி கொடி நிறைய சூப்பரா இருக்கு.
1: இப்போ இங்க வந்து சமணர் படுக்க சமணர் மலை அப்படின்னு இருக்கு. எப்பவுமே வந்து நம்ம சில வரலாற்று தகவல்களை வந்து நம்ம படிச்சிருப்போம். இப்ப நீங்க படிக்கிறீங்க கல்லூரி மாணவர், நீங்க என்ன துறையை சார்ந்தவங்க? வரலாற்று துறையை சார்ந்த மாணவர்னு வேற சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க வரலாற்று துறையை சார்ந்த மாணவரா இருக்கிறப்போ நீங்க அதை படிச்சிருப்பீங்க. கீழ குயில்குடியில இந்த மாதிரி ஒரு சமணர் மலை இருக்கு, சமணர் படுக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்க வந்து அந்த சமணர் மலை எல்லாத்தையும் பாத்துறீங்களா?
3: பாத்துறேன் சார்.
1: ஓகே, இப்ப இது எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த புக்ல படிச்சதை நேர்ல பாக்குறது?
3: புக்ல படிச்சத விட நேர்ல வந்து ஃபீல்ட் விசிட் பண்ண சொல்ற பாக்கும்போது அது ஒரு பெருமையாகவும் தமிழர்கள் வாழ்ந்த அடையாளத்தை வந்து இப்ப கண்ணால பார்க்கும் போதும் இப்ப மதுரைக்கான ஒரு அடையாளமாக திகழப்படுதா ஒரு பெருமையாவும் இருக்கு சார். இந்த இடத்த பாக்குறதுக்கு ஒரு சிற்பங்கள் அந்த காலத்து வாழ்ந்த சிற்பங்களும் நல்ல நுட்பமான முறையில செதுக்கப்பட்டிருக்கு. அதை பார்க்கவும் வரலாற்று துறை சார்ந்த மாணவனா பார்க்கும்போது எனக்கு இன்னும் பெருமையாவும் இருக்கு.
1: பெருமையாவும் இப்போ அந்த அனுபவம், அதாவது நம்ம பாடத்துல படிச்சிருப்போம். இங்க வந்து இப்ப ஒரு ரெண்டு விஷயம் நாங்க படிச்சதுல தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, மலைக்கு மேல வந்து பேச்சு பள்ளம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து 24 தீர்த்தக்காரர்களுடைய சிற்பங்களும் அதுக்கு கீழே வந்து வட்ட எழுத்துக்கள். இது போக வந்து ஆடூருச்சான் பள்ளம்ன்ற இடத்துல வந்து தமிழ் பிராமி கல்வெட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா?
3: பார்த்தோம் சார்.
1: அது எப்படி இருக்கு உங்க அந்த அனுபவம்?
3: அது அதேதான் சார். இப்ப இந்த காலத்துல எழுதப்பட்டதெல்லாம் இன்னும் இருக்கு நிறைய நினைச்சு நிக்கின்ற பாக்கும்போது ஒரு பெருமையா தான் சார். தமிழருக்கான ஒரு அடையாளமா திகழ்றதுன்றது நல்லாதான் இருக்கு.
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம். இப்போ நீங்க எப்படி உணர்றீங்க? நம்ம படிச்சதுக்கும் இங்க பார்த்ததுக்கான அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல. ஆமா, நம்ம படிச்சதுதான் இங்க இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது எப்படி இருக்கு உங்களுக்கு?
3: இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் சார். படிக்கிறத விட நம்ம நேர்ல பாக்குறது வந்து விசிபிளா நடக்கும், பிரெயின் அப்படி ஸ்டோர் ஆகுன்னு வாங்க. அது நல்லா இருக்கு, ஒரு மெமரியா சார், மெமரியா இருக்கு பாக்குறதுக்கு.
1: ரொம்ப அருமையாவே நமக்கு தகவல்களை வழங்கினாங்க. இப்ப நம்ம ஒரு

0: பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.
1: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் லெட்டர் மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
2: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
1: பாட்டாக படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
2: பொன்மணி உன் வீட்டு சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
1: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
2: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது.
1: அதான்
2: அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
1: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவு நடுவுல மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதே எழுதணுமா?
0: காதல், என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: மதுரை பண்பலை 103.3.

0: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிறப்பு உங்களை தேடி. இன்றைய உங்களை தேடி நிகழ்ச்சியில் கீழக்குயில் குடியில இருந்தா நம்ம சிறப்பு நேரலையா பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுல இந்த பகுதியை சேர்ந்த ஒருவரை தான் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க ஐயா?
1: என் பேர் ஹரிச்சந்திரன். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதி. மதுரையோடு தொடர்புடைய தொன்மையான கிராமம் கீழக்குயில் குடி எனது ஊர். இங்கு உள்ள சமண மலையை பற்றி நீங்க கேட்கறீங்க, நான் சொல்ல இருக்கேன்.
0: சமணரோட வரலாறு, சமணர் மலை பற்றிய வரலாறு உங்களுக்கு தெரியுமாங்க ஐயா? தெரிஞ்சா சொல்லுங்க.
1: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். எங்க முன்னோர்கள் சொன்னது இந்த கல்வெட்டுல ஆய்வு உள்ள கதையை நான் சொல்றேன். இது இருக்க சமணர் மலை என்று பேரு. அதுக்கு பேரு சமணர்கள் இங்கு தங்கி இருந்ததால சமணர் மலை என்றும், அவர்கள் நிர்வாணமாக அமணமாக இருந்ததால் அமணாமலை என்றும் இந்த மலைக்கு பெயர் உண்டு. இது பொதுமக்கள் அழைக்கிற பெயரு. ஆனா சாமணர்கள் இந்த மலைக்கு வைத்த பெயர் திரு உருவகம். திரு என்றால் அழகிய உருவத்தை கொண்ட மலை என்று இதற்கு பெயர் அவர்கள் வைத்தார்கள். இவர்கள் இந்த மலைக்கு சுமார் 8ஆம் நூற்றாண்டில் ஏறத்தாழ 1200 ஆண்டுகளுக்கு முன்னதாக இங்கே வந்தார்கள். இவர்கள் வடக்கே வடமாநிலிருந்து வந்து இங்கே மதுரை என்பதையில் தங்களுடைய மதத்தை பரப்புவதற்காகவும் தங்களுடைய கோவிலை சொல்வதற்காகவும் உயர்ரக சமணரிசிகள் இந்த மலையில் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த மலைக்கு தென்னிந்திய சமணர்களின் பல்கலைக்கழகம் என்று பெயர் உண்டு. மலையை சுற்றி சமணர்கள் வாழ்ந்த 8 குன்றங்களில் இதுதான் தலைமையகமாக கருதப்படுகிறது. அதற்கான கல்வெட்டுகள் இங்கே உள்ளது. இந்த மலையில் மாதேவி பெரும்பள்ளி என்ற கோயிலும், அந்த கோயிலில் சிலைகள் இருந்ததாகவும் பேசப்படுகிறது. அந்த மாதேவி பெரும்பள்ளி என்பது அந்த காலங்களில் பல்கலைக்கழகம் என்று சொல்லப்படும் வழக்கம். சர்வகலாசாலை, பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி என்று அழைப்பது போல பெரும்பள்ளி என்றால் சமணர் பள்ளிகளுக்கெல்லாம் பெரிய பள்ளியாகவே இது பேசப்படுகிறது. இங்கு முக்குடநாதர், திகம்பரர், பாஸ்வநாதர் போன்ற முக்கிய ரிஷிகளின் சிலைகளும் ஒரு 5-6 சிலைகள் உள்ளது. இது அதே போன்று இது கீழே இறங்கி வந்தால் படிக்கட்டுகள் அமைந்துள்ள இந்த மலையின் தென்புறத்தில் ஒரு குகை இருக்கிறது. அந்த குகையிலே கடைசி தீர்த்தங்களான மகாவீரர் என்கிற ஒரு பெரிய அழகிய அற்புதமான சிலை ஒன்று, அக்காலத்திலே எந்த ஆயுத பலமும் இல்லாத காலம் சிறப்பாக செதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடவரையின் உள்ளே காளி யுத்தத்திற்கு போவது போலவும் யானையிலே செல்வது போலவும் பல சிற்பங்கள் இங்கு உள்ளது. இந்த மலை சமண ரிஷிகள் வாழ்ந்ததால், சமண முனிவர் வாழ்ந்ததாலும் இவர்கள் இலக்கியம் படித்தவர்கள். தமிழ் இலக்கியம் தெரியும். வைத்தியம், மதம், தியானம், இவர்கள் பல முகங்கள் கொண்டு பல நோக்கம் கொண்டு இந்த மலையில் வாழ்ந்து தங்களுடைய பணியை ஆரம்பித்தார்கள். இப்படி ஆரம்பித்த போது மெல்ல மெல்ல சமண மதம் மன்னனே, பாண்டிய மன்னனே ஏற்றுக்கொள்கிற அளவிற்கு இந்த மதம் போய்விட்டதால் பாண்டிய மன்னனுடைய மனைவி வருத்தப்பட்டார். நம்முடைய மூதாதையர்கள் இவ்வளவு பெரிய மீனாட்சி அம்மன் கோயிலை கட்டி வைத்து

0: பூஜை நடக்கிற போது இவர் இன்னொரு மாதத்திற்கு போய் நம்முடைய கோயிலின் பெருமையையும் மதத்தையும் அழித்து விடுவார் போல இருக்கிறது என்று வருத்தப்பட்டு இவரை மீண்டும் இந்து மதத்திற்கு அழைத்து வர வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருந்த போது திருஞான சம்பந்தர் என்பவர் இங்கு வந்தார். அவர் சோழ நாட்டை சேர்ந்தவர், இந்தம்மாவும் சேர நாட்டை சேர்ந்தவர். அப்படி வருகிற போது இன்னைக்கு பேசப்படுகிறது சாமணத்தம். அது வந்து அந்த இடத்தில் ஒரு குடில் அமைத்து தங்கியிருந்தார் திருஞான சம்பந்தர். அப்படி தங்கியிருக்கும் போது இவர் குடிசைக்கு சமணர்கள் நெருப்பு வைத்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது ஒரு காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு வெளியூர்காரனோ அல்லது அந்த மக்களோ ஒரு நெருப்புக்கோ வெள்ளத்திற்கோ எதற்கோ அசம்பாவித சம்பவங்களுக்கு பாதிக்கப்பட்டால் அது மன்னனுடைய பொறுப்பு தான் என்று அரசு நியதியில் கூறப்பட்டிருக்கிறது. இப்ப மாதிரி இல்ல, 100 பேர் கொண்டாது, 2 லட்சம் 1 லட்சம் கொடுத்துட்டு நம்மாட்டு போக முடியாது. அதனால அப்போ அந்த அரசியல் சட்டத்தின்படி என்ன சொன்னார் என்றால், திருஞான சம்பந்தர் இந்த நாட்டில் குடிமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிற போது அரசன் தான் பொறுப்பு, நெருப்பு வைத்தவன் பொறுப்பு அல்ல. ஆகவே இந்த நெருப்பின் வேக்காடு மெல்ல மெல்ல மன்னனை போய் சேர கடவுள் என்றார். அவனுக்கு நெருப்பு உடம்பெல்லாம் கொப்பளித்தது. ஆகவே மன்னன் கருதினான் அவனுக்கு வேண்டிய வைத்தியர்களாக இருந்த இந்த சமணர்களை அழைத்து வைத்தியம் பார்க்க சொன்னார். மனைவி திருஞான சம்பந்தரை வைத்தியம் பார்க்க சொன்னார். இந்த வைத்தியம் பார்ப்பதற்குள் இரண்டு பேரும் கொஞ்சம் பிரச்சனை வந்தது. உடலின் சரிபாதியாக ஒருபுறம் இடப்பகுதியை ஒருபுறமும் வலப்பகுதியை ஒருபுறமும் எடுத்துக்கொண்டு வைத்தியம் செய்ய தொடங்கினார்கள். வைத்தியம் செய்வதற்கு முன்னாலேயே ஒரு ஒப்பந்தம் நிறைவேறியது. யார் வைத்தியம் செய்கிற பக்கம் நோய் தணிகிறதோ, எவர் வைத்தியம் செய்து அந்த பகுதி நோய் தெரியவில்லையோ அவர்கள் சொல்வதை இவர் கேட்க வேண்டும் என்று முடிவு எடுக்கப்பட்டு வைத்தியம் தொடங்கிய போது திருஞான சம்பந்தர் வெறும் திருநீரை மந்திரமாக உபதேசித்து திருநீரில் வைத்தியம் இருப்பது என்பதை சொல்ல சொல்லி திருநீரை உடம்புதான் ஒரு பகுதியில் பூசினார். அவருக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் உடம்பு குளிர்ந்தது. அந்த வெப்பம் தமிழர்கள் பக்கம் போய் சேர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் வெப்பம் அதிகரித்தது. அதனால் அந்த வெப்பத்தை தாக்க முடியாத மன்னன் நீங்கள் வைத்தியம் பாருங்கள் என்று சொன்னான். வைத்தியம் பார்த்ததும் வெப்பம் தனிந்து குளிர்ச்சியானது. ஆகவே ஒப்பந்தத்தின்படி சமணர்களை கல்வேற்றுவது என்று முடிவு செய்து இந்த மலையிலே கழுவேற்றியதாக சொல்லப்படுகிறது. கழுவேற்றப்பட்ட சமணர்கள் இன்னும் இங்கு தங்களுடைய ஆத்மாக்களோடு இருப்பதாகவும் அவர்கள் நள்ளிரவு நேரங்களில் வருவதாகவும் இந்த பகுதியில் வாழ்கிற மக்கள் பார்த்ததாகவும் சொல்லுகிறார்கள். இன்னொன்று சொல்ல வேண்டுமா, டெல்லி ஆராய்ச்சி மாணவர்கள் இந்த மலையை பூகம்பம் எப்படி வருகிறது மலையில் வச்சு கேமராவை வைத்து பதிவு செய்த போது 8000 அடி ஆழத்துக்கு கீழாக குள்ள மனிதர்களாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை எங்கள் இடத்திலும் சொல்லிவிட்டு போனார்கள். ஒரு நாள் விஞ்ஞானம் இந்த மலையை தேடி வரும், காலம் வெகு நாளா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனார். அப்படி அற்புதங்கள் நிகழ்ந்த இந்த திருவுருகத்தில் சமண மலையில் பல அதிசயங்கள் நிகழ்ந்திருக்கிறது. இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மலை அமைந்திருப்பது நமக்கு மட்டுமல்ல, மதுரை மாவட்டத்துக்குமல்ல, உலக சுற்றுலா பயணிகளின் கவனத்தை இருக்கிறது. தினந்தோறும் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கொண்டு போயிருக்கிறார்கள். இந்த சிலையை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்களும் பல முறை அரசுக்கு தகவல் சொன்னோம்.
1: மிக அருமையாக சொன்னீங்கயா, இங்க பேச்சி பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாங்க, அதை பத்தி ஒரு தகவல் சொல்ல முடியுமா ஐயா?
0: பேச்சு பள்ளம் வந்து இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம். அங்கு கருசாமி இருப்பதாகவும் அந்த பேச்சு பள்ளத்தில் அவர் குடியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இது முந்தினர், அதனால் பேச்சு பள்ளம் என்று பேர் வருது. அந்த பேச்சு பள்ளத்தில் தான் திகம்பரர், முக்குடாதர், பாசுநாதர் இந்த சிலை எல்லாம் அடிக்கப்பட்டு அந்த சிலைகளுக்கு தண்ணீர் வராத அளவுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு கல்வெட்டு வெட்டு இதெல்லாம் பெரிய அற்புதமாக செஞ்சிருக்காங்க. அந்த காலங்களில் நுணுக்கமாக அந்த மலை தண்ணீர் அப்படி அந்த வெட்டு வழியா விழுந்து சிலை மேல தண்ணி ஒழுகாது. அப்படி ஒளி இருக்குமே, ஏன்னா பக்கம் பக்கம் பேந்து காலியாயிருக்கும். இன்னொரு அற்புதம் என்னன்னா, நான் சொல்றேன் மகாவீர செட்டு போடுவோம் சொல்றீங்கல்ல, அந்த சிலையில் இருக்க 1200 ஆண்டுகளுக்கு போயும் அது இன்னும் ஒரு பக்கு கூட கருப்படிக்கவோ இல்லை சிதையவோ இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா எப்படி இதை செதுக்குனாங்கிற ஒரு ஆச்சரிய சிந்தனை பார்க்கறவனுக்குள்ள வராம போகவே போகாது. தமிழங்கால் கூட்டி அவங்க முறைப்படி செதுக்கி வச்சுக்கிற பார்த்தா இது எப்படி உளி இல்லை, அந்த காலங்களில் இரும்பு சாமான்கள் இல்லை, எப்படி செதுக்கணும்.

0: ஒரு சிலர் கேட்கும் போது பிளா மரம் அதுல இருந்து பிளா மரம் அதுல இருந்து உள்ளி செய்வாங்க. கொட்டா புள்ளின்னு ஒண்ணு இருக்கும் அடிக்கிறதுக்கு, அதை வச்சு அடிக்கும் போது கல்லு சரியா பேருமா, சிறையாலும் அந்த வலுவழுப்பு தன்மை கிடைக்குமா, அது மூலமா தான் செதுக்கிருக்காங்கிற போது அதை நினைச்சு பார்த்தாலே ஒரு இன்னைக்கு எங்க வேணா நம்ம போகலாம், அதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு. அன்னைக்கு சாதகத்துல கூட காய்கறி அடைக்கிறது கஷ்டம், அதுக்கான சாமான்களை வச்சுட்டு அவங்க செஞ்சிருப்பாங்க. அப்படி செதுக்கப்பட்ட சிலைகள் உலக பயணிகளை மட்டுமல்ல காலகாலமா சிந்திக்கவும் அந்த சிலைகளை வழிபடுகிற அளவிற்கு அவருடைய கவர்ச்சிகரமான தோட்டமும் அருள்முகமும் இன்றைக்கும் இருக்கிறது.
1: சிலைகளை பத்தி சொன்னீங்கய்யா, மேல என்னென்ன சிலைகள் என்னென்ன சிற்பங்கள்லாம் இருக்குங்கய்யா?
0: திகம்பர் அவங்க 21 தீர்த்தங்களை சொல்றாங்க. திகம்பரர், முக்கூடநாதர், பாசுநாதர், மகாவீரர், இப்படி பல சிலைகள் இருக்கு. ஒரு 5 சிலைகள் இருக்கு. அது இன்னைக்கு நம்முடைய முயற்சியால, கிராம முயற்சியால நாங்க சென்னை வரைக்கும் போனோம். ஒரு கேட்டு அமைச்சு எங்க பாதுகாத்து கொடுக்கணும், இன்ன வரைக்கும் அது சரியா செய்யப்படாது.
1: சரிங்கய்யா, இப்ப வந்து சமணர்கள் வாழ்ந்த இடத்தெல்லாம் செட்டிப்படவுன்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா செட்டிப்படவுன்னா என்னங்கய்யா?
0: ஆமா, அவர் உருவத்தை பார்க்கும்போது எங்களுடைய முன்னோர்கள் வச்ச பேர் அது செட்டிப்படவு. புடவுன்னா ஒரு புகை பொந்துண்ணுவோம், பொந்து அது குடவு, அது பேரு பாதாளகனாக சேரின்னு சொல்றாங்க. அந்த மலை அந்த இடத்து குடையப்பட்டிருக்கும், குடஞ்சு உள்ள போக போக போக பல இடங்களுக்கு போகும், அதுக்கு பேர் புடவுன்னு பேரு. செட்டி புடவுனா அந்த செட்டினா அவர் உருவ அமைப்பு செட்டியார் மாதிரி இருக்கும். இப்படி சமணங்கால் குட்டி உட்காந்துருப்பாரு, வயிறு அமைப்பு, அவர் மார்புக அமைப்பு, முக அமைப்பு எல்லாம் பார்க்கும்போது செட்டியார் இருப்பாரு. காரணம் என்னன்னா, வடநாட்டிலிருந்து சிவிய சிவன் ஆளுங்க வந்து சாமி கும்பிடுவாங்க ஆரம்பத்துல. அவங்களை கேட்கும்போது நாங்க செட்டியாருன்னுவாங்க. செட்டியார சேர்ந்தவங்க சாமி கும்பிடுறதுனால அதுக்கு ஒரு பேர் வேணும்ல, அதனால செட்டி புடவுனா அந்த குகைக்குள்ள பொந்துக்குள்ள செட்டியார் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க செட்டியாரே ஊரை விட்டு ஒவ்வொருத்தரும் அந்த பஸ் இல்லாத காலங்கள்ல போகும்போது செட்டியாரே செட்டியாரேன்னு சத்தம் போடுவோம். மழையும் ஓசை கட்டு எங்க அந்த ரோட்ல வரும்போது கேது கேட்கும். பிற்காலத்துல போக போக அவர் செட்டியார்ல மகாவீரர் எங்க கல்வெட்டுகளையும் பார்த்து இப்ப நாங்க சொல்றோம், எங்களுடைய முன்னாள் அந்த உருவமைப்பை பார்த்து அந்த சாமிபுடைய வாரிசில கேட்டு செட்டியாரு, செட்டியார் இருக்கிற இடம் அது ஒரு புடவுக்கு இருக்கிறதுனால செட்டியார் புடவு அப்படின்னு பேர் வந்துச்சு.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல சிறப்பு உங்களை தேடி கீழக்குழில் குடியில இணைஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டுட்டு இருப்பீங்க நம்புறோம். இப்போ ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணைவோம்.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
4: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
3: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
4: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
5: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல இணைஞ்சிருக்கோம். உங்களை தேடி இன்னைக்கு உங்களை தேடியில எங்க இருக்கோம்?

0: மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பு வாய்ந்த கீழக்குழில்குடியில தான் இணைஞ்சிருக்கோம். கீழக்குழில்குடி சார்ந்த தகவல்களை வந்து இங்க ஒரு பகுதி இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஹரிச்சந்திரன் அவங்க அந்த ஐயா தான் இந்த கீழக்குழில்குடி அந்த சமணமலையை சார்ந்த தகவல்களை நம்மகிட்ட வழங்கிக்கிட்டு இருக்காங்க. மேலும் பிற தகவல்களை இப்ப கேட்க இருக்கோம். ஐயா, இப்ப இந்த சமணர் மலை, இது இப்ப இங்க சமணமலை அந்த சமயத்தை சார்ந்த வந்து இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து இங்க விழா எதுவும் கொண்டாடுறாங்களா, அப்படி ஒரு தகவல் சொல்றாங்களே, அந்த மாதிரி எதுவும் கொண்டாடுவாங்களா?
1: கொண்டாடுறாங்க. இந்த பகுதியில் சமணர்கள் கம்மி, ஆனா மதுரையிலிருந்து வடமாநிலங்கள் வந்து கும்பிடுறாங்க. ஒரு நாள் வச்சிருக்காங்க, ரெண்டு மூணு பஸ்ல வருவாங்க, வந்து அவங்க கூடிய உணவு பொருள் நம்ம எப்படி பொங்கல் வச்சு தேங்காய் பழப்பழம் செய்யறோமோ அந்த மாதிரி சப்பாத்தி செய்யறாங்க. சப்பாத்தி வந்து தீயில போட்டு சுட்டு எடுத்து அதை அடுக்கி வச்சு சாம்பார் மாதிரி வைக்கிறாங்க, குருமா வச்சு அதை படையில வச்சு. இப்ப அவங்க முன்னாடி சும்மா அதை மட்டும் வச்சு படுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப அவங்களும் தேங்காய் வாழைப்பழம் உடைக்கிறாங்க, சூடம் போத்துறாங்க, வந்து அச்சு கும்பிட்டு அந்த சாமிக்கு எல்லாம் காமிச்சிட்டு கற்பூர மாதிரி காமிச்சிட்டு அப்புறம் அவங்க வந்தவங்க எல்லாம் அவங்களுக்கு சில சில நிறைய சப்பாத்தி செய்யறாங்க, உணவு கொண்டு வந்துருக்காங்க, சாப்பிட்டு அன்னைக்கு முழுவதும் இருந்து சாமி கும்பிட்டு பூக்கள் அள்ளி போட்டு உயரத்துல சாமி இருக்கு, மகாவீரர் இருக்காரு, கடைசி தீர்த்தங்கிற, அதனால அங்க போய் சேர்ந்து வந்து அடிவாரத்துல வச்சு அவருக்கு நேர அடிவாரத்துல வச்சு செஞ்சிருவாங்க. இப்ப சமீப காலமா அதுக்கு ஒரு சாணம் கட்டாங்க, மூங்கினாலே சாணம் கட்டி மேலே போய் அவருக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி, தண்ணி விட்டு கழுவுற மாதிரி சில அபிஷேக வழிபாடுகள் இப்ப ஒரு மூணு நாலு ஆண்டுகளா செய்யறாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு இடம் வர்றாங்க. இப்ப அந்த சமண மதத்தை சேர்ந்தவங்க மதுரையில தங்கி இருந்து வியாபாரம் நடத்துறதுனால அவங்க அடிக்கடி வந்து போறாங்க, இங்க இருக்கவங்க அடிக்கடி வந்து போறாங்க, வாடிக்கை வர வடமாட்டுக்காரங்க வருஷத்துக்கு ஒரு இடம் வர்றாங்க.
0: இப்போ இங்க சமண துறவிகள் யாரும் இங்க வந்து இருக்காங்களா, இது வந்து போறாங்களா?
1: இப்ப இங்க இல்ல, பக்கத்துல இந்த மலையின் முடிவுல சமண சங்கம் சொல்லி வச்சு சமண துறவிகளா அந்த பத்திரத்துல அவங்க வந்து தூத்துட்டு உட்காருவாங்க, ரோமங்களை அவங்களே பிடுங்கிக்கிடுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, ஒழுக்கமான வாழ்க்கை, கட்டுப்பாடான வாழ்க்கை, புலால் ஒன்றது இல்ல. அப்படி அவங்க மரணத்து முடிவுல என்ன செய்வாங்களா, இந்த சித்திரை மாசம் அக்கினி வெயில் இருக்கிற கொடூரமான வெயில், அது நிர்வாணமா தானே இருக்காங்க, அப்படி படுத்து தன் உயிரை நிறுத்துவாங்க. இது சொல்லப்படுது. சரி, அந்த மாத்துக்காரங்க சொல்றாங்க, அது ஒரு காலம் அப்படிலாம் இங்க நிறுத்துறதெல்லாம் பாண்டிய மன்னன் அந்த மாத்த சேர்ந்து ஒருத்தர் நிறுத்திருக்காருன்னு சொல்றாங்க. தமிழக அப்பட்ட உயிரை நிறுத்திடுவாங்க.
2: எங்க வட்டலத்துக்குள்ள கல்வெட்டு நிறையவே காணப்படுது, அதை பத்தி கொஞ்சம் தகவல் சொல்லலாமா?
1: கண்டிப்பா. வட்டலத்துல என்ன எழுதுனா, வட்டலத்துக்குள்ள அதாவது பல மாணவர்கள் தென்னிந்திய சமணருடைய பல்கலைக்கழகம், பல மாநில மாணவர்கள் வந்து இங்க படிக்கிறாங்க. அப்படி படிச்சுட்டு ஒரு மாணவன் தன்னுடைய இந்த மதம் சார்ந்த கர்நாடகோட பரப்புறதுக்காக அவன் குதிரையில போறாரு. அப்படி போகும்போது குதிரையில போகும்போது அங்க ஒரு காட்டுக்குள்ள பாம்பு கடிச்சு அறந்து போயிடுறாரு. அவருக்கு வீர அஞ்சலி செலுத்துற மாதிரி கல்வெட்டுகள் அவர் பேரு இதெல்லாம் போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டு நிறைய இருக்கு. அவர் வந்த காலம் இந்த சமணன் மலைக்கு திருவுருவம் என்ற பேர் எழுதி வச்சது. அவர் ஒரு சில பேர்கள் இங்க இருக்கிறதா வட்டத்துல ஆய்வு செஞ்சவங்க சொல்லியிருக்காங்க.
2: ஐயா, வேற இந்த மலையோட சிறப்பு பத்தி இன்னும் பல பேச்சு பள்ளம் பெரும்பலியே, அதை பத்தி நீங்க கொஞ்சம் நல்லா தெளிவா சொல்றீங்களா?
1: பேச்சு பள்ளம்ன்றது அது இந்துக்களுடைய வழிபாட்டு முறை. அது மேலதான் அந்த தீர்த்தங்கரன், முக்குடநாதர், பாசவதர், ஏகம்பரன், திகம்பரன் சொன்னோம்ல, அந்த சிலைகள் இருக்கு. அந்த சிலைகள் இருக்கிறது பேர் தான் பேச்சு பள்ளம். அதன் மேல் பகுதியில் இருக்கிற சமணனுடைய ஆலயம், அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி அஞ்சு அடுக்கு இருக்கும். நம்ம இந்துக்கள் கோயிலுக்கு எப்படி அஞ்சாவது கருவறையில சாமி இருக்குமோ அந்த மலையில பாத்தீங்கன்னா அஞ்சு வெட்டு வெட்டி அந்த அஞ்சு வெட்டிலுமே தடுப்பு சுவர் எழுப்பி அஞ்சாவது இடத்துல தான் கருவறை இருந்தது. அந்த கருவறையில் இருந்த சிலைகள் என்றுதான் இப்ப கீழே இருந்து வழிபாட்டு தெய்வமா வணங்கப்படுகிறது. மலை உச்சியில் இருந்தது படை அவர்களுக்குள்ள எப்படி தகராறுனா கோயில் இடிக்கப்பட்ட போது அந்த சிலை கீழே இறக்கப்பட்டிருக்கு.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசைகள்ல இணைஞ்சிருக்கோம். உங்களை தேடி உங்களை தேடியில ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை இதுவரை நீங்க கேட்டிருப்பீங்க. நம்ம மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை கீழக்குயில்குடி சார்ந்த தகவல்களை ஹரிச்சந்திரன் அப்படின்ற ஒரு கிராம பொது, அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து தகவல்களை

0: ரொம்ப அருமையா வழங்கினாங்க. இப்போ நேரம் வந்து 12:38 ஆகிட்டு இருக்கு. நாங்க உங்களை தேடி நிகழ்ச்சிய வந்து நிறைவு செய்ய இருக்கோம். நிறைவு செய்வது நான் முத்துக்கருப்பன் மற்றும்
1: அகிலாண்ட ஈஸ்வரி
2: பாண்டி.
0: நிலையம் திரும்புகிறோம் நேயர்களே.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு உங்களை தேடி நிகழ்ச்சி கேட்டீர்கள். மதுரை கீழக்குயில் குடியிலிருந்து நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார்கள் நிலைய நண்பர்கள் முத்துக்கருப்பன், அகிலாண்டேஸ்வரி, பாண்டி. நன்றி நேர்களே. தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பாஸ்போர்ட் சேவையை வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்களும் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி அனைத்து பாஸ்போர்ட் அலுவலக ஊழியர்களுக்கும் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 1967 ஜூன் மாதம் 24 பாஸ்போர்ட் சட்டம் கொண்டுவரப்பட்டதை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் இந்நாள் பாஸ்போர்ட் சேவை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் மெட்ரோ ரயில் நிலைய பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மெட்ரோ ரயில் சேவை மூலம் அரசு ஊழியர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்று கூறினார். இந்த மெட்ரோ ரயில் சேவை தில்லி ஆர்கே ஆசிரம் சாலையிலிருந்து இந்திரபிரஸ்தா ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் என்றும் திரு மனோகர்லால் தெரிவித்தார். கவியரசு கண்ணதாசனின் பிறந்த நாளில் தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் திரையுலகத்திற்கும் அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பை போற்றி நினைவு கூறுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமது கவிதைகளாலும் தத்துவ சிந்தனைகளாலும் மனித உணர்வுகளை தமிழில் மக்களின் இதயங்களில் பதித்த மாபெரும் படைப்பாளி அவர் என்று பாராட்டியுள்ளார். அவரது படைப்புகள் தலைமுறைகளை தாண்டி என்றும் வழிகாட்டும் ஒளியாக திகழும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தென்மாநிலங்களில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தமிழகம், கர்நாடகா மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், கேரளத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக சிறப்பு இயக்கம் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த இயக்கத்தின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனை குறித்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கடத்தல்காரர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநில எல்லைப் பகுதிகளில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சதீசன் கேட்டுக் கொண்டுள்ளார். முந்த்ரா துறைமுக போதைப்பொருள் பறிமுதல் வழக்கு தொடர்பாக தில்லியில் உள்ள பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறை இன்று சோதனை மேற்கொண்டது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் கிடைத்த பணத்தை தில்லியில் புழக்கத்தில் விட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இந்த

0: சோதனை நடத்தப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2022 ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய புலனாய்வு முகமை ஹர்ப்ரீத் சிங் என்பவரை கைது செய்தது. புதுதில்லியில் உள்ள அவரின் அலுவலகங்கள் மற்றும் தொடர்புடைய இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பெத்தனி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு வணிகர்கள் பயனடைவார்கள் என்று குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பும் இணைந்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாக பெத்தனி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: புதிய அத்தியாயம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி ஐசிம் இப்டிகார் அகமது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கேள்வி எழுப்பியது தவறானது என்று தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர் பதவியை பாகிஸ்தான் தவறாக பயன்படுத்துவதாகவும் திரு ஹரீஷ் குற்றஞ்சாட்டினார். ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. அப்பகுதியில் இயல்பு நிலை திரும்பியுள்ள போதிலும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. ஈரான் நாட்டு அரசின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. அந்நாட்டில் உள்ள அனைத்து இந்தியர்களும் உடனடியாக இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானுக்கான இந்திய தூதரகத்தின் சமூக வலைதளத்தையும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்படும் தகவல்களையும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக மீண்டும் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ள அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பான தீர்மானத்திற்கு 50 உறுப்பினர்கள் ஆதரவாகவும் 48 உறுப்பினர்கள் எதிராகவும் வாக்களித்தனர். ஆளும் குடியரசுக் கட்சிக்கு பெரும்பான்மை உள்ள போதிலும் அக்கட்சியைச் சேர்ந்த 4 உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர். இருப்பினும் மேற்காசியாவில் அமெரிக்க ராணுவத்தை நிறுத்த அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ முகாம்கள் மற்றும் கூட்டணி நாடுகள் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளவும் இந்த தீர்மானத்தில் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் சிக்னல் கோளாறு காரணமாக நாடு முழுவதும் ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. ஜெர்மனியின் தேசிய ரயில்வே நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிட்டல் தகவல் தொடர்பு கோளாறு காரணமாக ரயில்வே சிக்னல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய புதுமை படைப்பு போட்டியில் 6 புத்தொழில் நிறுவனங்கள் வெற்றி பெற்றுள்ளன. ஐநாவின் மேம்பாட்டு திட்டமும் அட்டல் புதுமை படைப்பு இயக்கம், நித்தி ஆயோக் உள்ளிட்ட நிறுவனங்களும் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் நாடு முழுவதிலும் உள்ள இளைஞர்கள் பங்கேற்றனர். நீடித்த வளர்ச்சியை உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை பிரபலப்படுத்தும் இந்த போட்டியில் 28 மாநிலங்களிலிருந்து 350 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. இதில் 50 நிறுவனங்கள் தேர்வாகின. அதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் போட்டியில் கலந்து கொண்டனர் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தின் உள்பகுதிகளுக்கு அடுத்த 2 நாட்களுக்குள் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலோர கர்நாடகா, கொங்கன், கோவா உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாம், மேகாலயா, கர்நாடகா, ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-12, 14-21, 21-13 என்ற செட் கணக்கில் ஸ்பெயினின் பவுலா லூசியா இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும்

0: சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 3-6, 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மலாய்கா ரபோலோவை வென்றார். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை வென்றது. லண்டனில் நடைபெற்ற இப்போட்டியில் 4-3 என்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. பிரிட்டனில் அடுத்த மாதம் தொடங்க உள்ள ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய இளையோர் மகளிர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போட்டியில் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, அமெரிக்கா, பெல்ஜியம் அணிகள் விளையாட உள்ளன. அடுத்த மாதம் 5-14 வரை இப்போட்டி நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கொலம்பியா 1-0 என்ற கோல் கணக்கில் காங்கோவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாஸ்போர்ட் கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு அவற்றை விரைந்து வழங்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஐநாவில் காஷ்மீர் பிரச்சினையை பாகிஸ்தான் எழுப்பியதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டுக்கு இந்தியர்கள் தேவையற்ற பயணத்தை தவிர்க்குமாறு அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவுடன் 140 கோடி டாலர் மதிப்பிலான வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

என்னென்று இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களில்.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரம் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரம் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த சிநேகிதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சிறு புன்னகையுடன் நன்றி கூறி விடைபெறுகிறேன். டயனா. நன்றி நேர்களே.
3: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத். பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேரா மிலிட்டரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே एक एक नागरिक को ये गीत समर्पित है. हमारे देश की भावनाओं के अनुरूप हमारी भारत की सेनाओं के गौरव का गान और स्तुति ही यह गीत है. रग रग में जोश भर देने वाला यह गीत हमारे हर भारतीय को समर्पित करता हूं. मैं हूं आपका कैलाश खेर.
4: अदम्य शक्ति एवं शौर्य की पहचान है भारतीय सेना. जल थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना. हर संकट का समाधान है भारतीय सेना. भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना.
5: खंधम धम त्रिशूल गाड़ के प्रलयंकारी गति से भिन्न नकेल गगन फाड़ के ज्वाल से बवाल से

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பிற்பகல் 1:01. வணக்கம் நேயர்களே. காலத்தை கடந்து தலைமுறைகளை கடந்து இன்று வரை நம் மனதை வருடும் பொற்கால பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. கருப்பு வெள்ளை திரையில் மலர்ந்த இனிய மெட்டுக்கள், கவிதை பேசும் வரிகள், மனதை கொள்ளை கொல்லும் குரல்கள் என தமிழ் திரை இசை பொக்கிஷங்களை இன்று ரசிக்கப் போகிறோம். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நான் வைஷ்ணவி, வசந்த கானங்களில். இன்று MS விஸ்வநாதன் அவர்களின் இசையமைத்த பாடல்களாக வசந்த கானங்கள். சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டும்.

0: மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒன்னும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
6: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
5: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
6: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
4: நேரம் 1:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடல் இதோ.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
4: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
3: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
4: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

நேரம் 1:18. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். வசந்த கானங்களில் அடுத்ததாக ரகசிய போலீஸ் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நான் சொல்றதுக்கு எதுக்கு பேசுறீங்க? மறுபடியும் சொல்றேன், அவளை பார்க்க நீங்க போகவே கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவளை பார்த்தே தீர்வேன்.
0: கூடாது.

0: மறுபடியும் சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: மறுபடியும் சொல்றேன், நான் அவகிட்ட போய் பேசுவேன்.
0: கண்டிப்பா சொல்றேன், நீங்க அவகிட்ட போய் பேசக்கூடாது.
1: கண்டிப்பா சொல்றேன், பேசுவேன்.
0: பேசுவீங்களா?
1: பேசுவேன்.
0: நீங்க பேசுவீங்க?
1: நான் பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: பேசக்கூடாது.
1: பேசுவேன்.
0: கூடாது.
1: பேசுவேன்.

0: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. காலத்தை வென்ற கானங்கள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம். வசந்த கானங்கள்ல காதல், பாசம், சோகம், மகிழ்ச்சி, தத்துவம்னு என்ன உணர்வா இருந்தாலும் இசையால் உயிரூட்டும் MS விஸ்வநாதன் பாடல்கள் தான். அடுத்த பாடலாக இதோ காற்றலைகளில்.
1: காதலிலே தோன்றியுற்றால் கண்ணி ஒதுக்கி
2: ஐயோ இதையும் நானே சொல்லிக் கொடுக்கிறேன்.
3: கண்ணே கண்ணே

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் ராசவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

காலத்தை வென்ற கானங்கள் தாங்க கேட்டுட்டு இருக்கோம் வசந்த கானங்களில். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்த பாடலாக இதோ குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: மதுரை விராட்டுப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம், ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
3: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
2: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர், முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
3: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து மதுரை.
4: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். இதோ வசந்த கானங்களில் அடுத்த பாடல்.
5: நீயே தான் எனக்கு மனவாட்டி,

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த கானங்கள். காலம் மாறினாலும் நல்ல இசை என்றும் அழிவதில்லை என்பதை MS விஸ்வநாதன் இசை அமைத்த பாடல்கள் என்றும் நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நான் வைஷ்ணவி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் எரிசக்தித்துறை சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 383 உதவி பொறியாளர்கள், 18 உதவி கணக்கு அலுவலர்கள் என மொத்தம் 401 பேருக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கினார். சென்னை கலைவாணர் அரங்கில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், மின்சார வாரியத்தில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண 70,000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளதே காரணம் என ஆய்வுக் கூட்டத்தின் மூலம் அறியப்பட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடப்பு ஆண்டிற்குள் இத்துறையில் 15,000 பணியிடங்கள் நிரப்ப வழிவகை செய்யப்பட்டுள்ளது என்றார். தமிழகத்தில் 25% மின்மாற்றிகள் பழமையானவை என்றும் இதனை புதுப்பிக்க மின்மாற்றிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் தெருவோர கடைகளில் சுகாதார உணவு தயாரிக்க கடனுதவி வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை, திருச்சி, மதுரை, சேலம், திருப்பூர் ஆகிய 5 மாவட்டங்களில் சாலையோர உணவு தயாரிக்கவும் ஆரோக்கியமான சுகாதாரமான ஃபுட் ஸ்ட்ரீட்டுகளை உருவாக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளதாக எடுத்துரைத்தார்.
1: தொற்று நோய் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டைஃபாய்ட் வேக்சின்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் பிளான் பண்ணிருக்கோம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்ல இருக்கிற உணவு விற்பனையாளர்கள், அவங்க உணவு சர்வ் பண்றவங்க, அவங்களுக்கு கவர்மெண்ட் மூலமாகவே அந்த டைஃபாய்ட் வேக்சின்ஸ் எப்படி கொடுக்கலாம்ங்கறத பத்தியும் நாங்க ஒரு விரைவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். இந்த ஒரு மாதம்
0: பெரம்பலூரில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். இப்பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளுடன் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் 10-12 வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணாக்கருக்கும், 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கும் விருதுகளையும் பாராட்டு சான்றிதழ்களையும் அமைச்சர் வழங்கினார். பெரிய வெண்மணியில் கட்டப்படும் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் விடுதி கட்டிடப் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். அனைத்து துறை அலுவலர்கள் உடனான ஆய்வுக் கூட்டமும் இடம்பெற்றது. திருப்பத்தூரில் உலக போதைப்பொருள் தடுப்பு தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் இன்று தொடங்கி வைத்தார். 2,500 மாணாக்கர் இதில் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு பிரசுரங்களும் பொதுமக்களிடையே விநியோகிக்கப்பட்டது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனத்திற்கான டிக்கெட் விலை உயர்த்தப்படவில்லை என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் விலையை உயர்த்துவது குறித்து பக்தர்களிடம் கருத்துக்கள் மட்டுமே கேட்கப்பட்டதாகவும், பெறப்படும் கருத்துக்களுக்கு மாற்றாக எந்த முடிவையும் அரசு எடுக்காது எனவும் தெளிவுபடுத்தினார். கவியரசர் கண்ணதாசனின் 100வது பிறந்த நாளை ஒட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், தமிழ் மொழி, இலக்கியம், திரையுலகிற்கு அவர் ஆற்றிய அளப்பரிய பங்களிப்புகளை போற்றுவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் விடுத்துள்ள செய்தியில், காலங்களை கடந்தும் தலைமுறைகளை வழிநடத்தும் இலக்கிய பொக்கிஷங்களாக அன்னாரது படைப்புகள் திகழ்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 தேதி

0: முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பதினான்காவது பாஸ்போர்ட் சேவை தினத்தை ஒட்டி பாஸ்போர்ட் ஆணைய அலுவலர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஸ்போர்ட் சேவை இரண்டாவது கட்டத்தின் கீழ் ஸ்ட்ரிப் பொருத்தப்பட்ட மின்னணு பாஸ்போர்ட் அறிமுகம், புதிய பாஸ்போர்ட் சேவை மையங்கள் மற்றும் அஞ்சல் பாஸ்போர்ட் சேவை மையங்களை திறப்பது, அதிக அளவில் பாஸ்போர்ட் விநியோகிப்பது, இலகுவான பயணத்தை உறுதி செய்வது, உலகளாவிய வாய்ப்புகளுக்காக பாஸ்போர்ட் சேவையை விஸ்தரிப்பது, குடிமக்களுக்கு ஆளுமை வழங்குவது போன்ற பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதில் மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றி வருவதாக கூறினார். 1967 ஆண்டு கடவுச்சீட்டு சட்டம் இயற்றப்பட்டதை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 24 தேதி இந்நாள் கொண்டாடப்படுகிறது. கேந்திரிய வித்யாலயாக்களுக்கான 36வது தேசிய இளம் நாடாளுமன்ற போட்டியில் வெற்றி பெற்ற மாணாக்கர் மற்றும் பள்ளிகளுக்கு நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் நாளை பரிசுகளை வழங்குகிறார். நாடாளுமன்ற போட்டி திட்டத்தின் கீழ் சென்ற ஆண்டு 200 பள்ளிகளுக்கு இடையே சுய ஒழுக்கம், மாறுபட்ட கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை, ஜனநாயக வாழ்க்கை முறையின் நற்பண்புகள் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. நாட்டின் எஃகுத்துறை எதிர்கால வளர்ச்சிக்கு மின்னணு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் எஃகுத்துறை மின்மய நிலைப்பாடுகள் குறித்த கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் இத்துறையில் இந்தியாவின் வலுவான வளர்ச்சியை எடுத்துரைத்தார். 2018 ஆண்டிலிருந்து உலகளாவிய இரண்டாவது பெரிய எஃகு உற்பத்தி நாடாக இந்தியா தனது நிலையை பராமரித்து வருவதை சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு தேவையை கருத்தில் கொண்டு கச்சா எஃகு உற்பத்தி கடந்த 3 ஆண்டுகளில் 13% அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் எடுத்துரைத்தார். செயற்கை நுண்ணறிவு, இயந்திரமயம், ரோபோட்டிக்ஸ் உள்ளிட்ட உயர் தொழில்நுட்பங்களால் உற்பத்தி தொடர்ந்து உயர்ந்து வருவதாகவும் கூறினார். இதனால் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு பயன்பாடு அதிகரித்து விலை குறைப்பிற்கு வழிகோலப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். ஊரக வளர்ச்சிக்கான மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் எஃகுத்துறை பங்குதாரர்களுக்கு இக்கூட்டம் புதிய வாய்ப்புகளுக்கு திறவுகோலாக அமைந்துள்ளது என்றார். திருச்சி மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு, கல்வி, பாலின விகிதத்தை மேம்படுத்தும் நோக்கில் LED விழிப்புணர்வு பிரச்சார வாகனத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் இன்று தொடங்கி வைத்தார். இவ்வாகனம் முசிறி, தொட்டியம், மணப்பாறை, புள்ளம்பாடி உள்ளிட்ட மாவட்டத்தின் முக்கிய பகுதிகளில் பயணித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நிரந்தர மண்புழு உற்பத்தி கூடம் அமைக்க 50% மானியம் வழங்கப்பட உள்ளதாக தோட்டக்கலை துணை இயக்குநர் சிந்தியா தெரிவித்துள்ளார். இது குறித்து எமது செய்தியாளர் சுமன்.
2: ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இயற்கை வேளாண்மையை ஊக்குவித்து மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் நோக்கில் நிரந்தர மண்புழு உர உற்பத்தி கூடம் அமைக்க விவசாயிகளுக்கு மானியம் வழங்கப்படுகிறது. ஒரு நிரந்தர மண்புழு உர உற்பத்தி அலகைக்கான மொத்த திட்ட செலவு 1,00,000 ஆகும். இதில் 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது நல ஆவணங்கள், ஆதார் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல் மற்றும் தேவையான ஆவணங்களுடன் அருகிலுள்ள தோட்டக்கலை உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம்.
1: விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவில் ஆணி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த June 16 கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் கடந்த 8 நாட்களாக பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வார் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக உலா வந்தார். விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் பாரம்பரிய செப்பு தேரோட்டம் இன்று காலை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக பெரியாழ்வாருக்கு சிறப்பு திருமஞ்சனம், சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. விருதுநகர் செய்தியாளர் தா கமலக்கண்ணன்.
1: தமிழ்நாடு அரசு MGR திரைப்படம் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் நடப்பு கல்வியாண்டில் 6 பாடப்பிரிவுகளில் பட்டப்படிப்பிற்கான முதலாம் ஆண்டு மாணாக்கர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலமான விண்ணப்பங்கள் இளங்கலை காட்சிக்கலை பிரிவுகளுக்கு வரும் 27 மாலை 5 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என்று செய்தி மக்கள் தொடர்புத்துறை தெரிவித்துள்ளது. கலிபோர்னியாவில் நடைபெறும் US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ரீசா ஜாலி, காயத்ரி

0: காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் ட்ரீசா இணை ஸ்பெயின் இணையை 21-12, 14-21, 21-13 என்ற செட்களில் வென்றது. பல்கேரியா சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை ஜப்பான் இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் எரிசக்தி துறையில் தேர்வு செய்யப்பட்ட 401 பேருக்கு முதலமைச்சர் திரு விஜய் பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கினார். சுகாதார உணவு தயாரிக்க தெருவோர கடைகளுக்கு கடனுதவி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பெரம்பலூரில் பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று தொடங்கி வைத்தார். பாஸ்போர்ட் சேவைகளை விரைவுபடுத்தி வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். US ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
4: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
3: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
4: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
5: தொடர்வது பாரதியார் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். மதுரை விராட்டிப்பத்தில் ஜூன் 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்.
1: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
0: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2,500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3,500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலைநயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, BVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.

0: இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் பல மொழியின் பாடல்களை தொகுத்து பன்மொழி பாடல்களாய் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக காற்றலைகளில் ஒலிக்கப் போவது சாஹுரோ பாடல், பாகுபலி 2 படத்திலிருந்து.
1: பலி பலி பலி ரா

0: 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தி சரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.

கேட்ட பாடல் பாடியவர்கள் தலேர் மெஹந்தி, எம் எம் கீரவாணி மற்றும் மௌனிமா. இசை எம் எம் கீரவாணி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியிலிருந்து. அடுத்ததாக வரும் பாடல் ராதா நா கேஷே ஜலே பாடல், லகான் படத்திலிருந்து. பாடியவர்கள் உதித் நாராயண் மற்றும் ஆசா போஸ்லே. இசை ஏ ஆர் ரஹ்மான்.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் பன்மொழி பாடல்கள் கேட்டுட்ருக்கோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாய் திருஷ்யம் படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இன்றிரவு 9 மணிக்கு
2: பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா
1: நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பின்னணி பாடகன் தீபன் சக்கரவர்த்தி பேசுறேன். எப்பவுமே கேளுங்க மதுரை FM ரெயின்போ 103.3. வாழ்த்துக்கள்.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். இனிய நண்பகல் வேளையில் நாம் இணைஞ்சிருக்கோம் கதம்ப மாலையாய் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் வழியாக. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நாம் கேட்க போகிறது ஃபனா படத்திலிருந்து.

இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள். அடுத்ததாக காற்றில் வலம் வரும் பாடல் எந்திரன் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நாம் கேட்டுட்டு இருக்கோம் பன்மொழி பாடல்கள். அடுத்ததாக காற்றில் வலம் வரும் பாடல் மதன மன மோகினி, காந்தாரா படத்திலிருந்து.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.

0: சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மீளமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
1: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருகிறது மேரே பிரதர் கி துல்கன்.
2: रामपुर मेरठ और इटावा से संगीत है सोहेल सेन का, बोल है डॉक्टर इरशाद कामिल के. पेश करते हैं हर आशिक के दिल को कुरेदने वाला गाना, कैसा ये इश्क है.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்டுக்கொண்டிருந்தது பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியின் இறுதியாக வலம் வரும் பாடல் அங்குவானா.

0: இது பன்மொழி பாடல்கள். அடுத்ததாக வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக இன்னும் சிறிது நிமிடத்தில்.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மிக லேசான மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி மிக அதிக அளவாக 44 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் மல்லசமுத்திரம் 3 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை ARG, சென்னை கலெக்டர் அலுவலகம், பெரம்பலூர், சென்னை பெரம்பூர், அண்ணா நகர் மேற்கு, காஞ்சிபுரம் மாவட்டம் ACS மருத்துவக் கல்லூரி ARG, நாமக்கல் ராசிபுரம், சென்னை பேசின் பிரிட்ஜ், நீலகிரி மாவட்டம் பந்தலூர், மேலும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் காரைக்காலில் அதிகளவு வெப்பநிலையில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரித்து இருந்தது. புதுச்சேரியில் வெப்பநிலையில் மாற்றம் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் கடலூரில் 38.7 டிகிரி செல்சியஸாக பதிவானது. சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையம் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக 22.5 டிகிரி செல்சியஸை பதிவு செய்தது. மலைப்பகுதிகளில் மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸ் பதிவானது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்றும் நாளையும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆகிய இடங்களில் ஆங்காங்கே இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை மற்றும் ஓரிரு இடங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும். இன்றும் நாளையும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காவிரி டெல்டா பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். இனி சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: இரவு 9 மணிக்கு
1: பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா.
0: நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி. நேயர்கள் கேட்க இருப்பது NCERT விளம்பரதாரர்கள் நிகழ்ச்சி.

மனதை வருடும் மென்மையான மெட்டுக்கள், நினைவுகளை தாளாட்டும் இனிய வரிகள். இதோ செவிகளுக்காக கேட்டு மகிழுங்கள் மெல்ல வரும் பாட்டு. ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் பாடல்கள் கேட்கலாமா? ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

நேரம் 3:46. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. ஜோடி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் இது.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. அடுத்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஏஆர் ரமணன் இசையில் வைரமுத்து வரிகள் மெல்ல வரும் பாட்டு. உங்களுடன் இணைந்து ரசித்தது வைஷ்ணவி. நான்கு மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது.

மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகியுள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் ஒன் பணிகளுக்கு நடத்தப்பட உள்ள தேர்வுக்கான காலியிடங்கள் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கெண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மலோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் மாலை 4:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ சரி சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
4: தட்ஸ் ரைட்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
4: தட்ஸ் ரைட்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திரு chi
8: வணக்கம் நேயர்களே. பொன்மாலை பொழுதின் அழகான மாலை வணக்கங்களோடு ஆட்டுக்கடம் நிகழ்ச்சியில் இணைவது வயலட் மேரி,
9: சுமையா மற்றும்
0: புகழ்.
8: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விளையாட்டுகளோட மக்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேரை சொல்லவா.
9: இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாட போறோம்? பேரை சொல்லவா தான் விளையாட
10: போறோம் இல்லையா? நேர்களும்
8: இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்கள் 28, அதுல யூனியன் பிரதேசங்கள் 8 அப்படிங்கிறது

0: எல்லாருக்குமே தெரியும். அதில் தலைநகரங்களோட பேரை நாங்கள் சொல்லுவோம், அது எந்த மாநிலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதுதான் விளையாட்டு.
1: சரியாக சொல்லிட்டீங்க. நேரம் 4:55 நொடிகள். நேர்கள் எந்த எண்களில் வரலாம்னா 25, 30, 70 மற்றும் 25, 30, 71 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன்
0: இனிப்பில் காத்திருக்கும் நேர சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் என்று வான் அலையில் சொல்லி நிகழ்ச்சி நேர் அலையில இணைவது மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
1: சரி, விளையாடலாமா?
3: வணக்கம் ஐயா.
2: சொல்லுங்க.
3: ஆட்டக்களத்துல இன்னைக்கு என்ன களம் கேட்டீங்களா?
2: அதாவது நீங்க வந்து தலைநகரம் சொல்லுவீங்க, மாநிலம் சொல்லணும்.
3: கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டலாமா?
2: மூணு பேருக்கு இனிய மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். மாலை மாலை வணக்கம்.
2: சரி சரி சரி.
1: உங்களுக்கு கேள்வி இதோ.
3: இக்பால் தலைநகரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: இக்பாலா?
3: இம்பால். இம்பால். அதோட எந்த மாநிலத்தோட தலைநகரம் இம்பால்?
2: பீகார் நினைக்கிறேன். பீகார்.
1: இல்லையே,
0: தவற சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த நேருக்கு வழி விட்டுறலாம்.
1: இணைப்பில் வந்ததற்கு நன்றி. நேரம் 4:07 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம். இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம். 25, 30, 70, 25, 30, 71 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் இணையும் நேர்.
0: அடுத்த நேயர்கிட்ட நம்ம கேட்டலாம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுறது கேட்குதுங்களா?
1: சரி, இப்போ நம்ம வந்து தலைநகரம் சொல்லி மாநிலத்தோட பேரை வந்து அவங்க சொல்லினும் விளையாண்டு இருக்கோம்.
0: அதாவது நம்ம நேயர்களுடைய அப்படி ஜென்ரல் நாலேஜோட ஸ்ட்ரென்த் என்ன நம்ம அந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். சுமையா, நீங்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சா ஒரு தொடர்ந்து ஒரு 5 மாநிலங்களோட தலைநகரங்களோட அப்படின்னு
1: சொல்லிடுவீங்களா?
3: சொல்லிடுவேன். ஆனா இப்பயே வந்து நினைக்கிறேன், அதை
1: தான் நானும் சொல்ல வரேன். இப்பயே சொல்லிட்டு அப்புறம் நேர்களுக்கு என்ன ட்விஸ்ட் இருக்கு இல்லையா? சரி, ஒரு பாடலை தொடர்ந்து இணையலாம் நேர்களே. நேரம் 4:07 நம்மள்ட்ட இப்ப நேர் பேச காத்துட்டே இருக்காங்க. யார், எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக. வணக்கம்.
4: வணக்கம் மேடம். தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சொல்வது மதுரையிலிருந்து மணிமாறன், கடைசி நந்தல் யானமுறை பதிவு பற்றி.
3: வணக்கம் ஐயா. ஆட்டக்களத்துல என்ன களம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
4: நீங்க மாநில ஒரு ஊர் சொல்லுவீங்க, அது எந்த மாநிலத்தோட தலைநகரம் சொல்லணும்.
3: சரி, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
4: கேளுங்க.
0: ஹைதராபாத் எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
4: தெலுங்கானா.
1: ஒரு பாடலை தொடர்ந்து இணையலாம் நேர்களே. இது காச்சலைகளில்

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
4: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
3: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
4: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: நேரம் மாலை 4:14. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% + 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர்.

0: செய்யுங்கள் வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: என்ன
2: ஆலயம் தேனி மெயின் ரோட் விவிஎம் கல்யாண மகள் அருகில் விராட்டிபத்து மதுரை.

0: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள். பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
1: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை ஜூன் 25 முதல் ஜூலை 16 வரை மட்டுமே.
0: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிபத்து, மதுரை.
2: நேரப்ப சரியா 4:17 ஆயிட்டு இருக்கு. அகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல வசந்தன் கோவின் ஆட்டுக்கடம் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம விளையாடிட்டு இருக்க விளையாட்டு
3: பேரை சொல்லவா?
2: எஸ், நாங்க வந்து தலைநகரங்களோட பேரை சொல்லுவோம், அதுக்குண்டான மாநிலங்கள் எதுன்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க.
3: 25:30 அறிமுக நேர்களும், 25:30 அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் இப்போ பேச யாரு காத்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம்.
4: வருக வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துல
2: எல்லாரும் நல்லமா இருக்குமா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கான கேள்வியை கேட்டுலாமா? மாநிலங்கள் நாங்க தலைநகரத்தை சொல்லுவோம், அதுக்கான மாநிலங்களை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, இப்போ காந்தி நகர், தலைநகரத்தோட பேரு காந்தி நகர், இது எந்த மாநிலத்தோட தலைநகரம்?
5: குஜராத்.
2: பேசுறீங்க ராஞ்சி எந்த மாநிலத்துடைய தலைநகரம்? ராஞ்சி. ராஞ்சி இல்ல, தப்பா சொல்லிட்டீங்களே. மைசூரான்னு கேட்டு ஒரு கேள்விக்குறியோட தப்பா சொல்லிட்டீங்க. நன்றி. இனிப்பில் இனியும் அடுத்த நேர சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
3: 25:30 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் வருக வணக்கம்.
4: வருக வணக்கம்.
6: வணக்கம் மூவருக்கும். மாலை வணக்கம். ஜெயஹிந்துபுரத்திலிருந்து பாலசுப்ரமணியம்.
4: மாலை வணக்கம். மாலை வணக்கம். களம் இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல?
2: உங்களுக்கும் அதே கேள்வியை கேட்டுடலாம். ராஞ்சி எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
6: ஜார்க்கண்ட்.
2: அச்சு நொறுக்கிட்டீங்க, போங்க. சூப்பர், நன்றி நன்றி. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
2: இப்போ நம்ம நல்லா சூப்பரா விளையாடிட்டு இருக்கோம், நீங்களும் அதே மாதிரி சொல்ல போறீங்க. எங்க எங்களுக்கு அப்படியே
3: பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
7: முத்துப்பட்டி பாலமுருகன்.
2: முத்துப்பட்டி பாலமுருகன். ஷில்லாங் எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
7: மேகாலயா.
2: பேசுறதுக்கே இடம் இல்லங்க. சூப்பரா அடிச்சு
3: நேர்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, அதுதான் சந்தோஷத்துக்குரிய விஷயம். நேரம் 4:20 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்தன்கோ வழங்கும் அட்டக்களம். இணையம் அடுத்த நேர். வருக வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
8: ராமநாதபுரத்துல இருந்து ராமமூர்த்தி.
2: ராமமூர்த்தி சார், கோஹிமார் எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
8: நாகாலாந்து.
2: ஒன்னும் செய்ய முடியாது.
3: எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எல்லாரும் வந்து மொபைல்ல எடுத்து வச்சுட்டாங்களா, 28 மாநிலத்தையும் எடுத்து வச்சுட்டு டக்கு டக்குன்னு சொல்றாங்களா?
2: தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இது மதுரை ஆகாஷ்,
3: நாங்களும் யோசிச்சுட்டு வரோம் நேர்களே.

0: மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 0.9 MHz-ல இது வசந்த் & கோ வழங்கும் அட்டக்களம். அட்டக்களத்துல இன்னைக்கு நம்ம வந்து பேரை சொல்லவான்ற விளையாட்டு தான் விளையாண்டுகிட்டே இருக்கும்.
1: நிச்சயமா தலைநகரங்களோட பெயர்களை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவங்க மாநிலங்களோட பெயர்களை வந்து அழகா கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையில எல்லா நேயர்களும் செம்ம நாலெட்ஜ் ஆத்தும் GK லசுமா வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம கேட்க போற மாநிலம் என்னன்னு அவங்களே எல்லாரும் இப்பவே ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். எல்லாரும் மொபைல கையில வச்சுட்டு
2: அவங்கட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: பதிலும் இருக்கு,
2: பதிலும் இருக்கு.
0: ஆமா சரி, இனி அடுத்த நேர் வருக. வணக்கம்
3: அனைவருக்கும். உற்சாகமான மாலை. வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
1: ஷோ சண்முக சுந்தரம் கேட்டுலாமா?
3: கேளுங்க. மேற்கிறேன்.
1: டேராடூன் வந்து எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
3: யார் மேடம்?
1: டேராடூன்
0: யாரு இல்ல எது?
3: வடக்கு வரும். டேராடூன் வந்து வடக்குல வந்து அருணாச்சல பிரதேஷ்.
1: இல்லை, இந்த மாநிலத்துக்கு வந்து ரெண்டு தலைநகரங்கள் இருக்குது. கோடை காலத்துக்கு ஒரு தலைநகரம், குளிர்காலத்துக்கு ஒரு தலைநகரம் அப்படின்னு இருக்குது. இதுதான் க்ளூ உங்களுக்கு.
2: கிட்ட வந்துட்டீங்க.
3: அசாம். அசாம்
0: இல்லைங்கய்யா. நல்லா முயற்சி செஞ்சீங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. இணையும் அடுத்த நேயர். இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். இன்னும் ஒரு சலிப்பா சொல்றீங்க, யார் எங்க இருந்து?
4: வணக்கம். வணக்கம். இங்க லைன்ல கேட்கவே இல்லை மேடம்.
0: இப்ப கேக்குதா?
4: இப்பதான் கேக்குது.
0: உங்க பேர் சொல்லுங்க.
4: மதுரை பாலரங்கவரத்துல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்
1: மேடம். உக்கரபாண்டி ஐயா, உங்களுக்கு கேட்டுலாமா?
4: கேளுங்க மேடம்.
1: கேங்டாக். கேங்டாக்கோட மாநிலம் எது? கேங்டாக் தான் தலைநகரம். இந்த தலைநகரத்தோட மாநிலம் எது?
4: சிக்கிம். கேங்டாக்.
1: அட்டேங்கப்பா, பின்னிட்டீங்க. போங்க, வேற வாய்ப்பே இல்லை. தொடர்ந்து இணையலாம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
2: நேரம் மாலை 4:28. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
6: ஹே, வசந்த் & கோல தானே வாங்கின?
5: எப்படி தெரியும்?
6: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
7: சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்த் & கோ சரி சரி வசந்த்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறமாலை 4:29:43 ஆகிக்கிட்டு இருக்கு. ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நம்ம ஆட்டுக்கிழம் நிகழ்ச்சியில் சூப்பராக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நல்ல ஒரு ஜிகேயோட விளையாட்டு தான் நம்ம விளையாடிக்கிட்டு இருக்கோம். தலைநகரங்களோட பேர் நாங்கள் சொல்ல, நீங்கள் மாநிலங்களோட பேர்களை சும்மா டக்கு டக்குன்னு சொல்ல, ரொம்ப அப்படி உற்சாகமாக குஷியாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
2: பண்ணலாமா, நம்ம ஸ்டேட்டை சொல்லி தலைநகரம் கேட்கலாமா?
3: எப்படி வர நேருக்கு டிஸ்ட் வைக்கிறாரு. சரி, விளையாடலாம். நேர்கள் வரலாம். 25:30, 25:30, 71 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். நேரம் 4:30 இணையும் நேர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
4: இனிய மாலை வணக்கம் குருவது. ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி.
2: என்ன ஆட்டக்களத்துக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி இல்ல, நல்லா சத்தமா பேசுங்க.
1: சண்டிகர் வந்து எந்த மாநிலத்துடைய தலைநகர்?
4: பஞ்சாப்.
1: தலைநகரம் சொல்லிட்டாங்க.
3: அடுத்த நேர சந்திக்கலாம். வருக. வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க.
5: வணக்கம், நான் தேனியில சொன்னதா பேசுறேன்ப்பா.
3: சரிம்மா, விளையாடலாமா?
5: விளையாடலாம்ப்பா.
3: உங்களுக்காக கேள்வி கேட்கலாமா?
5: கேளுங்கப்பா.
3: சரி, உங்களுக்காக இட்டா நகர்.
5: என்னப்பா?
3: இட்டா நகர்.
1: இட்டா நகர் அப்படிங்கறது எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
5: மும்பைன்னு நினைக்கிறேன்.
3: இல்லையே.

0: மும்பையே நகர் தான்.
1: நகரா?
2: சரி, நன்றிமா, ரொம்ப அழகா முயற்சி பண்ணீங்க. இனிப்பில் காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், இனிப்பில் தான் இருக்கீங்க.
1: வணக்கம் மேடம்.
3: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: மேடம், மூணு பேருக்கு வணக்கம் தருது. மதுரை காதத்தூர்ல இருந்து பஞ்சவர்ணம் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். வணக்கம். வணக்கம்.
3: விளையாடலாமா?
1: விளையாடலாம் மேடம்.
3: சரி, இட்டா நகர் எந்த மாநிலத்தினுடைய தலைநகரம்?
1: இன்னொரு தர கேளுங்க மேடம்.
3: இட்டா நகர் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? என்ன நேர்கள்!
2: ஆமா,
3: முதல் அரை மணி நேரம் சட்டு சட்டு சட்டன் பதில் வந்தது, அடுத்த அரை மணி நேரத்துல என்ன ஒரு தொடக்கம்!
2: நிச்சயமா உங்களுடைய
3: சொல்லுங்க.
1: சிக்கிம்
3: இல்லையே? சிக்கிம்ன்றாங்க.
0: பின்னாடி யாரோ பின்னாடி யாரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அங்க பின்னாடி சொல்ல இவங்க சிக்கும், அப்புறமா விக்கும். என்ன சொல்றீங்க? ஆமா, அப்புறமா திக்கும். நன்றி, இணைப்பில் காத்திருக்கும், அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
3: நேரம் 4:32 இணையும் நேர் வருக. வணக்கம். வணக்கம், என்ன பிள்ளை தான் இருக்கீங்க?
4: ஹலோ.
3: வணக்கம்
0: ஐயா. ரேடியோவோட சவுண்ட கொஞ்சம் குறைச்சுக்கோங்க.
2: பேர் சொல்லுங்க. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: மதுரை கிருஷ்ணாபுரம் காலத்துல இருந்து பேசுறேன்.
2: மதுரை கிருஷ்ணாபுரம் காலத்துல இருந்து. பேர் சொல்லுங்க.
4: பேர் கிஷோர்.
2: கிஷோர். கிஷோருக்கு கேட்டலாமா?
3: சரி, உங்களுக்காக புவனேஸ்வர் எந்த மாநிலத்தின் தலைநகரம்?
4: சென்னை
3: சொல்லிட்டீங்க. சென்னை எந்த மாநிலத்தின் தலைநகரம் சொல்லுங்க?
4: மதுரை.
3: மதுரை. ரொம்ப அல்டிமேட்டுங்க. இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. நேரம் 4:33 சென்னை எந்த மாநிலத்தின் தலைநகரம் சின்ன பிள்ளைங்க சொல்லி
2: இப்பதான் எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நிச்சயமா இணைப்பில் காத்திருக்கும், அடுத்த நேர். வணக்கம்.
5: வணக்கம்.
2: யாருக்கு
3: ஐயா? உங்கள் பெயர் கிருஷ்ணா அப்படிதானே?
5: என்னுடைய பெயர் ஈஸ்வர்லால். மதுரை பில்லாபுரம் மீனாட்சி நகர்ல இருந்து பேசுறேன். நீங்க மூணு பேர் நல்லா சூப்பரா பேசுறீங்க.
0: நன்றி. நன்றி.
5: கான்பரன்ஸ்ல பேசுற மாதிரி இன்னொரு நபரை சேர்த்து விட்டா கான்பரன்ஸ் ஆயிரும்.
3: பல நபர் இருக்காங்க ஐயா.
6: நான் சொல்லவே இல்லையே
3: ஐயா. பாத்தீங்களா, அழைப்புகள் ஒருங்கிணைப்பு இப்பதான் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு.
2: இது வந்து ஒரு மினி கான்பரன்ஸ் தான்.
3: திருவனந்தபுரம் எந்த மாநிலத்தின் தலைநகரம்?
5: பொள்ளாச்சி.
3: எப்படி சொல்லிட்டீங்கயா?
6: ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க.
3: பண்ண அவரு நானும் சொன்னதும் என்னமோ நாங்களே கண்ணு வச்சுட்டோம் போல. அடுத்த அரை மணி நேரத்துல
5: சூப்பர் சூப்பர்.
0: அப்ப மதுரை எதோட தலைநகரம்?
5: மதுரை
0: தலைநகரமே கிடையாது சொல்றீங்களே.
3: சென்னை எதற்கு தலைநகரம்?
5: சென்னை வந்து மதுரை தலைநகரம்.
3: எப்படி சொல்றீங்க? இணைப்பில் இணைந்ததற்கு நன்றிங்கய்யா. நேரம் 4:35 வந்துட்டு இருக்கு. அழைப்புகள் ஒருங்கிணைப்பாளரே,
2: இணைப்பில் காத்திருக்கும், அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
2: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: திருப்பாளையில இருந்து ஜானிராம்.
2: ஆ, சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி கேட்கலாமா?
7: கேட்கலாம்.
2: லக்னோ எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
7: லக்னோ.
0: தேடிட்டு இருக்கீங்களா?
2: அது வரைக்கும் நேரம் இருக்காது. நன்றி, நல்ல முயற்சி செய்தீங்க. எனக்கு இணைப்பில் காத்திருக்கோம், அடுத்த நேரம். வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்.
3: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: ஹலோ.
3: நீங்க பேசிட்டு இருக்கீங்க, பேசுங்க.
8: சகுந்தலா தெய்வங்குளம் மேடம்.
3: சரிங்கம்மா.
8: மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம்.
3: விளையாட தயாரா இருக்கீங்களா?
8: சத்தமே சவுண்டே வரல மேடம் எனக்கு.
3: வாலிம கூட்டி வச்சுக்கோங்க. வடிவேலனை வந்துட்டு போனா கேக்குறோம். சரிம்மா, இட்டா நகர்
8: கேரளா.

0: இட்டாநகர் எந்த மாநிலத்தின் தலைநகரம்?
1: திருவனந்தபுரம்
2: கேரளா தெரியும்,
0: இல்லம்மா இட்டாநகர் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? நன்றிமா இணைப்பில் இணைந்ததற்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகா ஹெட்ஸில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
3: 103.3 மதுரை பண்பலை மற்றும் 100.9 ராமேஸ்வரம் பண்பலை நேயர் அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம்மா.
0: வணக்கம் செல்வதி. யார் எங்கிருந்து?
3: மதுரை செல்வந்த குமரன் பேசுறேன்.
4: ஆட்டக்களத்தில் இன்னைக்கு என்ன களம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா?
3: மாநிலத்தோட தலைநகர்.
4: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
5: பாட்னா எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
3: பாட்னாவா? பீகார்.
5: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க, நன்றி. இனிமேல் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இனிமேல் இருக்கீங்க?
6: வணக்கம், நான் ஜெயந்திபுரத்துல இருந்து மாணிக்கல் பேசுறேன்.
5: சரிங்கம்மா, உங்களோட கேள்விகளை கேட்டுடலாமா?
6: கேளுங்க மேம்.
5: கேள்விகள் இல்ல, கேள்வி. பானாஜி எந்த மாநிலத்துடைய தலைநகரம்? பானாஜி. பானாஜி
6: பானாஜி அசாம்.
5: நன்றி, ரொம்ப அழகா முயற்சி பண்ணுங்க. ஏன்னா தொடர்ந்து நிறைய நம்ம நேயர்கள் வந்து சும்மா அடிச்சு நொறுக்கி போயிட்டு இருக்காங்க. நேரம் சரியா 4:38 ஆயிட்டு இருக்கு. ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து நம்ம இணையலாம். இது ஆகாஷவாணி மதுரை பண்பலையின் ஆட்டக்களம்.

0: இரவு 9 மணிக்கு
1: பேசுவது
0: நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
3: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
2: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
3: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: மதுரை விராட்டிப்பத்தில் June 25 முதல் பிரம்மாண்ட துவக்கம். ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ்,
5: அனைத்து வயதினருக்கும் எண்ணற்ற டிசைன்களில் ஏராளமான ஆடை ரகங்கள், பட்டுக்கென்றே தனி செக்ஷன்.
6: திறப்பு விழா சலுகையாக 999 ரூபாய்க்கு காம்போ ஆஃபர். முதலில் வரும் 100 வாடிக்கையாளர்கள் 2500 ரூபாய் மட்டும் செலுத்தி 3500 ரூபாய் மதிப்பிலான ஆடை ரகங்களை வாங்கி செல்லுங்கள். இச்சலுகை June 25 முதல் July 16 வரை மட்டுமே.
5: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, VVM கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
7: நேரம் 4:46. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களத்தின் இன்றைய களத்தில் அடுத்த நேயர்
8: இணைப்பில் காத்திருக்கும்
9: நேயர், வணக்கம்.

0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல தான் இருக்கீங்க?
1: வருக வணக்கம்.
0: இணையும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம், கேக்குதுங்க ஐயா, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். கேட்டுடலாமா, உங்களோட கேள்வி கேட்டுடலாமா? இந்த மாநிலத்துல வந்து ரெண்டு தலைநகரங்கள், கோடை காலத்துல ஒரு தலைநகரம், குளிர்காலத்துல ஒரு தலைநகரமா இருக்கும். கோடை காலத்துல வந்து ஷிம்லாவும், குளிர்காலத்துல தரம்சாலாவும் இந்த மாநிலத்துடைய இரண்டு தலைநகரங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது.
0: இல்லையே, இல்ல இல்லைங்கய்யா, தவறான பதில். தவறான பதிலுங்க. இணைப்பில் வந்ததற்கு நன்றி. நேரம் 4:47. இணையும் அடுத்த நேர் வருக வணக்கம். 25:30, 25:30, 71 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் நம்ம ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 இருக்க எந்த நிகழ்ச்சி வளம் இருக்காதுகிட்டே இருக்கு.
2: நிச்சயமா மாலை தேன்றல், நம்ம பண்பலையில வந்து மாலை தேன்றல் அப்படின்னாலே ஒரு தனி சிறப்பு வாய்ந்ததுதான் இல்லையா? உங்கள் மனதை வருடும் பாடல்களோடு இனிய பாடல்களாக 1 மணி நேரம் வந்து வளம் வர காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இப்போ நம்ம ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில தலைநகரங்களுடைய பெயரை நாங்கள் சொல்ல, மாநிலங்களோட பெயரை நீங்க சொல்லன்னு சும்மா நேரம் ஒரு 50 நிமிஷம் போனதே தெரிலங்க அப்படிதான் சொல்லணும். இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: சொல்லுங்கய்யா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் வேதாலய பாஸ்கரன் பேசுறேன்.
2: சரிங்கய்யா, கேள்வியை கேட்டலாமா?
3: கேளுங்கம்மா.
2: அகர்தலா எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
0: என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்களே,
2: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கா?
1: அப்படியே காஷ்மீர்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மணிமா
4: கீழே.
0: இல்ல இல்ல, அவர் கரெக்டா தான் சொல்றாரு, ஒவ்வொரு மாநிலமா இறங்கி கீழே வாங்கன்னு க்ளூ வேற கொடுக்கறாரு.
2: அப்படி கொடுக்கறாரு. சரி, அப்ப ரொம்ப ஒரு பிரயாசையோட காத்துட்டு இருக்கீங்க. நீங்க சொல்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டலாமா? பெங்களூர் எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
3: பெங்களூர் கர்நாடகா.
2: பெங்களூர் கர்நாடகா.
1: கர்நாடகா தானா?
2: அவர் சொன்னது கேரளாவான்னு கேட்டாரு. நம்மளே மாட்டிக்கிட்டோமே, இப்படி அநியாயமா? நன்றிங்க ஐயா, நன்றி. உங்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இனிப்பில் காத்திருக்கோம் அடுத்த நேயர் வணக்கம். யார் இங்க இருந்து?
5: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: ஐயா விளையாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்காக கேள்வி. ராஞ்சி, ராஞ்சி எந்த மாநிலத்தின் தலைநகரம்?
2: வந்தாரு, வேகமா வந்தாரு, ஸ்பீடா சொல்லிட்டு சரி ஆளு விடுங்கன்னு போயிட்டாரு. ரொம்ப நல்லா விறுவிறுப்பா வந்து நிகழ்ச்சி வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. இன்னைக்கு நம்ம பேர சொல்லவா அப்படிங்கிற தலைப்புல தான் வந்து தலைநகரங்களோட பேரை நாங்க சொல்ல, மாநிலங்களோட பேர்களை நீங்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி போய்கிட்டு இருக்கு. இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம். ஆட்டக்களத்தில் என்ன கலாம் கேட்டுட்டு
3: இருக்கீங்களா?
1: உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: புதுச்சேரி எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
1: ரொம்ப ஈஸியா கேட்டீங்களே.
2: புதுச்சேரியோட தலைநகரம் எதுன்னு, தலைநகரம் புதுச்சேரி, அதோட மாநிலம் எதுன்னு கேட்டிருந்தனே.
0: பாண்டிச்சேரி வேற, புதுச்சேரி வேறயா? அப்ப அப்படி சொல்லுங்க, தெரியலன்னு சொல்றீங்க.
2: சூப்பரா சொல்லிட்டீங்க சார், சும்மா உங்களை சுத்தி விடலாம் தான், வேற என்ன. ஆட்டக்கல்லு வந்ததுக்கு அப்புறம் விளையாட தானே வேணும் இல்லைங்களா?
0: ரொம்ப நன்றிங்க இணைப்பில் இணைந்ததற்கு. நேரம் 4:50:40. இணையும் அடுத்த நேர் வருக வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
2: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், வாய்ப்பே இல்ல. டஃபா கேக்கலாமா, டஃபா கேக்கலாமா அப்படியே தேடிக்கிட்டு
6: இருக்கேன்.
2: சரிப்பா, போர்ட் பிளேயர் வந்து எந்த மாநிலத்துடைய தலைநகரம்? போர்ட் பிளேயர் இருக்கக்கூடிய ஒரு தீவுக்கு தான். சரிங்களா?
6: கண்டிப்பா.
0: நன்றி.

0: இணையும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம், இனிப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம், இனிப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில் எனக்கு தலைநகரங்கள் மாநிலங்களுடைய பெயர்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். இனிப்பில் காத்திருக்கோம், நேர சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் மதுரை மேலனுப்பானதியிலிருந்து ஐஸ்வர்யா பேசுகிறேன்.
2: ஓகே, ஐஸ்வர்யா கேட்டுடலாமா? இட்டாநகர் எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
0: இடைந்ததற்கு நன்றிங்கம்மா. 4:52, 28 நொடிகள்ல இணையும் நேர் வருக. வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ரொம்ப விறுவிறுப்பா, சுறுசுறுப்பா, ரொம்ப உற்சாகமா வந்து நல்லா விளையாடிக்கிட்டு
1: இருந்தாங்க.
0: அருணாச்சல பிரதேசம்.
2: அருணாச்சலத்தோட பிரதேசம் தான் இட்டாநகரம். நம்ம இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இது வந்து சும்மா ஒரு அறிவு தேடலாக கூட இருக்கட்டும், வெறும் ஆட்டக்கலமா இல்லாமல் ஒரு அறிவு தேடலாம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம இந்த விளையாட்டை கையில் எடுத்தோம். இனிப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்
3: மேடம்,
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் காளீஸ்வரி மதுரையில இருந்து பேசுறேன்.
0: சரிங்கம்மா, விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா.
2: புவனேஸ்வர் எந்த மாநிலத்துடைய தலைநகரம்?
3: கூப்பிடுறது
1: பக்கம்,
2: ஃப்ளைட்ல போனோம்னா பக்கமா டக்குன்னு போய் ஒரு 2 hours டிராவலிங்ல நம்ம போய் இறங்கிடலாம்.
0: எப்படி எல்லாம் கொடுத்து ஒரு நேரம் சுத்தி விடுறீங்க, என்னது? இல்லையம்மா, தவறான பதில். இணைந்ததற்கு நன்றி. அதாவது ஒடிசா தான் உங்க கேட்ட கேள்வி, அதனுடைய தலைநகரம் சொல்லுங்கன்னா உங்க லாஸ்டா ஒடிசாவானே நம்மள்ட்ட கேட்டுட்டு போயிட்டாங்க.
2: இல்ல, ஒரிசான்னு கேட்டாங்க. அது ஒரிசா வேற, ஒடிசா வேற, இல்லைங்களா?
0: இனியும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: என்ன
0: கிருஷ்ணன், சரிங்கம்மா, விளையாட தயாரிக்கீங்களா?
2: ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு நான் கேக்குறேன். மும்பை எந்த மாநிலத்துடைய தலைநகரம்? ஆமா, சரி, உங்க லாங்குவேஜ்ல பம்பாய் எந்த மாநிலத்துடைய தலைநகரம்? சொல்லுங்க, யாரு ரொம்ப ரகசியமா பேசுறீங்களே, நல்ல உற்சாகமா பேசலாம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரையில இருந்து பேசுறேன் மேடம்.
2: பேரு சொல்லலையே.
3: பாரி.
2: மாரி. மாரிக்கான கேள்வி கேட்டுலாமா?
3: பாரி மேடம்.
2: பாரி. ஓகே, கேட்டலாமா?
3: கேளுங்க.
2: திருவனந்தபுரம் எந்த மாநிலத்துடைய தலைநகரம்? ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. நேரம் இப்ப சரியா 4:55 ஆயிட்டு இருக்கு. ஆட்டுக்களம் வந்து ரொம்ப உற்சாகமா வர, அப்படி ஒரு விறுவிறுப்பா, ரொம்ப சந்தோஷமா, மக்கள் எல்லாம் கேட்கிற கேள்விக்கெல்லாம் சும்மா டக்கு டக்குன்னு நேர்கள்லாம் பதில சொல்லி அசத்தெல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து நம்ம ஆட்டுக்களம் நிகழ்ச்சியில இணையெல்லாம்.

0: நேரம் 4:58:30 ஆயிட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்த நேயர் வந்து மும்பை வந்து எந்த மாநிலத்துடைய தலைநகரம்? மும்பை கிடையாது, பம்பாய் தான். பம்பாயோட தலைநகரம் பம்பாயே தான்.
1: அது ரெண்டுமே கிடையாதுன்னு நான் சொல்றேன்.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள்.
1: மகாராஷ்டிரா.
0: மகாராஷ்டிராவோட தலைநகரம் தான் மும்பை அப்படிங்கிற இந்த தகவலோட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஆட்டக்கிழமில் பேரை செலவா அப்படிங்கிற தலைப்பில் தலைநகரங்களோட பேரை நாங்கள் சொன்னோம், மாநிலங்களோட பேரை நீங்கள் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி, நிகழ்ச்சிக்கு முயற்சி செய்த நேயர்களுக்கும் மற்றும் கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியில் இருந்த விடைபெறும் நேரம் வந்தாச்சு. நான் வயலட் மேரி,
1: சுமையா மற்றும்
2: புகழ்.
0: நன்றி நேயர்களே.
1: இந்த நிகழ்ச்சிக்கு அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கிளாரா மற்றும் காளிதாஸ். இன்னும் சில நொடிகளில் செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நீர்வழி சரக்கு போக்குவரத்து 652% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். எஃகு உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மின்சாரத்துறையின் செயல்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு முற்றிலும் கேள்விக்குறியாகி இருப்பதாக திமுக குறை கூறியுள்ளது. அரசு பள்ளிகளில் தவேக நிர்வாகிகள் அத்துமீறி நுழைந்து கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவது தவறானது என்று அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் தொடர்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 பணிகளுக்கு நடத்தப்பட இருக்கும் தேர்வுக்கான காலியிடங்களின் எண்ணிக்கையை 100 உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை

ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் சிங்ஜோவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் மாலை 5:04 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மெகா ஹெட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெட்ஸில் மனமயங்கும் மாலை பொழுதில் உங்கள் மனதை வருடும் பாடல்களோடு இணைவது வயலட் மேரி. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக உமாரமணன் மற்றும் உன்னிமேனன் குரல்களில்.

நேரம் 5:09 15 நொடி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நம்ம கேட்டுட்ருக்கோம் மலை தென்றல். மஞ்சள் வெயில் மாலை நேரத்தில் அழகிய திரையிசை வரிகளால் இனிமே சேர்த்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மாலை தென்றல். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தாமணி கனவுகள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகியின் குரல்களில்.

பூக்களும் ஓய்வெடுக்க, வண்டுகளும் ஓய்வெடுக்க, பறவைகளும் ஓய்வெடுக்க, பாடல் மட்டும் நீங்காமல் ஒலித்துக் கொண்டிருக்கும் மாலை தென்றலில் தொடரும் பாடல் தம்பிக்கு என்ற ஒரு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

நேரம் மாலை 5:23 45 ஆயிற்றுக்கு. மாலை நேர அழகை வர்ணிக்க யாரை கேட்டாலும் பேச மறந்து இசையை மட்டுமே முணுமுணுக்க, ஓ இசைக்குதான் சொந்தமானதோ இந்த மாலை நேரம் என்று யோசிக்க தோன்ற பாடல் ஒலிக்கிறது மீண்டும் கோகிலா திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: இதுவரை செவிவருடும் இசையோடு 80களின் பாடல்களாய் வலம் வந்து உங்கள் மனதை தொட்டுச் சென்றது மலை தென்றல். நேரம் இப்பொழுது 5:30.
2: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
3: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
2: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
3: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க
1: அண்ணே. என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் இப்பொழுது 5:31. இனி வரும் அரை மணி நேரத்திற்கு 90களின் பாடல்களின் அணிவகுப்பாய் உங்கள் மனதை மயக்க மாலை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சத்ரியன் திரைப்படத்திற்காக ஸ்வர்ணலதா குரலில் பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 5:37 ஆகிட்டு இருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz நம்ம கேட்டுட்ருக்கோம் மாலை தென்றல். மாலை என்றால் மனதும் மயங்கும், நினைவும் மறக்கும். ஆனாலும் மனதில் தோன்றிய எண்ணங்கள் மறக்குமா இல்லை மயக்குமா? இதோ அமர்க்களம் திரைப்படத்திற்காக சித்ரா குரலில் பாடல் ஒலிக்கிறது.

நெருமாலை 5 மணி 43 நிமிடம் ஆயிட்டிருக்கு. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 MHz, ராமேஸ்வரம் பண்பலின் 1.9 MHz மாலை தீண்டல் நிகழ்ச்சியோடு நம்ம இணைந்திருக்கிறோம். பகலின் ஒளியில் உயிர் பெற்ற நிலவு இரவின் கருக்களில் மாலையின் கருக்களில் ஒளிர தயாராக இந்த நேரம்தான் பூக்கள் பூக்கும் தருணமா என்ற சந்தேகம் எழ இதோ பாடல் ஒலிக்கிறது. ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் இது கண்ணுக்குள் நிலவு.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 5:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 101.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் மலை தென்றல். மலை தென்றலில் நிலவின் கலையில் தென்றலும் கைகோர்க்க தென்றலை வந்து தாளாட்டு பாட இதோ பாடல் ஒலிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திற்காக பவதாரிணி ஹரிஹரன் குரல்களில்.

நேரம் 5:55. மலைத்தின்றல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 90களின் பட்டியலாய் வலம் வந்து கொண்டிருக்கும் மலைத்தின்றல் நிகழ்ச்சியில நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் உல்லாசம் திரைப்படத்திற்காக ஒலிக்க கேட்கலாம். பாடலில் ஒலிக்கும் குரல்கள் உன்னிகிருஷ்ணன், ஹரிணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது சேவை செய்திகள். அரசினர் மற்றும் தனியார் தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2026-2027 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஜூன் 30 பதிவு செய்ய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அனைத்து தொழிற்சாலை விடுதிகள், தனியார் பணிபுரியும் மகளிர் விடுதிகள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஆகியவை தமிழ்நாடு பெண்கள் மற்றும் குழந்தைகள் விடுதிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2014 மற்றும் அதன் 2015 விதிகளின்படி இம்மாதம் 30 தங்களது விடுதிகளை கட்டாயமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதம மந்திரி ராஷ்டிரியபால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும் வீ

0: வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும் விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் ஜூலை மாதம் 31 தினத்தில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்டவர்களாகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் awards.gov.in மீண்டும் ஒருமுறை awards.gov.in என்ற இணையதளத்தில் ஜூலை மாதம் 10 விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளைகளிலும் கடன் விண்ணப்பங்களை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் இக்கழக இணையதள முகவரியில் tabcedco.net மீண்டும் ஒருமுறை tabcedco.net இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்துடன் சாதி, வருமானம் மற்றும் பிறப்பிட சான்றிதழ், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமம், ஆதார் அட்டை மற்றும் வங்கி கோரும் ஆவண நகல்களுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
3: This is Akashvani, the news read by Valsa Williams. In West Bengal, rescue operations have started after an under-construction godown collapsed, trapping workers beneath heavy iron debris near Taratola in Kolkata today. 3 people were declared dead at the SSKM hospital and the injured are being treated there. Chief Minister Shubhendu Adhikari reached the spot. State Ministers Agnimitra Paul and Dr. Indraneel Kaur also reached the accident site to assess the situation. Teams of the National Disaster Response Force, Police, Fire and Emergency Services and the Indian Army are engaged in search and rescue operations. Several workers are feared to be trapped beneath the debris. The State Secretariat, Nabonno, has issued helpline numbers to assist those affected by the mishap. The helpline numbers are 1070-869-798-1070, 033-2214-3526 and 033-2253-5185. India has strongly objected to Pakistan raising the Kashmir issue at a United Nations forum, accusing Islamabad of politicizing the platform and also slammed it for misusing its position as co-chair instead of being unbiased as behoves the position. The remarks were made by India's permanent representative to the UN in New York, P. Harish, in response to comments by Pakistan's permanent representative, Asim Iftikhar Ahmed. Responding to Pakistan's intervention, Mr. Harish criticized the conduct of the co-chair and reiterated

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் தொடர்வது விளக்கேற்றும் வேளை.

0: நேரம் 6:25. இதுவரை கேட்டது விளக்கேற்றும் வேலை.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இன்றிரவு 9 மணிக்கு
4: பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா,
3: நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெட்ஸ் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். 6:40 அந்திப்புக்கள். 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள், சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபீஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள், டெல்லி அஞ்சல். 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள். அச்சானி, பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 இன்றைய பாரதம், வளர்ந்த இந்தியா 2047, வேளாண் அறிவியல் மையத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் முனைவர் பி பச்சைமால் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 9:00 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன் சிறப்பு நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிறார் ASP சிவசுந்தரம் அவர்கள். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05

0: ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.
1: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
2: இன்றிரவு 9 மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார்.
2: திருவண்ணாமலை எந்த அளவுக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வெளி மாநிலத்திலிருந்து அதிகமான பக்தர்கள் இங்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்தும் அதிகமான பக்தர்கள்

0: வந்து செல்கின்ற அளவுக்கு நம்முடைய திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் போறாங்க. அந்த மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் விதமாக அவர்களுக்கு வர்றவங்களுக்கு தங்கும் வசதி, அவர்களுக்கு சரியான உணவு, இதெல்லாம் இன்றைக்கு திருவண்ணாமலையில் அதிகமாக தேவைப்படுது. திருவண்ணாமலைக்கு இது மாதிரி கிட்டத்தட்ட 3000 ஹோட்டல்ஸ் தேவை இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளுடைய ஊருக்கு பெருமை, நம்மளுடைய திருவண்ணாமலைக்கு பெருமை. அந்த அளவுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு வசதியினையும் செய்து கொடுக்க வேண்டியது. இங்க இருக்கிற போது இந்த பகுதியில டூரிசம் இன்னும் அதிகமாக பெருகும். டூரிசம் பெருகும் போது இந்த பகுதியில வேலை வாய்ப்பு பெருகும். இந்த வேலை வாய்ப்பு பெருகும்போது இந்த பகுதியிலே மக்களுடைய பொருளாதாரம் முன்னேறும்.
1: திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காவல்துறை அத்துமீறி கைது செய்ய முயற்சி மேற்கொண்டது கண்டிக்கத்தக்கது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதேபோல் தவிகவினர் திமுகவினர் மீது தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினால் காவல்துறையை அனுப்புவது போன்ற நடவடிக்கைகளை தவிக அரசு மேற்கொள்வதாகவும் அவர் குறை கூறியுள்ளார். இதனை திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவிகவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவிகவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவிகவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சரின் பிறந்த தினத்தையொட்டி புதிய பேருந்துகள் இயக்கத்தின் தொடக்க விழாவிற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சென்னை கொண்டுவரப்பட்டுள்ள 300 பேருந்துகள் 3 நாட்களாக எவ்வித பயன்பாடுமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வரும் சூழலில் தேவையின்றி பேருந்துகளை இயக்கி எரிபொருளை வீணாக்குவது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். அறிவிப்பு பலகைகளில் கல்வி கட்டணங்களை வெளியிட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு அதற்கான இயக்குநரகம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான தீர்ப்பினை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இவ்வழக்கு நீதிபதி திரு தண்டபாணி முன் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தகவல் ஆணைய உத்தரவின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தகவல் உரிமைச் சட்டம் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்று கூறினார். இதனையடுத்து இவ்வழக்கின் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவை மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி இன்று பார்வையிட்டார். திருப்பத்தூரில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் சார்பில் தென்மண்டல ஆட்சி மொழி மாநாடு இன்று மதுரையில் நடைபெற்றது. சேலம் மாநகர காவல்துறை

ஆணையராக திரு ஜோஷி நிர்மல்குமார் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். தூத்துக்குடி மாநகராட்சியை பசுமையுடன் எழில்மிகு நகரமாக உருவாக்க தொழில்நுட்பம் கூடுதலாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை அதன் ஆணையாளர் திருமதி பிரியங்கா வலியுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சாளர் பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. மயோக்கா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ டிமாலினர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 13-11 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ஆஸ்டின் கிராஜிசிக், குரோவேஷியாவின் நிக்கோலா மெக்டிக் இணையை வென்றது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌஹான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஸுவில் இன்று தொடங்கியது. இந்தியா உள்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. ஆகாஷ்வாணி இசை தூ

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 6:40.
0: நம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம் தேனி மெயின் ரோடு விவிஎம் கல்யாண மகள் அருகில் விராட்டிபத்து மதுரை.

காற்றோடு கணம் மனதோட ரீங்காரம் இசைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆதவன் அடிவானில் துயில் கொள்ளும் நேரம் பண்பலையில் பூக்கிறது அந்திப்பூக்கள். இனிமையான இன்னிசையால் மனம் வருட வருகிறது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சியின் முதலாவது பாடலாக ஜில்லா திரைப்படத்திலிருந்து காற்றலையில் கானம்.

0: அந்திப்பூக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதமான இன்னிசையோடு. நிகழ்ச்சியில் தொடரும் பாடலாக வீரம் திரைப்படத்தில் இருந்து.
1: பட்டாம்பூச்சி சிரிக்குது, கடாமீச எட்டி கட்டி பிடிக்குது, பொத்தி வச்ச அசையெல்லாம் பத்தி கட்டு எறிக்குது.

மனம் விரும்பும் பாடலால் அந்திப்பூக்கள் பூத்து குலுங்குகிறது இன்னிசையோடு. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் கோச்சடையான் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: இன்றிரவு 9 PM
3: பேசுவது
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 PM பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 PM சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
4: நேரம் சரியாக 7:02. அந்திப்பூக்களில் அடுத்ததாக பூக்கவிருக்கும் பாடல் மான் கராத்தே திரைப்படத்திலிருந்து.

0: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிப்பத்து, மதுரை.
2: இதுவரை கேட்டு ரசித்தது அந்தியில் இன்னிசையோடு பூத்திட்ட அந்திப்பூக்கள். பாடல்கள் நேயர்களின் மனம் கவர்ந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது அன்பறிவு பலன் பிரபு. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக யாக்கை திரைப்படத்திலிருந்து.

0: என்பவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள்.
1: திருவண்ணாமலை மாவட்ட விளையாட்டு அரங்கில் ₹10 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் உலக தரத்திலான செயற்கை ஹாக்கி மைதானத்தை தமிழ்நாடு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள உடற்பயிற்சி கூட பராமரிப்பு பணிகளையும் பார்வையிட்டார். விளையாட்டு விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு அளிக்கப்படும் பயிற்சிகள், வழங்கப்படும் உணவு, அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். அப்போது பேசிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுதியில் பயிலும் மாணவிகளுக்கு சர்வதேச அளவிலான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், விடுதியில் தங்கி பயிலும் மாணவிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் பிசியோதெரபிஸ்ட் நியமிக்கப்பட்டு 10 நாட்களுக்கு ஒரு முறை உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றார். தமிழ்நாடு முழுவதும் 47 புதிய விளையாட்டு விடுதிகள் அமைக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். மாணவிகள் பயிற்சி பெற்று சர்வதேச அளவிலும் மாநில அளவிலும் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகளாக வர வேண்டும் என்று மாணவிகளை கேட்டுக்கொண்டார். பின்னர் நீச்சல் குளத்தில் நீச்சல் பயிற்சி பெறும் மாணவிகளும் மல்லர் கம்பம் விளையாடும் நிகழ்ச்சியும் அமைச்சர் ஆதவர்ஜன பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் உள்ளிட்ட அரசுகளோடு உடனிருந்தனர். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைவாக சாமி தரிசனம் செய்ய மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசிரியர் திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க பக்தர்கள் எளிய முறையில் சாமி தரிசனம் செய்ய மாவட்ட நிர்வாகம் இந்து அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் பக்தர்கள் அமைதியான முறையில் சாமி தரிசனம் செய்ய கியூ லைன் வசதி அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளர்கள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி பெண்கள், கை குழந்தையுடன் வரும் தாய்மார்கள் ஆகியோர் சிரமமின்றி சாமி தரிசனம் செய்ய தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது. இப்பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனாக்கர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திருக்கோயிலுக்குள் கோடை வெப்பத்திலிருந்து பக்தர்களை பாதுகாக்க தேவையான இடங்களில் நேர்பந்தல் மற்றும் தரைவிரிப்புகள் அமைக்கப்படுவதையும் வந்தனா கார்க் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய் அலுவலர் ராம பிரதீபன், திருக்கோயில் இணை ஆணையர் பரணிதரன் ஆகியோர் உடனிருந்தனர். தமிழ்நாடு முழுவதும் பழங்குடியின மக்களின் பிரச்சனைகளை தீர்வு காண ஆய்வு செய்யப்பட்டு பழங்குடி மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு உருவாக்க வகையில் தமிழக அரசின் 5 ஆண்டுகால தொலைநோக்கு திட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளதாக சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஐயம்பாளையம் கிராமத்திற்கு வருகை தந்த சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அப்பகுதியில் வசித்து வரும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஐயம்பாளையம் பகுதியில் 65 ஆண்டுகளாக குடுகுடுப்பை தொழில் செய்யும் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கணிக்கர் இன மக்கள் வாழ்ந்து வருவதாகவும், இவர் நீண்ட காலமாக பழங்குடியின ஜாதி சான்று

0: கேட்டு கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இவர்களுக்கு சாதி சான்று வழங்குவதுடன் மேலும் இவருக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடியின மக்களின் பிரச்சினை போக்க ஆய்வு செய்யப்பட உள்ளதாகவும், இம்மக்களின் பிரதான கோரிக்கையான வீட்டுமனை பட்டா, சாதி சான்று இவற்றை வழங்கி பழங்குடியின மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு வழங்க தமிழக அரசின் 5 ஆண்டு கால தொலைநோக்கு பார்வையாக செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். பெண் குழந்தை திருமணம் தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சர் ஆதவர்ஜனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சரான பொதுப்பணி நெடுஞ்சாலைத்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜனா திருவண்ணாமலை மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலருடன் ஆய்வு செய்தார். அதன் பின்னர் திருவண்ணாமலை நகராட்சி சமுத்திரம் பகுதியில் இலங்கை தமிழர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை பார்வையிட்டார். பின்னர் கிரிவலப்பாதையில் உள்ள இலங்கை தமிழர் முகாமுக்கு சென்ற அமைச்சர் அங்கு வசிக்கும் மக்களோடு சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழக முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி ஆய்வுக் கூட்டங்கள் மாவட்டங்கள் தோறும் நடைபெற்று வருவதாகவும், திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு பௌர்ணமி தினங்களில் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை பக்தர்கள் வருவதாகவும், தீப திருவிழாவின் போது 25 லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் வருகை தருவதாகவும், வரும் நாட்களில் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் 12 அரசு துறைகளை ஒருங்கிணைத்து விரிவான திட்டம் தயாரிக்கப்படுவதாகவும் கூறினார். திருவண்ணாமலை மாநகருக்கு வரும் சென்னை சாலை உள்ளிட்ட அனைத்து இருவழி சாலைகளும் 4 வழி சாலையாக மாற்றப்படும் என்றார். தமிழ்நாட்டில் வட மாவட்டங்களில் அரசியல் பின்புலத்துடன் கஞ்சா கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும், இவற்றை தடுக்க கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனை செய்பவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் சிறப்பாக செயல்பட்டு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாகவும், தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடைபெறுவதாகவும், அதனால் பெண்கள் இளம் வயதில் கருவுறுதல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதுடன் பெண்களின் உயர்கல்வி தடைபடுவதாகவும், குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுவதற்காக திரைத்துறையினர் விளையாட்டு வீரர்களை கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் ரவிச்சந்திரன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீட் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் அதிகாரம் மற்றும் ஜனநாயகம் குறித்த புத்தகத்தை குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசியல் அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைப்பது குறித்தும், மக்கள் சார்ந்த அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வது குறித்தும் இப்புத்தகத்தில் தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்ற அடையாளத்தை இந்தியா பெற்றுள்ளது குறித்தும், இந்நிலையில் சமத்துவம், சுதந்திரம், நீதி உள்ளிட்ட மாண்புகளை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்தும் இதில் தெளிவாக விளக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்கிறார் என்று குறிப்பிட்ட திரு சி பி ராதாகிருஷ்ணன், கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் மறுத்தேர்வுக்கு மாணவர்கள் குறித்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதற்காக பிரதமர் தமது பயணத்தை 45 நிமிடங்கள் தாமதப்படுத்தியதையும் சுட்டிக்காட்டினார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், செல்போன் பயன்படுத்தும் மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முகாம்களை நடத்துவது மற்றும் சிம் பாதுகாப்பை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சிம் கார்டு முறைகேடுகளை விரைந்து கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டதாக டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கூறியுள்ளார். நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்துவது குறித்து உயர்மட்ட ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மறுநாள் புதுதில்லியில் நடைபெறவுள்ளது. மத்திய போதை

போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் பிரதிநிதிகள், போதைப்பொருள் தடுப்பு அமைப்புகளின் உயரதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். இக்கூட்டத்தில் வரும் 4 ஆண்டுகளுக்கான போதைப்பொருள் தடுப்பு தொலைநோக்கு ஆவணத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட உள்ளார். தேசிய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பின் கடந்த 2025 ஆண்டுக்கான ஆய்வறிக்கையையும் அமைச்சர் வெளியிட உள்ளார். இந்திய அமெரிக்க வர்த்தகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க பிரதிநிதி திரு ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை சமநிலையிலும் இருதரப்பிற்கும் பயன் தரக்கூடிய வகையிலும் செயல்படுத்தும் ஒரு முயற்சியாக திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும்

0: திரு ஜேமிசன் பயணத்திட்டம் அமைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் பல சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றதாக வர்த்தக அமைச்சகம் கூறியுள்ளது. இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள முக்கிய அம்சங்களின் அடிப்படையில் வர்த்தக விரிவாக்கம் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. மின்னணு வர்த்தகம், தடையற்ற ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் வரி நீக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்தும் வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்புகளின் போது விவாதிக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் தேசிய நெடுஞ்சாலை ஓரங்களில் அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்துவதை தடுப்பதற்கான பணியை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தீவிரப்படுத்தியுள்ளது. நெடுஞ்சாலையில் விபத்துகளை தடுப்பது, பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பை பாதுகாப்பானதாகவும் தடையின்றி பயன்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 595 அனுமதிக்கப்படாத இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுவதால் போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் விபத்து நிகழ்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் மாநில அரசுகளுடன் இணைந்து மாவட்ட அளவிலான சாலை பாதுகாப்பு படையை உருவாக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து நிர்வாக கட்டமைப்பை கண்காணிப்பதற்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு வாகன போக்குவரத்து தடையின்றி நடைபெறுவது உறுதி செய்யப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் சர்வதேச ஒத்துழைப்பிற்கான இணைச் செயலர் திரு அமிதாப் பிரசாத், ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மூத்த ராணுவ அதிகாரி பிரிகேடியர் ஜமால் இப்ராஹிம் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு மற்றும் உற்பத்தி தொழிலில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள், புதுமையான திட்டங்கள், தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்தும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா தலைமையில் பெங்களூருவில் நடைபெற்ற பிரிக்ஸ் விண்வெளி முகமை தலைவர்களின் 2 மாநாடு இன்று நிறைவு பெற்றது. மத்திய விண்வெளி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று விண்வெளித்துறையில் இந்தியா படைத்து வரும் சாதனைகளை பட்டியலிட்டார். நிகழ்ச்சியில் பேசிய இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன், 10 நாடுகளைச் சேர்ந்த 26 பேர் பங்கேற்று ஆக்கப்பூர்வமான தகவல்களை பகிர்ந்து கொண்டதாக கூறினார். இந்தியாவின் தொலையுணர்வு செயற்கைக்கோள், சமூக பொருளாதார மேம்பாட்டு பணிகள், பேரிடர் மேலாண்மை மற்றும் பருவநிலை கண்காணிப்பு ஆகியவற்றில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நீடித்த விண்வெளி திட்டங்கள் மற்றும் விண்வெளி மாசு கட்டுப்பாடு உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக திரு நாராயணன் தெரிவித்தார். மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள தாராத்தலா பகுதியில் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 5 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இடிபாடுகளில் உள்ளவர்களை மீட்பதற்கான பணி நடைபெற்று வருகிறது. மேற்குவங்க மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் சம்பவ இடத்திற்கு சென்று மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை பார்வையிட்டனர். தேசிய பேரிடர் மீட்புப் படை, காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவமும் வரவழைக்கப்பட்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில் 2 இடத்திற்கு முன்னேறியுள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் பும்ரா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டத்தில் இந்தியா பஹ்ரைனை வென்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில்

நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மலார்கோ ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்சிலோ டெமோலைனர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரவுனக் சௌகான் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலக ஜூனியர் ஹேண்ட்பால் சாம்பியன் போட்டி சீனாவின் ஜிங்ஜூவில் இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட 32 நாடுகள் இதில் பங்கேற்றுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் ஜனநாயக கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்மாதிரியாக திகழ்வதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். செல்போன் சிம் கார்டுகளை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பது குறித்து மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்திய அமெரிக்க வர்த்தகம் தொடர்பாக அமெரிக்காவின் ஜேமிசன் கிரீர் தலைமையிலான தூதுக்குழுவினர் கடந்த 3 நாட்களாக நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 7:25:40.
0: நம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம் தேனி மெயின் ரோடு விவிஎம் கல்யாண மகள் அருகில் விராட்டி 10 மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல இனி கேட்கலாம் பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் வடகரை திரைப்படத்திற்காக பிரகாஷ் விஜய் பிரகாஷ் குரலில் பாடல் ஒலிக்கிறது.

7:38 நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக உங்கள் இதயங்களை இனிமையாக்க வருகிறது நிமிர் திரைப்படத்திலிருந்து ஹரிசரன் மற்றும் ஸ்வேதா மோகன் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். அடுத்த பாடலாக சிகரம் தொடர் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் ஜித்தின் குரலில் இணைக்க இருக்கிறது.

7:48 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட். அடுத்த பாடலாக செய்மடுக்க இருப்பது ராஜாராணி திரைப்படத்திலிருந்து கிளின்டன் சிரிஜோ அல்போன்ஸ் அல்கா இவர்களின் இனிமையான குரல்களில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டிருப்பது பாட்டு இது ஹிட்டு. அடுத்த பாடலாக தேனிசை பாய்ச்ச வருகிறது. ஜீவா திரைப்படத்திலிருந்து கார்த்திக் மற்றும் பவ்யா பண்டிட் இவர்களின் ஈர்க்கும் குரலில்.
4: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இணையதளத்தை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இதுதொடர்பாக நாளிதழ் ஒன்றில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். கடந்த மார்ச் மாத புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இணையதளத்தை பயன்படுத்துவோர் எண்ணிக்கை 6.24% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் இணைப்பு மேம்படுத்தப்பட்டு வருவதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது சம்பந்தப்பட்ட வாகனங்களின் காப்பீட்டில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரப்பப்படும் தவறான தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடைமுறை என்றும், அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இது வெற்றிகரமாக செயல்பாட்டில் உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பக்தர்களுக்கு தேவையான தங்கும் விடுதிகளும் உணவகங்களும் கூடுதலாக ஏற்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் நாச்சிப்பட்டில் தனியார் தங்கும் விடுதியை திறந்து வைத்து அவர் பேசினார். இங்குள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளைச் சேர்ந்த பக்தர்களும் வருகை தருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக பக்தர்களின் வசதிக்காக கூடுதல் தங்கும் விடுதிகளையும் உணவகங்களையும் ஏற்படுத்துவதன் மூலம் சுற்றுலா வளர்ச்சி அடைவதோடு வேலைவாய்ப்பும் பெருகும் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது வீர மரணம் அடைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனின் தியாகத்தை போற்றும் வகையில் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் சாலை என பெயர் சூட்டப்படுவதாக மாநில அரசு கூறியுள்ளது. இதுதொடர்பான கோரிக்கையை பரிசீலித்த முதலமைச்சர் திரு விஜய் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. செங்கல்பட்டு புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை விரைவில் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருமாறு மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று இந்த பேருந்து நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், அதிகாரிகளுக்கு இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஒரே நேரத்தில் 57 பேருந்துகள் நிற்கும் வசதிகளுடன் இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது, கோவையில் இளம்பெண் சடலமாக மீட்கப்பட்டது போன்ற சம்பவங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பெண்களின் பாதுகாப்பில் தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் கோரியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், இது கண்டிக்கத்தக்கது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை

காஞ்சிபுரம் அருகே உள்ள அரசு ஊராட்சி நடுநிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்களை பள்ளி சீருடையிலேயே தவைக்கவினர் முதலமைச்சரின் பிறந்தநாள் விழாவிற்கு அழைத்துச் சென்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களை பணியாட்கள் போல் நடத்தும் அதிகாரத்தை தவைக்கவினருக்கு யார் கொடுத்தது என்றும் அவர் வினவியுள்ளார். சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற அராஜகங்களில் ஈடுபடக்கூடாது என்று தவைக்கவினருக்கு முதலமைச்சர் அறிவுறுத்த வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கைக்கு எதிரான 19 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 11 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா 6 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்தது. 135 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இலங்கை அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 123 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அபினவ் தேஷ்வால் தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 25 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 6 தங்கம், 6 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. ஆசிய மலையேற்ற சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. உஸ்பெகிஸ்தானின் டாஷ்கண்டில் நடைபெற்ற இப்போட்டியின் கிராஸ் கண்ட்ரி தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. டர்கு மியூரஸ் சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நம் மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம் தேனி மெயின் ரோடு விவிஎம் கல்யாண மகள் அருகில் விராட்டி 10 மதுரை.

0: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல சுட்டி குழந்தைகளுடைய நிகழ்ச்சியாக தான் வளம்பர காத்துக்கிட்டே இருக்கு பட்டாபூச்சிகள். நிகழ்ச்சியில பங்கு கொள்ள சுட்டிகள் அழைக்கலாம். 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன் நிகழ்ச்சியில் உங்களுடன் சுமையா மற்றும்
1: காளிதாஸ்.
0: நேரம் 8:06:30 பேச காத்துக் கொண்டிருக்கும் சுட்டி யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம். வருக வணக்கம். 25 30 170 மற்றும் 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மாதிரி முன்னிணைப்புடன்
1: யார் எங்கிருந்து பேசுறீங்க?
0: வணக்கம்.
1: வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, கேக்குதா? வணக்கம் வணக்கம்ப்பா.
0: அதாவது இணைப்புல தான் இருக்காங்க, பேச மாட்டாங்க. சரி, ஒரு பாடலை தொடர்ந்து இணையலாமா?
1: கண்டிப்பா.

இரவு 9 மணிக்கு நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்புலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்புலை 100.9 இப்ப கேட்டுட்டு இருக்கீங்க பட்டாம் பூச்சி.
1: 25-30-70 மற்றும் 25-30-71 ஆகிய எண்களை தொட்டு வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் அடுத்த நிகழ்ச்சியாக 8:30 காத்துக்கிட்டே இருக்கு அச்சாணி. பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். இப்ப நம்ம கூட பேச ஒரு சுட்டி கத்துக்கிட்டே இருக்காங்க, யார் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம்? வருக வணக்கம். வணக்கம்
0: வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க? வணக்கம்,
1: இணைப்புலதான் இருக்காங்க. 25-30-70 அறிமுகமும் 25-30-71 அனைத்து நேர்களும் வரலாம். 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன் இன்று 8:45 உங்களுக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு இன்றைய பாரதம். வளர்ந்த இந்தியா 2047 வேளாண் அறிவியல் மையத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் டாக்டர் பி பிச்சைக்மால் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். வருக வணக்கம். சரி, தொடர்ந்து பாடல் கேட்டுக்கொண்டு வரலாம். இதோ

0: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ், கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டி 10, மதுரை.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க பட்டாம் பூச்சிகள்.
1: பட்டாம்பூச்சிகளில் பங்கேற்க அழைக்கலாம். 25 30 170 25 30 171 ஆகிய எண்களை தொட்டு 0452 என்ற மதுரை முன்னிணைப்புடன். வருக வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், சாரதி.
0: சாரதி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: என்ன படத்துல இருந்து?
2: லியோ படத்துல இருந்து.
1: சரி, கொடுத்துடலாம்.
0: இன்னைக்கு என்ன நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: சரி, பயப்படாம பேசுங்க. எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
2: 8ஆம் வகுப்பு.
1: 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்க இல்லையா? யாருடைய துணையும் இல்லாம பேசுங்க, சரிங்களா? பேசுங்க,
0: சொல்லுங்க, சொல்லுங்க. பயப்படாம சொல்லுங்க.
1: அவ்வளவுதானா? சரி, இந்த திருக்குறளுடைய பொருள் தெரியுமா உங்களுக்கு? சரி, அடுத்த முறை வரும்போது பயப்படாம நீங்க மட்டும் எங்கள்கிட்ட ஜாலியா பேசணும், சரிங்களா? சரி, உங்களுடைய விருப்பப்படல் கேட்கலாம். இதோ காட்சலைகள்.

இரவு 9 மணிக்கு நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி.

0: இரவு 9 மணிக்கு
1: பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா.
0: நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.

0: இரவு 9 மணிக்கு
1: பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா.
0: நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன்.
2: நகரில் தமிழ்ச்சங்கம்
0: கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
3: நேரம் 8:28. இதுவரைக்கும் நீங்க கேட்டு ரசித்தது பட்டாமுச்சிகள் மதுரை FM ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில். இனிதே நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள். நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது சுமையா மற்றும்
4: காளிதாஸ்.
5: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30 நிமிடம். தொடர்வது

0: ஆகாஷ்வாணி, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் அச்சாணி. நமது நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன்.
1: வணக்கம் நேர்களே. இன்றைய உலகில் பார்த்தோம்னா எத்தனையோ விதமான தொழில்கள் இருக்கு. எந்த நாடு வந்து தொழில் துறையில முன்னேற்றம் அடைகிறாங்களோ அந்த நாடுதான் இன்னைக்கு வளர்ந்த நாடு அப்படிங்கிற ஒரு தகுதியை அடைய முடியும். அந்த வகையில நம்ம இந்திய நாட்டில் பார்த்தோம்னா இன்று பல்வேறு விதமான அரசு நலத்திட்டங்கள்னால பல பேர் வந்து தொழில் முனைவோராக, நான் மற்றவங்கள்ட்ட வேலை செய்ய விரும்பல, நானே வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்லி தொழில் முனைவோர் ஆகிட்டு இருக்காங்க. அதற்கு அரசாங்கம் பார்த்தோம்னா ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. அந்த வகையில தொழில் முனைவர் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க என்ன விதமான பயிற்சி கொடுக்கறாங்க, அந்த பயிற்சியின் மூலமா எத்தனை பேர் பலன் அடைகிறாங்க, அதை பத்தின அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வந்திருக்காங்க. அவங்களை நம்ம சந்திக்கலாம். வணக்கம்மா.
2: வணக்கம் சார்.
1: நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி.
2: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியின் முதலாவதாக உங்களை பற்றிய ஒரு அறிமுகம், நீ யாரு, என்ன விதமான பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தின ஒரு விளக்கம் எங்கள் நேயர்களுக்கு சொல்லுங்கம்மா.
2: என்னுடைய பேர் வந்து எஸ் சரோஜினி. நான் தேனி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கேன். நான் வந்து மலைகிராம விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 8 ஆண்டுகளா வந்து இந்த விவசாயம் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் பண்றது மட்டும் இல்லாம விவசாயம் பத்தின ஒரு பயிற்சியையும் மகளிர் சுய உதவி குழு பந்தியில நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, நிறைய பயிற்சிகள் கொடுத்தாலும் கூட பிசினஸ் அப்படின்னு வரும்போதும் நிறைய தகவல்களை வந்து என்கிட்ட இருந்து வாங்கிட்டு அவங்களும் பயனடைகிறாங்க. அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற தகவல்களை வாங்கிட்டு நானும் பயனடைகிறேன்.
1: சரிம்மா. அதாவது வந்து தொழில் செய்து முன்னேறணும், தொழில் முனைவராக சிறக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க வழிகாட்டுறீங்க, பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளும் கொடுக்குறீங்க?
2: கடந்த 8 ஆண்டுகளாக நான் கொடுத்துட்டு இருக்கேன் பயிற்சி.
1: இப்ப அடிப்படையான ஒரு கேள்வி, தொழில் முனைவோர் அப்படின்னா யார சொல்லுவாங்க?
2: அதாவது தொழில் முனைவோர் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லாப நோக்கத்துடன் தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்திக்கணும், அதன் மூலம் வந்து நம்ம வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து நல்ல ஒரு ப்ராடக்ட மக்கள் மத்தியில கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் தொழில் முனைவோர்கள்.
1: ஒரு காலகட்டத்துல வந்து அரசு வேலைதான் ரொம்ப முக்கியம், இல்ல தனியார்ல வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. ஆனா காலங்கள் மாற மாற பார்த்தோம்னா நானே வந்து ஒரு தொழில் ஏன் செய்யக்கூடாது, நானே முதலாளி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புது புது தொழில் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வகையில ஒருவர் வந்து தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா அவருக்கான தகுதிகள் ஏதாவது உண்டா?
2: கண்டிப்பா உண்டு. என்ன உண்டு அப்படின்னா, தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு தகுதி வந்து எப்பயுமே இருக்கணும். அவங்க வந்து தன்னையை நம்பணும். அதுக்கடுத்து வந்து எந்த ஒரு தொழிலையுமே முன்னெடுத்து செல்லணும். அதே மாதிரி வந்து புதுமையை வந்து அந்த தொழில புகுத்தணும். தொழில் பண்ணா உடனே வந்து லாபங்கள் வந்து வராது. அப்போ லாபங்கள் வராத நேரத்துல நம்ம வந்து உடைஞ்சு உட்காராம அந்த லாபம் வரலைன்னா கூட அந்த தொழிலை வந்து எடுத்து பண்ற ஒரு தகுதி வந்து இருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் தொழில் துறையில வந்து நீடித்த நிலையான வளர்ச்சியை வந்து அடைய முடியும். இந்த தகுதி இல்லை அப்படின்னா தொழில்துறையில வந்துட்டு அந்த வளர்ச்சி அப்படின்றது கம்மியா தான் போகும். அவங்க வந்து வெளியே வர முடியாது. அவங்க உள்ளேயே ஒரு 4 செவத்துக்குள்ள அவங்க தொழில வந்து பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு முன்னெடுத்து செல்லணும்ன்றது ஒண்ணு, அதே மாதிரி எதையுமே வந்து புதுமையை புகுத்தணும் ஒரு தொழில, அதை வந்து அது ஒரு தகுதியாவே கருதப்படுவாங்க. அதே மாதிரி தன்னை நம்பி தன்னுடைய பிசினஸுக்காக உழைக்கிறவங்க என்னைக்குமே மேம்மேலும் வளர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
1: இப்ப நீங்க சொன்னீங்க தொழில் முனைவோருக்கு நான் வந்து பயிற்சி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. எந்தெந்த தொழில் முனைவோர்கள், எந்தெந்த துறை சார்ந்தவங்களுக்கு என்ன விதமான பயிற்சி நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க?
2: அதாவது நிறைய தொழில் முனைவோர்கள் வந்து ஒரு ப்ராடக்ட வந்து செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராடக்ட வந்து உற்பத்தியும் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க வந்து அந்த விலையை வந்து நிர்ணயம் பண்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. சோ அந்த மார்க்கெட்டிங் எங்க பண்றது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அந்த மார்க்கெட்டிங் பத்தின பயிற்சியை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து மதுரை மாவட்டத்துல மட்டும் ஒரு 600க்கு மேற்பட்ட சுய உதவி குழு பெண்கள் மத்தியில அந்த மார்க்கெட்டிங் பயிற்சி கொடுத்து அவங்க ப்ராடக்ட்டுக்கு எப்படி அந்த மார்ஜின் செட் பண்றது அதை

0: ஒரு பயிற்சியை கொடுத்ததுனால அவங்களும் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. அந்த மார்ஜின் வந்து அந்த வாடிக்கையாளர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை தன்மையா இருக்க போய், குறைச்ச விலையில இருக்க போய், குவாலிட்டி அதிகமா இருக்க போய், எல்லா விதமான ட்ரைனிங்கும் நம்ம சொல்லி கொடுத்து அந்த மார்ஜின் வந்து நம்ம செட் பண்ண சொல்றோம். அதனால அவங்களுக்கு வந்து நட்டம் இல்லாம ஓரளவு லாபமா அந்த தொழில வந்து நீடித்த நிலையான தன்மையோட நடத்தி செல்றதுக்கு இது வந்து வழிவகுக்குது.
1: அதாவது இடைத்தரர்களே கிடையாது அந்த தொழில், அப்படிதான் சொல்ல வரீங்க?
0: ஆமா.
1: அதனால வந்து தொழில் முனைவருடைய உற்பத்தி பொருட்கள் நேரடி வாடிக்கையாளர்களே போகும். அப்ப வாடிக்கையாளர்களுக்கும் வந்து அதோட ரேட்டும் குறைவா இருக்கும், தொழில் முனைவர்களுக்கு லாபமும் நல்லா கிடைக்கும்.

0: சமீபத்துல நீங்க தொழில் முனைவர்களுடைய ஒரு மீட்டிங் நீங்க போயிருப்பீங்க, கைட் பண்ணிருப்பீங்க. எந்த விதமான தொழில் செய்யக்கூடிய தொழில் முனைவர்களுக்கு நீங்க கைட் பண்ணீங்க, அந்த அனுபவத்தை எங்களுக்கு சொல்லுங்க.
1: அதாவது 8 வருஷமா இந்த பிசினஸ்ல நான் இருக்கேன். இந்த 8 வருஷமா இருக்கிற இந்த பிசினஸ்ல வந்துட்டு நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். எனக்கு ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, தேனி மாவட்டத்துல வந்து ஒரு தொழில் முனைவர் இருக்காங்க. அவங்க என்ன அப்படின்னா, படிப்பறிவு வந்து கம்மியானவங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணி வச்சுட்டாங்க. அப்ப உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அந்த விற்பனை அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது. அப்போ என்ன அப்படின்னு நாங்க கேட்கும் போதும் அவங்க கிட்ட, மேடம் இந்த பொருளை வந்து நான் எப்படி விக்கிறதுன்னு தெரியல, எனக்கு வந்து மார்க்கெட்டிங் எதுவுமே தெரியல. இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சந்தையில போய் எடுத்து கொண்டு போய் வித்துட்டு இருக்கேன். ஆனா இது வந்து நான் வந்து நிறைய ஸ்டேட்டுக்கு கொண்டு போகணும், அதே மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ட் கொண்டு போகணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. அப்ப நாங்க சொன்னோம், இந்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் வந்து நீங்க கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ற ஒரு பயிற்சியும் அவங்களுக்கு நாங்க கொடுத்தோம். அப்படி கொடுக்கும் பட்சத்துல அவங்க அதை எளிமையா கத்துக்கிட்டு அவங்களுடைய அனுபவங்களையும் வந்து எங்க கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதாவது ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணி வைக்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை, ஆனா அதை விற்பனை செய்யறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த பெண் சொன்ன ஒரு சொல்லுக்காக அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு பயிற்சியை அவங்களுக்கு கொடுத்து இப்ப ஆன்லைன் மூலமே அவங்களை எப்படி விற்பனை பண்றது அப்படின்றது சொல்லி கொடுத்தது எனக்கு என் வாழ்நாள்ல கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அனுபவமா நான் பாக்குறேன்.
0: ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, நம்ம பொருட்களை வந்து மேனுபேக்சரிங் பண்றது பெரிய விஷயமே இல்ல, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும். பண்ணாதான் நம்ம தொழிலை வந்து நீடிச்சு நிலைச்சு கொண்டு போக முடியும், லாபகரமா மாத்த முடியும். அந்த வகையில நீங்க கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் கண்டிப்பா வந்து ஒரு சிறந்த பயிற்சியா தான் இருக்கும். ஆனா இப்ப ஒரு தொழில் முனைவோர் வந்து ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கணும், ரெடி பண்ணி நான் பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன விதமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்ப ரெடி பண்ணலாம், அதற்கான உங்களுடைய ஆலோசனை?
1: அதாவது நம்ம வந்து ஒரு தொழில வந்து செலக்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கான ப்ராடக்டையும் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, உள்ளூர்ல கிடைக்கிற ரிசோர்ஸை வச்சுதான் நம்ம செலக்ட் பண்ணணும், சரிங்களா? எக்ஸாம்பிளா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சாரி வந்து சின்னாலப்பட்டியில வந்து ஒரு சாரி வந்துட்டு உற்பத்தி பண்றாங்க, அதே மாதிரி ஜக்கம்பட்டியிலையும் உற்பத்தி பண்றாங்க. ஆனா சுங்குடி காட்டன், சின்னாலப்பட்டி காட்டன் இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. நான் வந்து சாரி விற்பனை பண்ணணும் அப்படின்ற ஒரு தொழிலை நான் தேர்வு பண்ணிட்டேன் அப்படின்னா, இங்க இருக்க சாரீஸ வாங்கி நம்ம விக்கணுமே தவிர, சூரத்துல ஆர்டர் போட்டுட்டு அது எப்போ வரும் நம்ம உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா அது வந்து சரியா வராது. அதுதான் அந்த ப்ராடக்டுடைய அந்த லோக்கல் ரிசோர்ஸை வச்சு நம்ம ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, டயத்துக்கு கொண்டு போயிட்டு வாடிக்கையாளர் மத்தியில நம்ம ப்ராடக்டை கொடுக்க முடியும். நம்ம பிசினஸ் எக்ஸ்டெண்ட் ஆன பிறகு நம்ம வந்துட்டு அடுத்த சோர்ஸை வந்து நம்ம யோசிக்கலாம். ஆரம்பத்துல வரவங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, லோக்கல்ல உள்ள ரிசோர்ஸை வச்சு உங்க ப்ராடக்டை தேர்வு பண்ணுங்க அப்படின்றதான் நான் சொல்றேன்.
0: ஒரு தொழில் முனைவர் வந்து தான் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யணும்னா அதுல உள்ள சவால்கள் என்ன, எப்படி விலை நிர்ணயம் செய்யலாம்?
1: விலை நிர்ணயம் செய்யறதுல வந்து நிறைய சவால்கள் இருக்குது. இப்போ ஒரு விவசாயின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த விவசாயி அதிகபட்சம் என்ன யோசிப்பாருன்னா, நான் என் வயல்ல வந்து நெல் போட்டிருக்கேன், அதை நான் அறுவடை பண்ணுவேன், அதை வந்து மொத்தமா ஒரு வியாபாரிட்ட விற்பேன், அதுக்கப்புறம் வந்து அந்த காசை வாங்கி போய் கடனை கட்டுவேன். அதுதான் அவருடைய அதிகபட்ச ஆசை, சரிங்களா? ஆனா அது வந்து நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, விவசாயிகளை வந்து வியாபாரியா மாறுங்கன்னு தான் நாங்க சொல்றோம். உங்களுக்கு நெட்ஒர்க் தெரியாது, எப்படி ரிஜிஸ்டர் பண்றது தெரியாது அப்படின்னா, உங்க வீட்டுல படிச்ச பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உதவியோட நீங்க வந்து வியாபாரியா மாறினீங்கன்னா தான் உங்களுக்கான ஒரு லாபத்தை வந்து நீங்க வந்து

0: அடிக்க முடியும். அப்ப விவசாயி என்னைக்கு வியாபாரியா மாறுறானோ அன்னைக்குதான் வந்து நீடித்த நிலத்த தன்மையாவும் போக முடியும், ரெண்டாவது வந்து அந்த தொழில் துறையிலயும் சிறக்க முடியும்ன்றதான் என்னோட கருத்து.
1: நல்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, விவசாயிகளே வந்து வியாபாரிகளை மாறணும். ஏன்னா இடைத்தரகர்கள் நிறைய இருக்கிறதுனால தான் என்ன முதலீடு போட்டமோ அந்த முதலே கிடைக்காம இருக்கணும் விவசாயிகள். அதனால விவசாயிகள் வியாபாரிகளாக மாறணும். நல்ல கருத்து சொன்னீங்க. அடுத்ததா வந்து இப்ப ஒரு விவசாயியா இருக்கட்டும், வேற எந்த ஒரு தொழில் சார்ந்தவங்க வந்து ஒரு தொழில் நடத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட்ல சில சர்டிபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அது என்ன விதமான சர்டிபிகேட் கொடுக்குறாங்க, யார அணுகணும், எப்படி வாங்கணும், விளக்கமா கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
0: அதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து MSME சர்டிபிகேட் எடுக்கணும். MSME மீன்ஸ் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் சொல்லுவாங்க. இதுல வந்து உதயம் சர்டிபிகேட்னு இருக்கு. இது வந்து நீங்க ஆன்லைன்லயே போனீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். www.msme.government.in அப்படின்ற ஒரு வெப்சைட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்ப MSME அப்ளை பண்ண பிறகு உங்க பிசினஸ் வந்து ஒரு 6 மாசமா நீங்க வந்து நடத்திட்டு போறீங்க. சில பிசினஸ்ல என்ன ஒரு தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, பிசினஸ் வந்து ஒரு பேர்ல ஆரம்பிச்சிருப்போம், அந்த பேர்ல வந்து அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்க மாட்டோம். எப்பயுமே வந்து பிசினஸ் பேர்ல வந்து நம்ம வந்து அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். அக்கௌண்ட் ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் டிரான்சாக்ஷன் காமிச்சு முடிச்ச பிறகு GST சர்டிபிகேட் வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த MSME GST அதுக்கடுத்து வந்து உணவு சம்பந்தப்பட்ட தொழில்கள் பண்றீங்க அப்படின்னா FSSAI அப்படின்ற ஒரு சர்டிபிகேட் வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதையும் தாண்டி நம்மளுடைய பிசினஸ் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போறோம் அப்படின்னா, இப்ப ஒரு கிராமம் வில்லேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா கார்பரேஷன் கிராம பஞ்சாயத்து இதுல எல்லாம் சில பர்மிஷன் வாங்கி சர்டிபிகேட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும். நம்ம
1: தொழில் முனைவோர்கள் இன்றைய காலகட்டத்துல சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, அதை எப்படி வந்து மீண்டு வரலாம்?
0: சவால்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்கு. இப்ப ஒரு பொருளை நாங்க உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ண போறோம் அப்படின்னா அங்க வந்து பேரம் பேசுவாங்க. அப்ப பேரம் பேசும் போது உடஞ்சிருவோம், அப்படியே உட்கார்ந்துருவோம். என்னடா நம்ம இவ்வளவு காஸ்ட் பண்ணோம், இந்த ரேட்டு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடஞ்சிருவோம். இது வந்து முதல் சந்திக்கிற ஒரு சவால், தொழில் முனைவர்கள் மத்தியில ப்ராடக்ட்டுக்கு பேரம் பேசுறது. அதே வந்து மத்த கம்பெனில போய் வாங்கினா எந்த பேரமும் பேச மாட்டாங்க. ஆனா வளர்ந்து வர தொழில் முனைவோர்கள் மத்தியில பேரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு எங்களை பொறுத்த வரையுமே சவால் அப்படின்னு பார்த்தோம்னா ஒத்துழைப்பு இருக்காது ஃபேமிலியில. பிசினஸ்ல ஒரு நட்டம் ஆயிருச்சு அப்படின்னா எங்களை வந்து பேசுறதுக்கு தான் ஆள் இருக்குமே தவிர அந்த நட்டத்துல இருந்து எப்படி வெளியே வந்து மறுபடியும் எங்க பிசினஸ கொண்டு போகணும் சொல்றதுக்கெல்லாம் ஆள் கிடையாது. இது ரெண்டாவது மிகப்பெரிய சவால். மூணாவது வந்து குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு நாங்க பிசினஸ் பிசினஸ் ஓடுனா கூட அந்த ப்ராடக்ட் விற்பனை செய்யும் போது கேன்சல் பண்ணுவான் பாத்தீங்களா. ஒரு 10 கிலோ மிளகு நான் ஒரு இடத்துல பேசிருப்பேன், ஆனா அந்த ப்ராடக்ட வந்து இந்த தேதியில எனக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா அன்னைக்கு காலையிலேயே மெசேஜ் வரும் எனக்கு கேன்சல் பண்ணுங்க. அப்ப அது மிகப்பெரிய சவால். ஏன்னா நான் 10 கிலோ பேக் பண்ணி ரெடியா வச்சிருப்பேன், அதை நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு அடுத்த ஆர்டர் எடுக்கலான்னு, அப்ப கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு வரும்போதும் எங்களுக்கு வந்து அது கஷ்டமா இருக்கும்.

இதுவரை நமது அச்சாணி நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோர்களுக்கான பயிற்சியாளர் எஸ் சரோஜினி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை எதிர்வரும் புதனன்று நமது அச்சாணி நிகழ்ச்சியில் 8:30 கேட்டு மகிழலாம். இத்துடன் இன்றைய அச்சாணி நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி என் நவநீத பாண்டியன். நன்றி நேர்களே.

0: இரவு 9 மணிக்கு
1: பேசுவது கிளியா இல்லை பெண்டரசி மொழியா.
0: நம் மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி.
2: அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்று இரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:45. தொடர்வது
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் சென்ற வாரம் நாம் கேட்ட வேளாண் அறிவியல் மையத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் முனைவர் பி. பச்சைமால் அவர்கள் தந்த தகவல்களின் தொடர்ச்சியை இப்போது கேட்கலாம்.
4: சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் இருந்தால் ஒவ்வொரு இதில் புது புது கண்டுபிடிப்பு வந்துக்கிட்டு தொழில்நுட்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அது வந்து அந்த சயின்டிஃபிக் டெம்பரை கூட்டினாத்தான் மக்களுக்கு அது கொஞ்சம் பிரயோசனப்படும். அதனால் முக்கியமாக பட்டியலின சமூகத்துக்காக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் ஆரம்பித்து அவங்களுக்காக இந்த இன்குபேஷன் சென்டரும் ஆரம்பித்து அவர்கள் ஏறக்குறைய ஒரு 60 பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் எண்டபுரம் மாறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்து டிக்கில் அதுன்னு கொடுத்து எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்து அது மூலம் அவர்களுக்கு பேக் பண்ணுறது எப்படி, பேக்கேஜ் பண்ணுறது எப்படி, அது சிவகாசியிலேருந்து வந்து இதுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கடுத்து அந்த பயிற்சிக்கு நாங்கள் முக்கியமாக இங்கே இருக்க இன்குபேஷன் சென்டர் மற்றவருடைய இதுகள்லாம் பயன்படுத்தி அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றதுக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு முக்கியமான தேனி மாவட்டத்தில் எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை சொல்லலாம். இது எதிர்காலத்து இதனுடைய இன்னும் அதிகமான மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க எண்ணியுள்ளோம். தொழில் முனைவிற்காக அரசு நிறைய திட்டங்களை செலுத்த மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களும் இணைந்து செயல்பாட்டுக்கிறாங்க. அதில் வந்து 10 கோடி வரைக்கான புதிய வேளாண் மதிப்பு மையங்கள் அமைப்பதற்கு கடன் உதவி செய்கிறாங்க. அந்த கடன் உதவிக்கு வந்து மானியமாக 25% வழங்கப்படுகிறது. அதுக்கடுத்து சிறப்பு சலுகையாக பெண்கள் மற்றும் ஆதி திராவிடம் மற்றும் பழங்குடியினருக்கு தொழில் முனைவருக்கு 10% மானியம் அதிகம், அதாவது 35% மானியமும் அதிகபட்சம் அது வந்து அதிகபட்சம் 1 கோடி வரைத்தும் கொடுப்பாங்க. இதன் மூலமாக அந்த வேளாண் மதிப்பு கூட்டு மையங்களை ஆரம்பிக்கிறது. அதுக்கு வந்து வட்டி மானியமும் மத்திய அரசாங்கத்திலேருந்து கொடுக்கப்படுது பேங்க் மூலமாக. அவங்களுக்கு 5 வருடங்களுக்கு வட்டி மானியமும் கொடுக்க, அது மூலமாக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி ரொம்ப ஆரம்பத்தில் இருக்க கஷ்டங்கள் இல்லாமல் இண்டஸ்ட்ரியில் அந்த வேளாண் மதிப்பு கூட்டு மையங்கள் சிறப்பாக செயல்படும் என்று சொல்லிக் கொள்கிறோம். தரமான இடுபொருள்கள் உற்பத்தி மற்றும் எதிர்காலத்திலே பொருள் இடுபொருள்கள் வந்து மிக முக்கிய தேவையாக இருக்கின்றன. பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களில் இதை தயாரிச்சுக்கலாம், ஆனால் நம்ம லோக்கலில் இருக்க விவசாயிகளே தயாரிக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கும். நாங்கள் கப்பு குண்டுங்கிற விதத்தில் ஏறக்குறைய ஒரு 10 வெர்மி கம்போஸ்ட் என்டர்பிரைஸ் டெவலப் பண்ணியிருக்கோம். அவங்க ஏறக்குறைய சிறிய அளவில் வந்து சென்டேட்டில் பயிற்சி பெற்றவங்க, இப்போ பெரிய அளவில் ஏறக்குறைய 2 கோடி ரூபாய்க்கு டேர்ன்ஓவர் பண்ணி இங்கே தேனி மாவட்டம் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற கேரளாவுக்கு அதிகமாக சென்று விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க. இந்த உற்பத்தி மையங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கும் அங்கக வேளாண்மைக்கும் மிக முக்கியமாக செயலாற்றி வருகிறது. இந்த வேளாண் இடுபொருள் மற்றும் விநியோகம் என்பது விவசாயத்தின் முதலாகும். நவீன வேளாண்மையில் லாபகரமான மகசூல் மற்றும் மண் வளத்தை பாதுகாக்க தரக்கட்டுப்பாடு மற்றும் சரியான விநியோக முறை மிக அவசியமாகும். தரமான இடுபொருள் முக்கியத்துவம், விதை வீரியமுள்ள சான்று பெற்ற விதைகள் முளைப்பு திறனை அதிகரிக்கும். உரம் மண்ணின் வளத்தை வகைப்படுத்தி மயிருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை சீராக வளர்க்கின்றன. இதுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு மண்ணும் நீரும் பரிசோதனை பண்ணி அவங்க பயன்படுத்தினால்

மிக உற்பத்தி கூட்ட முடியும் என்று எங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செய்திகள் இருக்கின்றன. அதுக்கடுத்து இயற்கை இடுகொள்கள், முக்கியமாக மீன் அமிலம், ஜீவாமிர்தம் போன்ற இயற்கை இடுகொள்கள் மகசூலை அதிகரிப்பவர் நஞ்சில்லா உணவை உறுதிப்படுத்துகின்றன. இந்த உற்பத்தி முறைகள் அங்கீகரிக்கப்பட்ட உற்பத்தி அரசு மற்றும் வேளாண் பணிகள் பரிந்துரைத்தபடி சுத்தமான முறையில் இடுகொள்கள் தயாரிக்கப்பட வேண்டும். இயற்கை தயாரிப்புகள் மீன் அமிலம், மண்புழு உரம், பஞ்சகாவியம் போன்றவை குறைந்த செலவில் உற்பத்தி செய்யப்பட்டு மக்களுக்கு குறைந்த செலவிலே அது சந்தைப்படுத்த வேண்டும். சந்தைப்படுத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் இயற்கை இடுபொருள் கிடைக்கும். வேளாண்மை உழவு நலத்துறை மூலம் தரமான விதைகள் மற்றும் இடுபொருள் மானிய விலையில் விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்பட ஏற்பாடு செய்யப்படும். அங்காடிகள் தமிழகத்தில் உள்ள உழவர் சந்தைகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சான்றளிக்கப்பட்ட தனியார் விற்பனை நிலையங்கள் மூலமாக விநியோகம் நடைபெற ஏற்பாடு செய்யப்படும். இப்போ தற்காலிகமாக இந்தியா முழுக்க ஏறக்குறைய 10,000 உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களை ஆரம்பித்து சொல்லி மத்திய அரசாங்கம் செயல்படுத்தி ஏறக்குறைய 9,500 எஃப்இஓக்கள் ஆரம்பித்து சிறந்த நடைபெற்று வருகிறது. தேனி மாவட்டத்தில் நாங்கள் 8 உழவர் உற்பத்தியாளர் சங்கங்களை ஆரம்பித்திருக்கிறோம். திராட்சை உழவர் உற்பத்தியாளர் சங்கம், வாழை உற்பத்தியாளர் சங்கம், கரும்பு உழவர் உற்பத்தியாளர் சங்கம், வெற்றிலை உழவர் உற்பத்தியாளர் சங்கம், தேன் உழவர் உற்பத்தியாளர் சங்கம், தென்னை உழவர் உற்பத்தியாளர் சங்கம், அதுக்கடுத்தபடியாக மலர் உற்பத்தி சங்கம், இப்போ புதியதாக பால் உற்பத்தியாளர் சங்கம். பால் உற்பத்தி என்றால் இந்த விவசாயிகள் மாடு வளர்ப்பதற்காக ஒரு உழவர் உற்பத்தியாளர் சங்கத்தை புதியதாக இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். முதலில் கேவி அதாவது நபார்டு மூலமாக 2 எஃப்இஓக்கள் ஆரம்பித்து நடத்தியிருந்தோம். ஆனால் தப்போ எங்களுக்கு ஐசிஆர்லேருந்து வரக்கூடிய இது மூலமாக எங்களுடைய கேவிகை மூலமும் கேவிக்கு ரிவால்விங் ஃபண்டு மூலமாகவும் இந்த 6 எஃப்இஓக்களை ஆரம்பித்து நடத்தி வைக்கிறோம். எஃப்இஓ என்பது அந்த வேலையோட ப்ராடக்டை தயாரிக்கிறது, அவங்களே நிறைய மார்க்கெட் பண்ணுறது. நாங்கள் இது மூலமாக ஏற்கனவே நான் சொன்னபடி 300 சுயதொழில் ஆரம்பிச்சிருக்கோம், 400 சுயதொழில் ஆரம்பிச்சிருக்கோம், 300 உழவர் அக்ரிபண்ணர் உற்பத்தியாளர்களை உருவாக்கியிருக்கோம். ஆனால் அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மார்க்கெட்டிங்கிறது மிக மிக ஒரு கடினமான செயலாக இருக்குது. மார்க்கெட்டிங்காகத்து நாங்கள் என்ன சொந்த ஒவ்வொரு உழவு உற்பத்தியாளரும் சொந்த கடைகள் வைக்க வேண்டும், விற்பனை நிலையங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஏறக்குறைய சொந்தமாக சுயமாக ஏறக்குறைய 5 உழவு உற்பத்தியாளர் சங்கங்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள். அதாவது சந்தைப்படுத்துறதுக்காக தனியாக சொந்தமாக கடை ஆரம்பித்து தற்போது ஏறக்குறைய ஒவ்வொரு கடையும் ஏறக்குறைய 5 லட்சம் 6 லட்சம் வரைக்கும் விற்பனை அளவுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த உழவு உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு இதில் சந்தைப்படுத்துவதற்கு பிரச்சனை தீர்த்துட்டா அவளுக்கு இது 2 மடங்கு வருமானம் என்பது ஈஸியாக கிடைத்துவிடும். தரக்கட்டுப்பாடு, எதிர்காலத்தில் தரக்கட்டுப்பாடு என்பது மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கணும். போலியாக மற்றும் தரமற்ற இடுவெளிகள் விற்பனை தடுக்க மாநில அரசின் மூலமாக தீவிரமாக உதவி செய்யப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலம் தொழில்நுட்ப வழிகாட்டுதல் வாங்கி மக்களுக்கு கொடுக்கப்படும். சான்றளிக்கப்பட்ட தரமான விதைகள், நாற்றுகள் மற்றும் உயிர் உரங்களை மையத்தின் மூலமாக உற்பத்தி செய்து விவசாயிகளுக்கு நேரடியாக கொடுக்கப்படும். கரும்பு வந்து விவசாயிகள் வந்து உற்பத்தியாளர் சங்கம் வந்து இப்போ இந்த இது அதாவது உயிர் உரங்களை தயாரித்து அவர்களுக்கு தங்களுக்குள்ளே கொடுத்து மற்றவர்களுக்கும் கொடுத்து இதுக்கான ஒரு இது அமைப்பை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் அது இன்னும் அதிகமான அந்த உயிர் உரங்களை தயாரிக்க முடியும் என்று கூறி அந்த பகுதி மக்களுக்கு இன்னும் அதிகமான அதில் விவசாயிகளை இணைக்க செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த பண்ணையம், அது இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம். ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பது பயிர் சாகுபடியின் கால்நடை வளர்ப்பு, அதாவது மாடு, ஆடு, கோழி மற்றும் மீன் வளர்ப்பு, பன்றி வளர்ப்பு போன்றவற்றை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் முறையாகும். ஒரு பிரிவின் கழிவு மற்ற பிரிவுக்கு உரமாகவோ அல்லது உணவாகவோ மாறுவதால் கூடுதல் முதலின்றி ஆண்டு முழுவதும் நிலையான வருமானம் விவசாயிகள் பெற முடியும் என்று நம்புகிறோம். அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள், சுழற்சி முறையின் மூலமாக பயிர்களின் கழிவுகள் ஆடு மாடுகள் தீவனமாகவும் அவற்றின் சாணம் பயிர்களுக்கு இயற்கை உரமாகவும் மாறுகிறது. ஆண்டு முழுவதும் நிலைத்த வருமானம், அதாவது பருவகால பயிர்கள் மட்டும் நம்பி இருக்காமல் தினமும் அல்லது மாதந்தோறும் பால், முட்டை, இறைச்சி மூலம்

நிலையான வருவாய்கள் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக. இடர் குறைவு, ஏதேனும் ஒரு தொழில் நட்டமடைந்தாலும் மற்ற தொழில் மூலம் பாதுகாப்பை உறுதி செய்யலாம். மாவு விவசாயிகள் வந்து தென்னையும் விவசாயம் பண்ணுறாங்க, கரும்பு விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் மாவு விவசாயிகள் வந்து விலை குறையிறும்போது தென்னையிலேருந்து விலை கிடைக்கிறதுனால அவங்க வந்து தப்பிச்சிடுறாங்க, அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா விவசாயிகள் பொறுத்தளவுக்கு அந்த சரியான நேரத்தில் அறுவடை ஆன உடனே விலை கிடைக்கணும், அது விலை கிடைக்காதே ஒரு பிரச்சனை. அது வந்து தொடர்ந்து அப்படி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வாரமும் மாதமும் கிடைப்பினால் வருமானம் வந்து சீராக கிடைக்கும். அதுக்கடுத்து விவசாயம், நெல் சிறுதானியம் மற்றும் பயிர்கள் தீவன பயிர்களை பற்றி விவசாயம் செய்வதற்கான ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் செய்ய முடியும். அதுக்கடுத்து கால்நடை கோழி வளர்ப்பு, கறவை மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள், நாட்டுக்கோழி, வாத்து மற்றும் காடையை வளர்ப்புக்கானதை எதிர்காலத்தில் அதிகமாக, தேனி மாவட்டம் இதெல்லாம் குறையாக இருக்குது, இந்த வாத்து மற்றெல்லாம் குறையாக இருக்குது, அது வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணப்படும். அது முக்கியமாக உழவர் உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் மூலமாக செலுத்தப்பட முடியும் என்று எதிர்கால திட்டங்களை முழு வைத்திருக்கிறோம். மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, காளான் வளர்ப்பு மற்றும் மண்புழு. காளான் வளர்ப்பு சொல்கிறோமோ, நாங்கள் ஏறக்குறைய ஒரு 5 ட்ரைனிங் கொடுத்தோம். 5 ட்ரைனிங்கில் இறக்கு 125 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். அதில் ஏறக்குறைய 30 பேர் காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு இப்போ நல்லா அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க. அதில் என்ன உற்பத்தி பண்ண என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, காளான் அதிகம் உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு அவளுக்கு அதை சந்தைப்படுத்த முடியலை. ஆகவே அவளுக்காக ஒரு கடை, அதாவது காளான்லேருந்து மதிப்பு கூட்டு பொருளை தயாரித்து அதை விற்கிறதுக்கான கடையை ஆரம்பிக்கிறதுக்கு அங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேனி எதிர்காலத்தில் அது ஒரு முக்கியமாக அது வந்தது. அதுக்கடுத்து ரேபிட்டு ட்ரைனிங் வந்து, அதாவது முயல் வளர்ப்புங்கிறது வந்து இன்னும் அது சரியான மாதிரி, முயல் வாங்கிடுறாங்க கொடுத்துட்றாங்க, ஆனால் முயல் வந்து அதனுடைய வேலையோட பிராட்டை வந்து மக்கள் சாப்பிட பழகலை. முத முதல்ல பிராய்லர் வரும்போது அப்படித்தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சமாக மற்ற ஒரு பொருளெல்லாம் தயாரித்து அது ஒன்று. அதே மாதிரி இந்த முயல் வளர்ப்பு வந்துச்சுன்னா அது மூலமாகவும் அது குயிக்காக வருமானம் வரக்கூடிய ஒரு தொழிலாக மாறும். வெறும் இந்த புதுமை மற்றும் மேம்படுத்த விரிவாக்கம், விஞ்ஞானிகளுக்கு விவசாயிக்குள்ள இடைவெளியை கருவாக்க ஒரு நாடு விவசாயம் என்ற தொலைநோக்கு பார்வையில் கேள்வி கேள்வி மையங்கள் செயல்படுத்த, அதாவது 2047 வளர்ந்த இந்தியாவுக்கு இந்த ஒரு நாடு ஒரு விவசாயம் என்ற ஒரு கான்செப்ட் வந்து வேலை செய்யும். அடுத்தபடிய கிசான் சாரதி, அது விவசாய தொடர்பாளர்கள், அதாவது இந்த செயலின் மூலமாக 24 மணி நேரமும் வேளாண் மையங்கள் செய்திகளை கொண்டு சேர்க்கின்றன. சுருக்கமாக கூறின், 2047 இந்தியாவை உலகின் முதல் நிலை பொருளாதார சக்தியில் ஒன்றாக மாற்றும் என்ற லட்சிய பயணத்திலே வேளாண் அழிவு மையங்கள், அதாவது இந்தியா முழுக்க ஏற்கனவே 761 கேள்விக்கு இருக்கிறன, அவங்க இன்னும் பீடு நடை போட்டுக்கிட்டன. ஆனால் எதிர்காலத்தை பார்க்குற ஒரு பூன் மாதிரி இருக்கும், விவசாயிகளுக்கு அது ஒரு பூன் தான். அது மூலம் இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஒலிக்கீற்று நம்ம சொல்லலாம். அது எதிர்காலத்தில் வேளாண் மையங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மக்களுக்கு 2 மடங்கு உற்பத்திகளுக்கு 2 மடங்கு வருமானம் கூட்டி நம்மளுடைய 2047 வளர்ந்த இந்தியாவாக மாற்றுவதற்கான உந்து சக்தியாக வேளாண் மையங்கள் வேலை செய்யும் என்பது நிச்சயம். இதன் மூலமாக மத்திய அரசினுடைய வளர்ந்த இந்தியா 2047 என்ற திட்டத்தை நோக்கி செயலாற்றி கொண்டு வருகிறோம். நன்றி.

0: இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை வேளாண் அறிவியல் மையத்தின் எதிர்கால செயல்பாடுகள் குறித்து, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மையத்தின் தலைவர் முனைவர் பி. பச்சைமால் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நம் மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் கலை நயமும் உயர்தரமும் கொண்ட ஜவுளிகளின் ஆலயம், தேனி மெயின் ரோடு, விவிஎம் கல்யாண மகள் அருகில், விராட்டிபத்து, மதுரை.

0: அடுத்த நிகழ்ச்சியாக உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சிறப்பு நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9 மணி. தொடர்வது
3: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் ரசிக்க இருப்பது மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் பிறந்தநாள் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
4: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன்குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்டுக்கு அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் மதுரை.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். பாட்டியின் பாரம்பரிய சுவையில் மனதை மயக்கும் டேஸ்ட்.
4: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன்குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்டுக்கு அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் மதுரை.
3: கண்ணதாசன் அவர்களின் நினைவாளிகளை பகிர்ந்து கொள்கிறார் ESP சிவசுந்தரம் அவர்கள்.
5: காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன்,
6: காலத்தை வென்ற கவிஞர் கவி பேரரசு கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் 99வது பிறந்த நாள் விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டுகிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து பட்டி தொட்டிகளிலும் இன்று வரை காலத்தால் மறக்க முடியாத பாடல்களை தந்த கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் 24/6/1927 இன்றைய சிவகங்கை மாவட்டம் சிறுகூடல்பட்டியில் பிறந்தார். அவருடன் பிறந்தவர்கள் 5 சகோதரர்கள், 2 சகோதரிகள் ஆவார்கள். கவி பேரரசு கண்ணதாசன் அவர்களின் வீட்டில் 8வது குழந்தை. கவி பேரரசு கண்ணதாசனுக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் முத்தையன். தமிழில் மீது ஏற்பட்ட பற்றால் தனது பெயரை கண்ணன் 8வது பிறப்பு என்பதைப் போல கண்ணதாசன் என்று தனது பெயரை மாற்றிக்கொண்டார். கவி பேரரசு ஆரம்ப காலத்தில் நாத்திகராகவும் பின்னர் ஆத்திகராகவும் தனது வாழ்க்கை வரலாற்றை 2 பிரித்து நாத்திகராக இருந்த காலத்தை வனவாசம் என்றும் ஆத்திகராக உள்ள காலத்தை மனவாசம் என்று பிரித்துள்ளார்கள். 1943-1961 வரை அவர் நாத்திகராகவும், 1961 முதல் தனது கடைசி காலம் வரை அவர் ஆத்திகராகவும் இருந்ததுதான் வரலாற்று உண்மை. கண்ணதாசன் அவர்கள் முதல் பாடலை 6/8/1943 கன்னியின் காதலி என்ற படத்தில் இடம்பெற்ற கலங்காதிருமணமே என்ற பாடலை எழுதினார்.

0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன்குழல், பலகாரன்னு மதுரை மைக்ரோ டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
1: கானாவில் ஆரம்பித்த அவரது பாடல் 19/2/1982 மூன்றாம் பிறை படத்தில் இடம்பெற்ற கண்ணே கலைமானே என்ற பாடலுடன் அவருடைய வாழ்க்கை நிறைவு பெற்றது.

0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், மதுரை.
1: தமிழகத்தில் நடைபெறும் திருமண விழாக்கள், மங்களகரமான விழாக்களில் என்றும் இடம்பெற்ற பாடல் பாசமலர் படத்தில் இடம்பெற்ற வாராயோ தோழி வாராயோ என்ற பாடல். இந்த படம் 1961 மே 7 வெளிவந்தது. கவி பேரரசு அவர்கள் ஒரு திருமண வீட்டில் நாம் இருந்தால் எவ்வாறு நடக்கும் திருமணம் என்பதை நம் கண்முன்னே காட்டிய வண்ணம் இந்த பாடலை எழுதியிருப்பார்கள். இந்த பாடலுக்கு இசையமைத்த இரட்டையர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இன்றும் காலத்தால் மறக்காமல் இருக்கிறார்கள். கவி பேரரசு கண்ணதாசன் எழுதிய வாராயோ தோழி வாராயோ என்ற பாடல் ஒழிக்காத திருமண விழாக்கள் எதுவும் இல்லை என்றே சொல்லலாம். காலத்தை வென்ற கவிஞர் அவர்கள் எழுதிய அருட்கொடை இந்த பாடல்.

0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன்குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்டுக்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
1: மதுரை என்றாலே தமிழ் சங்கம், உலகத்தின் மூத்த மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லக்கூடிய தமிழ் மொழியை வளமைப்படுத்திய பாடல் பார் மகளை பார் என்ற படத்தில் இடம்பெற்ற மதுரா நகரில் தமிழ் சங்கம் என்ற பாடல். இந்த படம் 1963 ஜூலை 12 வெளிவந்தது. இந்த படத்தில் சிவாஜி கணேசன், சௌகார் ஜானகி, முத்துராமன், விஜயகுமார் என பல திரைப்பட நடிகர்கள் நடித்திருப்பார்கள். இந்த பாடல் மைசூர் பெருந்தாவரன் அரண்மனையில் பூங்காவில் படமாக்கப்பட்ட பாடல். மதுரா நகரில் தமிழ் சங்கம் என்று சொல்லி தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவை செய்த பாடல் இந்த பாடல்.

0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
1: பாட்டியோட
0: பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். பாட்டியின் பாரம்பரிய சுவையில் மனதை மயக்கும் டேஸ்ட்.
0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மயக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
2: வரலாற்று சிறப்புமிக்க மதுரையில் இறைவனின் திருவிளையாடல்களை படமாக தொகுத்து திரு ஏ பி நாகராஜன் அவர்கள் 31/7/1965 எடுத்த படம்தான் திருவிளையாடல். சிவனை நேரில் பார்ப்பது போன்று சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்திருப்பார்கள். திருவிளையாடல் படம் வெளிவந்த ஆண்டிலிருந்து பல வருடங்கள் பல திரையரங்கில் ஓடி மகிழ்ந்தது. காரணம், இந்த படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களும் கவி பேரரசு கண்ணதாசனால் எழுதப்பட்டது. பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா இல்லையா என்ற சர்ச்சையின் முன்பாக எழுந்த பாடல்தான் பொதிய மலை உச்சியிலே புறப்படும் தென்றல் என்ற பாடல். இந்த பாடலை பி பி சீனிவாஸ் அவர்களும் சுசிலா அவர்களும் மிக தெளிவாக பாடியிருப்பார்கள். இந்த பாடல் கேட்டால் என்றும் இளமையான இனிமையான உற்சாகமான பொழுது வரும். இந்த பாடல் எடுக்கப்பட்ட விதமும் அது அமைக்கப்பட்ட விதமும் மிக அருமையாக இருக்கும். இலக்கியத்தில் ஈடுபாடுடைய கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் இந்த பாடலை ரசித்து எழுதியிருப்பார்கள்.

0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன்குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்டுக்கு அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், மதுரை.
1: உலகத்தில் எத்தனையோ நிகழ்வுகள் தோன்றி மறைகிறது. அந்த உலகமே தனக்காக வந்தது போன்ற கற்பனையில் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாசம் என்ற படத்தில் இளமையில் ஜெயிலுக்குள் சென்று ஜெயிலிருந்து வெளியே வரும்போது ஒரு பாடலை பாடிக்கொண்டே வெளியே வருவார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக என்று சொல்லி அந்த பாடல் உற்சாகம் பாடலை பார்க்கும் பொழுது நமது இளமை காலத்துக்கு அந்த பாட்டை கொண்டு செல்வோம். அந்த வகையான பாடல்தான் பாசம் படத்தில் இடம்பெற்ற உலகம் பிறந்தது எனக்காக என்ற பாடல். இந்த படத்தை பழம்பெரும் டைரக்டர் டி ஆர் ராமன் அவர்கள் இயக்கியிருப்பார்கள். இந்த படம் 1962 ஆகஸ்ட் 31 வெளிவந்தது.

நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடிய படத்தை தயாரிப்பார்கள். இந்த படம் குழந்தைகள் தினத்தில் டெல்லியில் திரையிடப்பட்டு பரிசும் பெற்றது. இந்த படத்தின் திரு ஜெய்சங்கர் அவர்களும் ஜமுனா அவர்களும் நாகேஷ் அவர்கள் நடித்திருப்பார்கள். குட்டி பத்மினி அவர்கள் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார்கள். இந்த படம் பலகாலம் ஓடி இந்த படத்திற்குரிய வெற்றி விழா சென்னையில் ஒரு தியேட்டரில் நடந்தது. அப்பொழுது தமிழகத்தில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் முதல்வராக இருந்து கொண்டு இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள சென்றார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகர்களுக்கு பரிசு வழங்கும் பொழுது குட்டி பத்மினி அவர்களும் பரிசு வாங்க சென்றார். அப்பொழுது டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு அவர்களை கூப்பிட்டு, என்னப்பா இந்த படத்தில் ரெண்டு சின்ன பிள்ளைகள் நடித்திருந்தார்களே, மற்றொரு சின்ன பிள்ளை எங்கேப்பா வர சொல்லு என்று சொல்லி, அந்த அளவுக்கு உருவ ஒற்றுமையாக இருந்ததை தலைவர் காமராஜ் அவர்கள் புரியவில்லை. காரணம், இந்த டெக்னாலஜி எல்லாம் அவருக்கு தெரியாது. பிறகு டைரக்டர் சொன்னதை கேட்டுக்கொண்டு, இப்படியெல்லாம் படங்கள் எடுக்க முடியும் என்பதை நான் நம்பவில்லை. இந்த படத்தை பார்க்கும் பொழுது தாய் தகப்பனை விட்டு குழந்தைகள் தெரிந்தால் என்னாகும் என்று எனக்கு தெரிகிறது. இந்த படமும் இந்த படத்தை தயாரித்த நிறுவனமும் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்து கூறினார்கள். இந்த தகவலை குட்டி பத்மினி அம்மா அவர்களே என்னிடம் ஒரு விழாவில் சொன்னார்கள். அந்த அளவுக்கு சினிமா வந்து பாடலும் வந்து மக்களை ஒன்றாக சேர்க்கக்கூடிய நினைவுகள், இதெல்லாம் காலத்தால் மறக்க முடியாத கண்ணதாசன் அவர்கள் எழுதினார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது.

0: தங்கம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.
1: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
2: குழந்தைகளின் தாய் தந்தை பாசத்தை வைத்து எடுத்த படம் ஏவிஎம் நிறுவனத்தின் குழந்தையும் தெய்வம் என்ற படம். இந்த படத்தில் இடம்பெற்ற கோழி ஒரு கூட்டிலே, குஞ்சு ஒரு கூட்டிலே என்று நமது குட்டி பத்மினி அவர்கள் சின்ன வயசாக இருக்கும் பொழுது இரட்டையர் வேடத்தில் நடித்து அந்த பாடல் அந்த படத்தில் இடம்பெற்றது. ஏவிஎம் நிறுவனம் என்றாலே

பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன்குழல், பலகாரன்னு மதுரை மைக்ரோ டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், மதுரை.

0: 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கும் காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் பிறந்த நாள் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
1: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன்குழல், பலகாரன்னு மதுரை மைக்ரோ டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் மதுரை.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். பாட்டியின் பாரம்பரிய சுவையில் மனதை மயக்கும் டேஸ்ட்.
1: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன்குழல், பலகாரன்னு மதுரை மைக்ரோ டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் மதுரை.
2: ஆண் பெண் வாழ்க்கையில் பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு கல்லூரி பருவத்திலிருந்து விடுபட்டு மக்களோடு பழகும் பொது வாழ்க்கைக்கு கல்லூரி காலத்தை விட்டு வெளியே வரும் மாணவர்கள் மாணவிகள் அன்றிலிருந்து இன்றைய காலம் வரை அனைத்து மாணவ மாணவிகளின் மனதை தொட்ட பாடல், காலத்தால் மறைக்க முடியாத பாடல், இரத்தத்திலகம் படத்தில். இந்த படம் 14/9/1963 வெளியான படம். இந்த படம் வெளிவரும் பொழுது முன்பாகவும் இந்தியா சீனா போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போர் காட்சிகளும் இந்த படத்தில் நிறைய இடம்பெற்றிருக்கும். அந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்களும் நடிகர்கள் சாவித்ரி அவர்களும் மாணவர்கள் மத்தியில் படிக்கும் பாடல்தான் பசுமை நிறைந்த நினைவுகளே. இந்த பாடலை கேட்காத மாணவ மாணவியர்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது. இந்த பாடல் காலத்தால் என்ற கவிப்பேரசின் கற்பனை வழி இந்த பாடல் மிகவும் அருமையாக இருக்கும்.

0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன்குழல், பலகாரன்னு மதுரை மைக்ர டேஸ்டுக்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
1: இசையும் நடனமும் பண்டைய காலத்திலிருந்து, மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை பல சங்கீத சபாக்கள், நாடக மேடைகளில் அரங்கேறி வரும் நிகழ்வு. இசையவும் கலையவும் ரசிக்கும் தமிழ் மக்கள் தில்லானா மோகனாம்பாள் என்ற படத்தை நீங்கள் பார்க்காமல் யாரும் இருக்க முடியாது. காரணம், திரைப்பட உலகில் இசையையும் நாதஸ்வரத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு இணைத்து ஒரு பாடலை உருவாக்கக்கூடிய வல்லமை கவி பேரரசு கண்ணதாசனுக்கே உண்டு. சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த படத்தில் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு அந்த கத்தியால் குத்தப்பட்ட பகுதியை துணியால் மறைத்து கொண்டு நாதஸ்வரம் வாசிப்பார்கள். அப்பொழுது பத்மினி அவர்கள் அவர்களை வந்து பார்க்க வரும்பொழுதே நலந்தானா, உடலும் உள்ளமும் நலந்தானா என்று சொல்லிக்கொண்டே அந்த நாடக அரங்கத்தில் வந்து டான்ஸ் ஆடி கொண்டு வருவார். இந்த பாடலெலாம் நீங்கள் பார்க்குறப்ப ஒரு நிகழ்ச்சி நம்ம கண்ணு முன்னாலே வரும். அந்த இசையும் அந்த படத்தில் ஏற்பட்ட காட்சிக்கேற்ப பாடலையும் அதுக்குரிய வரிகளையும் போட்டு கண்ணதாசன் எழுதியிருக்க அந்த பாடல் என்றளவும் இனிமையானது. தில்லானா மோகனம்பாள் பல நூறு நாட்களை கடந்து அந்த திரைப்படம் ஓடியது. காரணம், அந்த படத்திற்கு இசையும்

0: அந்த பாடல் எழுதிய கண்ணதாசன் அவர்களின் திறமையும் அந்த படம் இன்றளவும் பாட்டும் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்காமல் இருக்கும். தில்லானா மோகனம்பாள் படத்தில் இடம்பெற்ற நலந்தானா நலந்தானா என்ற பாடலை நீங்கள் கேட்டால் அவருடைய அருமை தெரியும்.
1: நலந்தா

0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ், மதுரை.
1: கவி பேரரசு கண்ணதாசன் காதலர்களுக்காகவே எழுதிய பாடல் வசந்த மாளிகை படத்தில் இடம்பெற்ற மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்ற பாடல். இந்த பாடல் 29/7/1972 வெளிவந்த வசந்த மாளிகை படத்தில் இடம்பெற்றது. டி ராமா நாயுடு அவர்கள் தயாரித்து இயக்கியவர் கே எஸ் பிரகாஷ்ராவ். இந்த பிரகாஷ்ராவ் என்பவர் ஆந்திராவில் பிறந்தாலும் தமிழகத்தில் பட வெற்றி படங்களை தந்தவர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. படகோட்டி என்ற படத்தை அவர்தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த பிரகாஷ்ராவ் இயக்கத்தில் வெளிவந்த வசந்த மாளிகை படத்தில் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்ற பாடலை நீங்கள் தமிழ் ரசிகர்களும் தமிழ் மக்களும் எண்ணற்ற சிவாஜி ரசிகர்களும் இன்று வரை மறக்க மாட்டார்கள். கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த வார்த்தை ஜாலங்களை போட்டு உள்ளத்தை தொடும்படியான பாடல் ஒன்றை தந்திருப்பார். அந்த பாடல் தான் மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன என்ற பாடல். அந்த பாடல் என்றென்றும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும். மயக்கம்

0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
1: காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் பிறந்த நாள் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். பாட்டியின் பாரம்பரிய சுவையில் மனதை மயக்கும் டேஸ்ட்.
0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மயக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
2: கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் திராவிட கட்சியிலிருந்து விலகி பின்னர் தேசிய கட்சியான காங்கிரஸில் இணைந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸில் இருந்தார்கள். தலைவர் காமராஜர் அவர்கள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி பட்டிக்காடா பட்டணம் என்ற படத்தில் அந்திகையே ஈஸ்வரி என்ற பாடலை எழுதியிருப்பார். இந்த படம் 1972 மே 6 வெளியே வந்த படம். இந்த படத்தில் இடம்பெற்ற அத்தனை காட்சிகளும் சோழவுந்தான் முள்ளிப்பள்ளம் என்று நமது மதுரை மாவட்டத்திலே எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் சோழவுந்தான் சினகை மாரியம்மன் கோவிலின் முன்பாக அம்பிகையே ஈஸ்வரியே என்ற பாடலை பாடுவார்கள். அந்த பாடலை நீங்கள் நேயர்கள் உற்று கேட்டால் தலைவர் காமராஜரை பற்றி மிக

0: தாயே மகமாய்.
1: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்கிற டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
2: கண்ணதாசன் அவர்கள் தலைவர் காமராஜரோடு மிக நெருங்கிய நட்பில் இருந்த காரணத்தால் பல விஷயங்களில் சில முரண்பாடுகளை கருத்து சொன்னதனால் காமராஜர் அவர்கள் கண்ணதாசனை பார்ப்பதை தவிர்த்தார். இதை தெரிந்து கொண்ட கண்ணதாசன் அவர்கள் April 14, 1967 தமிழ் புத்தாண்டன்று வெளிவந்த பட்டணத்தில் போதும் என்ற படத்தில் ஒரு பாடலை எழுதி தயாரிப்பாளரும் கொடுத்தார். அந்த பாடல்தான் அந்த சிவகாமி மைந்தனிடம் செய்தி சொல்லடி என்னை சேர்

நாள் பார்க்க சொல்லடி என்று சொல்லி அந்த பாடல் உட்கருத்து வேற யாரையும் போய் சந்தித்து நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் சேர மாட்டேன், தலைவர் காமராஜர் அவர்களை மட்டும்தான் நேரடியாக பார்ப்பேன் என்று சொல்ல விதமாக பாடல் எழுதியிருப்பார்கள்.

0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்ர டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
1: கவிப்பேரசு கண்ணதாசன் அவர்கள் அவருடைய நாவில் சரஸ்வதி வந்து விளையாடுவாள். அந்த அளவுக்கு அவர் தெய்வத்தினவர்களால் அவர் எழுதிய பாடல்கள் இன்றளவும் உலக அளவிலும் நிறைய வானொலிகள், தொலைக்காட்சி பெட்டிகளில் அவர் பாடல் என்றாலே இது ஒரு பெரும் கூட்டமே இருக்கின்றது.
0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்ர டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
1: சிறுகுடல் பட்டியில் பிறந்து அமெரிக்காவின் சிகாகோ நகரில் தனது இறுதி காலத்தை கடந்த கவி பேரரசு கண்ணதாசன் அவர்களின் வாழ்க்கை திறந்தவெளி புத்தகம் போல அனைவராலும் படிக்கக்கூடிய வகையில் அவர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். வனவாசம், மனவாசம் என்று இரண்டு புத்தகங்களையும் நமது நேயர்கள் படித்தால் இன்றைய அரசியலும் அன்று அரசியலும் இருந்த நிலைப்பாடெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு தனது வனவாசம், மனவாசம் புத்தகங்களை கவி பேரரசு கண்ணதாசன் எழுதியிருக்கிறார்கள். தமிழுக்கும் அவது என்று பெயர். அந்த மாதிரி தமிழை உலகம் முடிய அறிய செய்து எளிய நடையில் கிராமிய பாடலாகட்டும், சகோதர பாசமாகட்டும், மன வாழ்க்கையாகட்டும், பொது வாழ்க்கையாகட்டும், அத்தனை நிகழ்வுகளுக்கும் சரியான பாடலை தந்த கவி பேரரசு கண்ணதாசனின் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். கூடிய விரைவில் அவருடைய 100வது பிறந்தநாள் விழா வருகின்றது. காலத்தால் வென்ற கவி பேரரசு கண்ணதாசன் அவர்கள் புகழ் என்றும் நிலைத்திருக்கும். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.
2: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நேயர்கள் ரசித்தது மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வழங்கிய காலத்தை வென்ற கவிஞர் கண்ணதாசன். கண்ணதாசன் பிறந்தநாள் சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்ர டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மதுரை அரவிந்த் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். பாட்டியின் பாரம்பரிய சுவையில் மனதை மயக்கும் டேஸ்ட்.
0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்ர டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
2: நினைவாளிகளை பகிர்ந்து கொண்டார் ASP சிவசுந்தரம் அவர்கள்.
0: பாட்டியோட பாரம்பரிய சுவையில சீடை, கைமுறுக்கு, அதிரசம், தேன் குழல், பலகாரன்னு மதுரை மைக்ர டேஸ்ட்க்கு அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ் தான் ஒரே சாய்ஸ். அரவிந்த் செட்டிநாட் ஸ்நாக்ஸ், மதுரை.
3: காவியத்தாயின் இளைய மகன்
2: அமைப்பில் உதவி LNG ரவிசங்கர்.
3: நான் காவியத்தாயின் இளைய மகன், காதல் பெண்களின் பெருந்தலைவன்.
2: நிகழ்ச்சி அமைப்பு NV சதீஷ்குமார்.
3: நான் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இப்பொழுது 10:00.
2: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். பட்டுச்சிறகு கவிதையும் பாடல்களோடு, வார்த்தைகள் ஊமையாகின, கண்கள் பேசத் தொடங்கிய அந்த நொடியில் மௌன மொழி

வெட்டுச்சிறகு கேட்டுட்டுருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மழை துளி தீண்டியதும் உயிர் தெழுந்தது மண்மாசமாய் உன் ஞாபகங்கள்.

பட்டுச்சிறகு கேட்டுட்டு இருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. கடிகாரம் ஓடுகிறது, என் காலம் நிற்கின்றது உன்னை பார்க்கும்போது.

பட்டுச்சிறகு கேட்டுட்ருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இசைக்கருவிகள் எதற்கு? உன் கால் கொலுசு சத்தம் போதும் எனக்கு.

வெட்டுச்சிறகு கேட்டுட்டு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மழை நின்ற பின்பும் அழிந்து விடவில்லை என் மனதில் உன் வண்ணங்கள்.

0: நேரம் இரவு 10:55 25:05.
1: இஞ்சி ஈடு பழகி மஞ்சள்

0: நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் இரவு 10:59 25 நேர்களை. இத்துடன் ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசை 100.9 இன்றைய ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் கேட்டு ரசிக்கலாம். ராமேஸ்வரம் பண்பலை அலைவரிசை 100.9 அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாளை காலை 4:45 அதுவரை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

தொடர்ந்து கேட்கறீங்க நிகழ்ச்சியும் நேரமும். நாளை சகாண்டு 1948 ஆஷிதா மாதம் 4ஆம் நாள் பராபவ வருடம் ஆனி மாதம் 11ஆம் நாள் 2026 ஜூன் 25 வியாழக்கிழமை நாளொரு குரல் 304 காலை 5 மணிக்கு பக்தி மாலை, காலை 5:30 ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் இசை அமுதம், காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, காலை 6:02 சேவை செய்திகள்,

காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் காலை 6:10 இணைத்தனும் நல்லவை கேட்க வழங்குபவர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள். காலை 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும். காலை 6:30 இயற்கை இன்பம் பகுதியில் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளிர் மற்றும் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள் மற்றும் இன்று ஒரு செய்தி பகுதியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பகுதியை பூக்கள். காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். வயலோகம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சியாக சர்வதேச யோகா தினத்திற்கான இயக்கம் மற்றும் சமநிலைக்கான யோக பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 8 செய்தி சுருக்கம் சென்னையில். காலை 8:02 ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் பாட்டு வேணுமா. விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொடர்ந்து. காலை 8:30 பண்பலையின் பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக. காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை தொடர்ந்து. காலை 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். காலை 9:02 டிரைவ் டெம்பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை 10 செய்தி சுருக்கம். காலை 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம். காலை 10:30 ஒரு பட பாடல்கள் முதல்வன் பட பாடல்களாக ஒலிக்கும். முற்பகல் 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை பகுதியில் இனி எல்லாம் சுகமே கருப்பகால பிரச்சனைகளும் தீர்வுகளும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் எஸ் இந்துமதி அவர்கள். நண்பகல் 12 சிநேகிதியை. நண்பகல் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். நண்பகல் 12:50 சிநேகிதியவின் தொடர்ச்சி. பகல் 1 வசந்த கானங்கள். பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல். பகல் 1:55 மெல்லிசை. மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதியம் 2:15 துள்ளல் தாளங்கள். மதியம் 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3 NCERT விளம்பரதார் நிகழ்ச்சி. பிற்பகல் 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். மாலை 4:30 ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் ஆட்டக்களம். மாலை 5 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். மாலை 5:02 மாலை தின்றல். மாலை 6 சேவை செய்திகள். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 இந்தியா மற்றும் பங்களாதேச நிகழ்ச்சியிடையே ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இரு மொழிகளின் நேரடி வர்ணனையாக டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். பிரச்சார் பாரதி நியூஸ் ஆன் செயலியில் மாலை 6:30 மாநில செய்திகள் ஒலிக்கும் சென்னை அஞ்சலாக. மாலை 6:40 அந்திப்பூக்கள். இரவு 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டவாணி அவர்கள். இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். இரவு 7:25 பாட்டு இது ஹிட்டு. இரவு 7:30 ஃபீஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக. இரவு 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி. இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். இரவு 8:30 உழவர் உலகம். பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவர்களுடன் நேர்முகம். இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இரவு 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். இரவு 10 பட்டுச்சிறகு. 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இரவு 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் மறுநாள் காலை 4:45 வரை சென்னை விவின் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். நேரம் 11:04:45. இன்னும் சில நொடிகளில் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் ஒலிக்கும் டெல்லி அஞ்சலாக.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பண்பலை உரைக்கும் நேரம் இரவு 11:11 இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேர்களை, இன்னைக்கு தேனும் பாலும் நிகழ்ச்சியில 60-70களில் மிகவும் புகழ்பெற்ற இசையமைப்பாளரான திருவாளர் கே வி மகாதேவன் இசையமைத்த திரைப்படங்கள்லேருந்து திரைப்பட பாடல்கள் தான் இனிக்க இருக்கு. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இனிமையாக, இது தேனும் பாலும்.

0: இது 103.3 ஆகாஷ்வாணி மதுரை. 1969 கே சங்கர் இயக்கத்தில் வெளியான அடிமை பெண் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டீங்க. இந்த திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன், ஜெயலலிதா, அசோகன், மனோகர், சந்திரபாபு, சோ, ஜோதிலட்சுமி, ராஜஸ்ரீ இப்படி பலர் நடிச்சிருக்காங்க. அவினாஷ் மணியோட வரிகளில் பி சுஷிலா மற்றும் எஸ் ஜானகி குரலில், பாடல் கேட்டீங்க திருவாளர் கே வி மகாதேவன் இசையில்.
1: ஒலிச்சுக்கிட்டு இருக்கு இது தேனும். 1000 கைகள்

103.3 இது ஆகாஷ்வாணி மதுரை. 1967 எம்ஜி சக்கரபாணி இயக்கத்தில் வெளியான அரச கட்டளை திரைப்படத்திலிருந்த பாடல் கேட்டீங்க. எம்ஜி ராமச்சந்திரன், பி சரோஜாதேவி, ஜெயலலிதா, எஸ் ஏ அசோகன், எம் என் நம்பியார், ஆர் எஸ் மனோகர், நாகேஷ் இப்படி பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. என்ன முத்து கூத்தன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் குரலில், திருவாளர் கே வி மகாதேவன் இசையில் பாடல் ஒலித்தது. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது தேனும் பாலும்.

1 செப்டம்பர் 1966 ஏபி நாகராஜனோட இயக்கத்தில் வெளியான சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டிங்க. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, பத்மினி, தேவிகா, கேஆர் விஜயா, வி நாகையா, நாகேஷ், சிவகுமார், மனோரமா, இப்படி பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒலித்த பாடலுக்கு வரிகள் கண்ணதாசன், பாடியிருக்காங்க டி எம் சவுந்தரராஜன், மற்றும் இசை திருவாளர் கே வி மகாதேவன். மூன்று புள்ளி மூன்று ஆகாஷ்வாணி மதுரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இனிமையாக தேனும் பாலும்

29 செப்டம்பர் 1972 கே எஸ் பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளியான வசந்த மாளிகை திரைப்படத்தில் இருந்த பாடல் கேட்டிங்க. இந்த வெற்றி படத்தில் சிவாஜி கணேசன், வாணிஸ்ரீ, கே பாலாஜி, மேஜர் சுந்தரராஜன், வி கே ராமசாமி, நாகேஷ் இப்படி பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. நாம் கேட்ட பாடல் கண்ணதாசன் வரிகள் இயற்ற, டி எம் சவுந்தரராஜன் திறமையாக பாட, இசையமைச்சிருக்காங்க திருவாளர் கே வி மகாதேவன் அவர்கள். நேரம் 11:29, 103.3 ஆகாஷ்வாணி மதுரை ஒலிச்சுக்கிட்டு இருக்கு தேனும் பாலும்.

28 ஜூலை 1967 ஏபி நாகராஜன் இயக்கத்தில் அரசனா, சேக்கிழாரா, திருக்குறிப்பு தொண்ட நாயனாரா, சுந்தரமூர்த்தி நாயனாரா, திருநாவுக்கரசரா, 5 கதாபாத்திரங்களா, சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் ஜெமினி கணேசன், சாவித்ரி, ஆர் முத்துராமன், பத்மினி, கேஆர் விஜயா, ஸ்ரீவித்யா, நாகேஷ், மனோரமா, இப்படி பலர் நடித்த திருவருட்செல்வர் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டீங்க. ஒலித்த பாடல் மன்னவன் வந்தானடி, கண்ணதாசன் வரிகள் இயற்ற, பி சுஷிலா பாட, இசையமைச்சிருக்காங்க திருவாளர் கே வி மகாதேவன் அவர்கள். 11:37 நிமிடம் 45 நொடி 103.3, இது ஆகாஷ்வாணி மதுரை. இனிமையாக தேனும் பால்.

ஜும்மக்கு ஜும்மக்கு தின்தா இந்த

0: கடினமா தொந்தரிக்கிறது கதா கரிசம் சரி கதா பரணி
1: சமயம்

பரஞ்சோதி முனிவரோட திருவிளையாடல் புராணத்தை தழுவி 31 July 1965 ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான திரைப்படம் திருவிளையாடல். சிவாஜி கணேசன், சாவித்ரி, கே பி சுந்தராம்பாள், டி எஸ் பாலையா, ஆர் முத்துராமன், நாகேஷ், ஓஏ கே தேவர், ஏ கருணாநிதி, டி ஆர் மகாலிங்கம், ஏ பி நாகராஜன், தேவிகா, மனோரமா, இப்படி பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. பாட்டும் நானே ஒலித்தது கண்ணதாசனோட வரிகளில், டி எம் சவுந்தரராஜனோட குரலில், திருவாளர் கே வி மகாதேவனோட இசையில. ஆகாஷ்வாணி மதுரை 103.3. இன்னைக்கு தேனும் பாலும்ல கே பி மகாதேவன் இசையமைத்த திரைப்படங்கள்ல இருந்தா பாடல்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒலிக்கிறது இது தேனும் பாலும்.

175 நாட்கள் திரையரங்களை வெற்றிகரமாக ஓடி பல விருதுகளை வாங்கி குவிச்சு 27 ஜூலை 1968 ஏபி நாகராஜன் இயக்கத்தில் வெளியான தில்லானா மோகன் அம்பல் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டீங்க. சிவாஜி கணேசன், டிஎஸ் பாலையா, ஏவிஎம் ராஜன், கே பாலாஜி, எம்என் அம்பியார், நாகேஷ், கே ஏ தங்கவேலு, டி ஆர் ராமச்சந்திரன், பத்மினி, மனோரமா, அம்பிகா, சி கே சரஸ்வதி, இப்படி பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒலித்த பாடல் கண்ணதாசனோட வரிகளில், பி சுஷிலாவோட குரலில், திருவாளர் கே வி மகாதேவன் இசையில். 11:50 103.3 ஆகாஷ்வாணி மதுரை. இன்னைக்கு தேனும் பாலும்ல கே வி மகாதேவன் இசையமைத்த பாடல்கள் தான்.

இன்றைய தேனும் பாலும்ல திருவாளர் கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்த திரைப்படங்கள் இருந்தால் பாடல்கள் கேட்டீங்க. மீண்டும் ஒலிக்கிறது தேனும் பாலும் நாளை இரவு 11:10.

நேயர்களின் நினைவிற்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரை மன் கி பாத் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து இதன் தமிழாக்கம் மனதின் குரல் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மேலும் மன் கி பாத் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் மறு ஒலிபரப்பாக அன்றிரவு 8 மணிக்கு சென்னையிலிருந்து அஞ்சலாகும். கேட்க தவறாதீர்கள்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:59 நேர்களை தொடர்ந்து இரவு 12 மணியிலிருந்து நாளை காலை 4:45 வரை சென்னை விவேக் பாரதி தமிழ் அலைவரிசை 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சல் செய்ய இரவு முழுவதும் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நள்ளிரவாகட்டும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழிஃபம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4. காற்றின் மொழி.

0: மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டூ?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார், ஹவு டு யூ டூ?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டூ?

0: இறந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில்

பண்புதனை விதைத்து

உடைப்பதை உடைத்து

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சாயிருக்கணும். புதுமனையில் குடி வைப்பேன், முதல் இரவு முடிய விழித்திருப்பேன், கல்யாணம்.

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். மாமான்னு சொல்லணும், மழலை எல்லாம் கேட்கணும். முத்தமிட்டு மடியிலே கொஞ்சணும், பால் கொடுப்பேன் தேன் கொடுப்பேன், நான் பாட்டு பாடி தூங்க வைப்பேன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

சௌக்கியமா? ஆமாமா கண்ணு சௌக்கியந்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? உணங்கி மோதி தம்பட்ட பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தான், உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கந்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு சௌக்கியந்தான். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமாம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேல தான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பெண்ணு லூசு பையன் மேல தான் லூசா சுத்துறான்.

எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளி கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். முதலில் விடஜால துரா, தியாகராஜர் கீர்த்தனை, ஜனரஞ்சனி ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் வாணியம்பாடி எஸ் ஞானப்பிரகாசம் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பள்ளிக்கொண்டா ஆர் முருகன் அவர்கள் தவில். தொடர்ந்து விடமு சேய கரகரப்பிரியா ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை. ஆதி தாளம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 4:51. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்றைய நாள் பொழுது அனைவருக்கும் இனியதாகவும் அனைவருக்கும் நினைக்கும் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கையுடனும் வாழ்த்துக்களுடனும் இன்று சக ஆண்டு 1948 ஆஷதா மாதம் 3 பராபவ வருடம் ஆனி மாதம் 10 June 25 2026 வியாழக்கிழமை ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆகிய அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: அழகையும் உளவோ பிற
1: சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கோபம் கொன்றுவிடும். எனவே ஒருவனுக்கு கோபத்தை விட பகை தேடித் தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 304 அதிகாரம் வெகுளாமை.

0: சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் கோபம் கொன்றுவிடும். எனவே ஒருவனுக்கு கோபத்தை விட பகை தேடித் தருவது வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 304, அதிகாரம் வெகுளாமை.
1: நேரம் காலை

இன்று காலை 5 மணிக்கு பக்தி பாடல்களாக பக்தி மாலை, இன்று காலை 5:30 ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் இசை அமுதம், இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 6:02 சேவை செய்திகள், காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குவோர் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா நடராஜன் அவர்கள், காலை 6:15 புதிய காலையில் இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும், காலை 6:30 இயற்கை இன்பம் பகுதியில் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், காலை 6:35 ஒரு சொல் கேளிர் பகுதியில் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தி பகுதியில் காளான் வளர்ப்பு குறித்த தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள், காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், வயலோகம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில், வழங்குவோர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். காலை 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களின் தொடர்ச்சியாக சர்வதேச யோகா தினத்திற்கான இயக்கம் மற்றும் சமநிலைக்கான யோக பயிற்சிகள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 8:02 ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் பாட்டு வேணுமா, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள், தொடர்ந்து காலை 8:30 பண்பலையின் பாட்டு வேணுமா, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களாக, காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவோர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், காலை 8:55 திரை இசை, காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், காலை 10:02 விருப்ப கானங்கள் பகுதியில் என் விருப்பம், காலை 10:30 ஒரு பட பாடல்கள், முற்பகல் 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகையில் இனி எல்லாம் சுகமே கருப்பு கால பிரச்சனைகளும் தீர்வுகளும், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மகப்பேறு மருத்துவர் எஸ் இந்துமதி அவர்கள், நண்பகல் 12:00 சிநேகிதியே, நண்பகல் 12:40 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். நண்பகல் 12:50 சிநேகிதியவின் தொடர்ச்சி, பகல் 1:00 வசந்த காலங்கள், பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சி அஞ்சல், பகல் 1:55 மெல்லிசை. மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மதியம் 2:15 துள்ளல் தாளம், மதியம் 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, பிற்பகல் 3:30 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம், மாலை 4:30 ஸ்ரீ காமாட்சி டெக்ஸ் வழங்கும் ஆட்டக்களம், மாலை 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், மாலை 5:02 மாலை தென்றல், மாலை 6:00 சேவை செய்திகள், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், மாலை 6:10 விளக்கேற்றும் வேளை, மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:30 ஓல்டு டிராஃபோர்டு கிரிக்கெட் மைதானம் மான்செஸ்டரில் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கிடையே நடைபெறும் ICC மகளிர் T20 உலகக்கோப்பை 2026 கிரிக்கெட் போட்டியின் நேரடி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில். ஆட்ட நேர இறுதி வரை டெல்லி அஞ்சலா கேட்கலாம். பிரச்சார் பாரதி நியூஸ் ஆன் ஏர் செயலியில் மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், மாலை 6:40 அந்திப்பூக்கள், இரவு 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி அவர்கள், இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், இரவு 7:25 பாட்டு இது ஹிட்டு, இரவு 7:30 ஃபீஃபா கால்பந்து உலகக்கோப்பை 2026 தினசரி நிகழ்வுகள் டெல்லி அஞ்சலாக, இரவு 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சியாக. இரவு 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள், இரவு 8:30 உழவர் உலகம் பகுதியில் பனங்கிழங்கு உற்பத்தி குறித்து

ராமநாதபுரம் மாவட்டம் சேதுக்கரை பஞ்சவர்ணம் அவர்களுடன் நேர்முகம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிபரப்பு நிறைவு பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணியிலிருந்து மறுநாள் காலை 4:45 வரை சென்னை விவிட் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகள் சென்னை அஞ்சலாக. இதுவரைக்கும் கேட்டீங்க இன்றைய நிகழ்ச்சிகள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 5 மணி. தொடர்ந்து கேட்க இருக்கீங்க பக்தி பாடல்களாக பக்தி மனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒலிக்க இருக்கும் முதற் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் குரலில் தான் கேட்க இருக்கும்.

நேரம் காலை 5:07. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பக்தி மனம் கமழும், இது பக்தி மாலை. பக்தி மாலையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் கானம் உன்னிமேனன் குரலில் தான் கேட்க இருக்கும்.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பண்பலை உரைக்கும் நேரம் காலை 5:14:14. இது பக்தி மனம் கமழும் பக்தி மாலை. பக்திமலையில் தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் நாகூர் ஈயம் ஹனிஃபா குரலில் தான் கேட்க இருக்கும்.

இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பண்பலை உரைக்கும் நேரம் காலை 5:18. இது பக்தி மனம் கமழும் பக்தி மாலை. பக்தி மாலையில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பக்தி கானம் நாகூர் ஈஎம் ஹனிஃபா குரலில் தான் கேட்க இருக்கும்.

அந்த இறைவன் வழியில் சென்றவரே, மக்கள் இருளை அகற்றி வென்றவரே, அந்த இறைவன் வழியில் சென்றவரே, மக்கள் இருளை அகற்றி வென்றவரே, அருள் வடிவில் விளங்கும் வல்லவரே, வல்ல அல்லாஹ்வின் ஞானத்தில் உள்ளவரே.

மழையை பொழிய வேண்டுமையா, எங்கள் அண்ணல் நீங்கிட வேண்டுமையா. அருள்மழையை பொழிய வேண்டுமையா, எங்கள் அண்ணல் நீங்கிட வேண்டுமையா. உங்கள் கருணை எமக்கு வேண்டுமையா, நாங்கள் கண்ட துயரங்கள் போதுமையா. நீ எங்கே

நேரம் காலை 5:27 27 நொடி. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இதுவரைக்கும் கேட்டீங்க பக்தி மாலை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 5 மணி.